அருள் அமுதமாய் தேனின் சுவையோடு ஆதி மூலமாக இசைச்சரம் தொடுத்த இனிய விடியலை இறைவனின் துதியோடு வரவேற்று நிறைவுக்கு வருகிறது. கோடை பண்பலை நெருப்பொழி ஐந்தின் அருள் மாலை.

கோடை பண்பலை நூறுபுழி ஐந்து இன்று மலர்ந்து மலம் வீசி இருக்கும் நம் இனிய நிகழ்ச்சி மொட்டுக்கள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா, 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் புந்தளிர் நேரம், 6:45 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, காலை 7 மணிக்கு பல்சுவை தகவல்களோடு சுகமான காலை நிகழ்ச்சியில் 7:20 பாட்டும் பதமும், 7:35 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்திவி விமன்ஸ் இனர்வேரின் இன்று அன்று, 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸின் மனதோடு ராகம் நிகழ்ச்சியில், 8:50 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ராயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில். வானவில்ஞ்சி தீட்ட இருக்கும் வண்ணம் மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது சுகாதாரமா பொருளாதாரமா? 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகள், 11:00 பாட்டுப்பட்டாளம். இன்றைய பாட்டுப்பட்டாளம் நிகழ்ச்சியானது நிறுத்திய வரியிலிருந்து பாடலை தொடர்ந்து பாடும் கருப்பொருளோடு இசைக்கும். நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியில், 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டுவின் இனிய வாழ்க்கை, 12:40 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, அதை தொடர்ந்து இசைக்கும் பண்பலை படைப்பாளிகள், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில், 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2:00 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக, அதை தொடர்ந்து 2:15 டோல் தமாக்கா தோல், பிற்பகல் 3:00 உயிரெழுத்து, இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியானது உயிர் பெற்று சிக்கிருக்கிறது தேனி மாவட்டம் வைஜெயந்தி மாலா அவர்களின் தெருவில் நிகழ்ச்சியில், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும், 4

மணிக்கு தாராபுரம் விஎஸ்எம் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வண்ண தூரிகை. 4:30 கேட்கலாம் புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ண தூரிகை. வண்ண தூரிகை இன்று இசைக்கிருக்கிறது கலக்கல் கேள்வியாக. 5 இடைக்கால இன்னிசை கீதம் இசைக்கும் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். 6 திரையிசை கீதங்கள் இசைக்கும் கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியில் 6:10 புமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:30 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, அதைத் தொடர்ந்து 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 நேய உறவுகளின் விமர்சன கடிதங்களிடம் இசைக்கும் தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் 7:55 சேவை செய்திகள். 8 இளைய உள்ளங்களின் இனிய பங்களிப்பு இசைக்கும் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது நிகழ்ச்சியானது பஞ்சதந்திரம் தை தை தத்தை என இரண்டு விளையாட்டுகளோடு இசைக்கும். 9 இரவு நேர இசைத்தென்றில் வீசும் கொடை தென்றில் இன்றைய தென்றில் உயிரில் உறைந்தவையாக. 10 சுகமான நினைவுகளோடு பயணிக்க அழைக்கும் நினைவே சுகம். இன்று பயணிக்க அழைக்கிறது விருதுநகர் மாவட்ட நேயர்களின் சுகமான நினைவுகளோடு. 11 இடைவிடாத இசைராகம் பாடும் இரவு சிறகு, இவை யாவும் இன்று மலர்ந்து மனம் வீச இருக்கும் நமது நிகழ்ச்சி முட்டுக்கள்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே.

மனதை விருடும் இனிமையான காலை பொழுது, இயற்கையோடு இயைந்து ஸ்வரம் பாடும் இனிய ராகங்கள், புத்துணர்ச்சியுடன் புதிய நாளை வரவேற்கும் இனிய காலை பொழுது, மனதிற்கு அமைதியையும் உற்சாகத்தையும் தரும் இனிய பாடல்கள், சிந்திக்க வைக்கும் புது விடிகளில் சிகரம் தொடும் இனிப்பான தருணங்களோடு கொண்டாட கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல். நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக இருவரை அலைக்குள் கண்ணலைத்து செல்ல கருத்து கடலான வள்ளுவனின் வாய்மொழியாக பொதுமறை பொழிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 1105.

0: மலர் கூந்தலுடைய இவருடைய தோள்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. விரும்பி அடைய முடியாமல் போன எந்த பொருளை நினைத்து கொண்டு சாய்ந்தாலும் அந்த பொருள் தரும் இன்பத்தை இவளின் தோள்களே தந்து விடுகின்றன. குறள் எண் 1105, அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
1: வேட்டபொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினால் தோல்.
0: மலர் கூந்தலுடைய இவருடைய தோள்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. விரும்பி அடைய முடியாமல் போன எந்த பொருளை நினைத்து கொண்டு சாய்ந்தாலும் அந்த பொருள் தரும் இன்பத்தை இவளின் தோள்களே தந்து விடுகின்றன. குறள் எண் 1105, அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
2: புது விடிகளின் புத்துணர்வை சுவாசிக்க செய்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நொறுப்புழி 5 வசந்த விடியல்.

ஆறு மணி 9 நிமிடத்தில் சீத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பிலை நொறுபொழி 5 வசந்த விடியல். இன்று காலை 9 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமிஷன் பேனவில் வர இருக்குதுங்க. 9:30 ஈட்டுக்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமிஷன் பேனவில். வானவில் இன்று தீட்ட இருக்கும் வண்ணம், மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது சுகாதாரமா பொருளாதாரமா?

இசை மனம் கமழும் இனிசை பண்பலை கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது வசந்த விடியல். இன்று காலை 8 மணிக்கு நம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் வர இருக்குதுங்க. 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக இசைக்கிருக்கிறது. யாரெல்லாம் எங்கள் இந்த தூரத்து சொந்தங்கள் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதி மாவட்ட நேயர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கூப்பிடலாங்க. அப்போ நாங்கள்லாம் கூப்பிடக்கூடாதான்னு நீங்கள் கேட்குறது எங்களுக்கும் கேட்குதுங்க. நியூஸ் ஆன் இயரில் கேட்டுட்ருக்க அனைத்து அன்பு உள்ளங்களும் அழைக்கலாம் இன்று காலை 8 மணிக்கு மனதோடு ராகத்தில் தூரத்து சொந்தங்களாக.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965 2399.
1: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: சென்னை மாவட்டம் கோயம்பேடு குறுங்காலீஸ்வரர் மற்றும் வைகுண்ட வாச பெருமாள் சிவ வைணவ திருத்தலம்.

0: சுந்தரமணி.
1: பிரதோஷ கால பிரதர்ஷனம் ஆரம்பித்தது இங்கேதான். சுறுசுறுப்பான சென்னை பட்டணத்தின் போக்குவரத்து சங்கமும் காய்கனி வர்த்தகமும் ஒருங்கே அமைய பெற்ற கோயம்பேடு இதிகாச பெருமை வாய்ந்ததாகும். குறுங்காலீஸ்வரர் மற்றும் வைகுண்டவாச பெருமாள் இருவரும் எழு

தருளியுள்ள சிவ வைணவ தலம் இது. சீதையை சிறை மீட்டு திரும்பிய ராமன் முடிசூட்டிக் கொண்டு ராஜ பரிபாலனம் செய்து வந்தார். அச்சமயம் தன் குடிமகன் ஒருவனது விமர்சனத்தின் விளைவாக சீதையை காட்டிற்கு அனுப்பினார். கர்ப்பிணியான சீதை காட்டில் வாழ்ந்த வால்மீகி முனிவரிடம் அடைக்கலம் புகுந்தாள். அங்கு லவன், குசன் என்ற ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்து வந்தாள். ராமன் அனுப்பி வைத்த அஸ்வமேத யாக குதிரையை லவனும் குசனும் விளையாட்டாக பிடித்து கட்டி வைத்தனர். இதையறிந்த ராமன் தன் குதிரையை மீட்க மூன்று சகோதரர்களையும் காட்டிற்கு அனுப்பி வைத்தார். அவர்களுடன் போரிட்டு லவனும் குசனும் வெற்றி கண்டனர். பிறகு ராமனே அவர்களுடன் போரிட வந்தபோதுதான் திகைத்து போன வால்மீகி முனிவர் தந்தை பிள்ளைகளை ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்தி இணைத்து வைத்தார். பிறகு லவகுசன் இவ்விடத்தில் ஈஸ்வரரை நோக்கி தவமிருந்ததாகவும், அவர்களுக்கு விஸ்வரூப தரிசனம் அளித்த மகேஸ்வரன் அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்கி நான்கு அன்குலமாக தன்னை குறுக்கிக் கொண்டு காட்சியளித்து மகிழ்வித்ததாகவும் தல வரலாறு கூறுகின்றது.

0: கோயிலுக்குள் செல்லலாமா? வடக்கு நோக்கி அமைய பெற்ற கோயிலின் உள்ளே கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் ஆகியவற்றை கடந்து சென்று 40 கால் பொது மண்டபத்தின் வலப்புறம் உள்ள சுவாமி குருங்காலீஸ்வரர் சன்னதியை அடையலாம். 4 அங்குல உயரத்தில் சிறிய சுயம்பு லிங்கமாக இவர் காட்சியளிக்கிறார். எனவே குருங்காலீஸ்வரர் என்றும் குசலவன் வழிபட்டதால் குசலவபுரீஸ்வரர் எனவும் அழைக்கப்படுகிறார். சுவாமிக்கு வலப்புறம் தர்மசம் வர்த்தினி என்றும் அறமலர்த்த நாயகி என்றும் போற்றப்படும் இத்திருத்தல அன்னை சன்னதி கொண்டிருக்கிறார். இந்த கோயிலின் உள்ளே பஞ்சவர்ண நவக்கிரக சன்னதி தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஒரு சதுர மேடையில் தாமரை வடிவில் கிரகங்கள் அமைந்து அதன் மேல் 7 குதிரைகள் பூட்டப்பட்ட அழகிய ரதம் நிற்கிறது. நடுவே சூரிய பகவான் தன் 2 மனைவியருடன் அமர்ந்து ரதத்தை செலுத்துகிறார். சூரிய பகவானை சுற்றிலும் மற்ற கிரக அதிபதிகள் தத்தமது வாகனங்களுடன் நுண்ணிய சிற்ப வேலைப்பாடுகளுடனும் அழகுற காட்சியளிக்கின்றனர். 12 ராசிகளும் அழகிய பூ வேலைப்பாட்டுடன் செதுக்கப்பட்டிருப்பது அழகுடன் மிளிர்கிறது. உலகிலேயே பிரதோஷ வழிபாடு முதன் முதலில் தோன்றியது இந்த கோயிலில்தான் என்கிறார்கள். ஆதி பிரதோஷம் நடைபெற்ற இத்தலத்தில்தான் சோமசீத்தம் எனப்படும் பிரத்யேகமான பிரதோஷ பிரதட்சணம் தோன்றியதாம். இக்கோயிலில் ஒருமுறை பிரதோஷ தரிசனம் செய்தவர்கள் 1000 பிரதோஷ வழிபாட்டு பலனை அடைவதாக நம்பிக்கை நிலவுகிறது. முன் வாயிலில் உள்ள 16 கால் மண்டபத்தில் சரவேஸ்வரர் சன்னதி உள்ளது. ஞாயிறுதோறும் ராகு காலத்தில் அவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. சிவபெருமான் சன்னதிக்கு இடப்புறம் கிழக்கு நோக்கி கோயில் கொண்டுள்ளார் வைகுண்ட வாச பெருமாள். 2 தேவியருடன் நாற்கரங்களில் சங்கு சக்கரம், வில் அம்புடன் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். நுழைவாயில் கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், கருடாழ்வார் சன்னதி உள்ளன. பெருமாள் சன்னதியின் இருபுறமும் தாயார் கனகவல்லி மற்றும் ஆண்டாள் இருவரும் தனி சன்னதி கொண்டிருக்கிறார்கள். இக்கோயில் நந்தவனத்தில் 2 வில்வ மரத்திற்கிடையில் பின்னி பிணைந்த நிலையில் வேம்பும் அமைந்துள்ளது. இதனை பார்வதி சுயம்வரா விருட்சம் என்றும் அழைக்கிறார்கள். சென்னை மாவட்டம் கோயம்பேடு குருங்காலீஸ்வரர் மற்றும் வைகுண்டவாச பெருமாள் சிவ வைணவ திருத்தலம்.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழைய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும்

0: சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வசந்த விடியல்.
5: நம் கோடை பண்பலை 100.5
6: 27வது உதய விழா.
5: நாளை ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை
6: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில்
5: பண்பலை 100.5 அறிவிப்பாளர்களும்
6: நேயர்களும் இணைந்து கொண்டாடும் உதய விழா கொண்டாட்டம்.
5: ஆனந்தம் பெருக,
6: அனைவரும் வருகை.

0: முன்னணி நிறுவனங்கள் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
6: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
5: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
7: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: கொஞ்சம் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் July 1 முதல் August 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.
9: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இனிப்பும் இந்த நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டி பாப்பா அழகா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஜெயவர்ஷா.
0: ஜெயவர்ஷாவா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க ஜெயவர்ஷா?
1: கே நாட்டாபட்டி.
0: அங்க என்ன படிக்கிறீங்க?
1: ரெண்டாவது.
0: ரெண்டாவதா? உங்களுக்கு மேம் என்ன சொல்லி தருவாங்க ரெண்டாவதுல?
1: பாடங்கள் சொல்லி தருவாங்க.
0: நிறைய பாடல்லாம் சொல்லி தருவாங்களா? உங்களுக்கு தெரியுமா எத்தனை பாடல் தெரியும்?
1: இங்கிலீஷ் கொஞ்சம் ஒன்று தெரியும்.
0: அப்படியா? எனக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? அத எங்க சொல்லுங்க.
1: Red bees, what do you see? I see a yellow bear, red bees.
0: அவ்வளோதானா? மறந்து போச்சா உங்களுக்கு? சரி சரி, வேற எனக்கு ஒரு வாய்ப்பாடு சொல்றீங்களா? சொல்லுங்க.

0: இருபது பதினோரு ரெண்டா இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டா இருபத்தி நாலு பதிமூணு ரெண்டா இருபத்தாறு பதினாலு ரெண்டா இருபத்தெட்டு பதினெண்டு ரெண்டா முப்பது.
1: வெரி குட், வெரி குட், ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இதை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க?
0: என்

0: கிளாஸ்ல உட்காரும் போது சொல்லி தருவாங்க.
1: உங்களுக்கு வாய்ப்பாடு கிளாஸ் எல்லாம் இருக்கா? எத்தனை வாய்ப்பாடு வரைய சொல்லுவீங்க நீங்க?
0: 15
1: வரைக்கும். ஆஹா, சரி சரி. உங்க டீச்சர் பேர் என்ன?
0: சாலினி.
1: சாலினியா? அவங்க வேற நல்லா சொல்லி தருவாங்க?
0: மரத்திலே விளையாட்டே, அணிலே அணிலே கை தட்டே, குக்கு குக்கு குப்பாட்டே, கொஞ்சம் கிளியே தலையாட்டே, குட்டி குடங்கே தாளாட்டே, கிஞ்சி கிளியே மேலே கொட்டே, எல்லாம் இருந்தா ஆடிக்கிட்டு, ஏழு ஏழு படிக்கிட்டு, ஒன்றா நத்தான் சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துளிக்கிட்டே.
1: வா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இந்த ரெண்டு குதிரைவால் போட்டிருக்கீங்களே, அது என்ன கொம்பா? கொம்பு மாதிரியே இருக்கு. யார் வச்சு விட்டாங்க இந்த கொம்ப?
0: அம்மா போட்டு.
1: அம்மா போட்டு விட்டாங்களா? சரி சரி. சொல்லக்குட்டி, அம்மா பேர் என்ன?
0: பாண்டி லட்சுமி.
1: அப்பா பேர்?
0: ஜெயபாண்டி.
1: ஜெயபாண்டி அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
0: கிரில் வேலை பாக்குறாங்க.
1: ஏ, நீங்க படிச்சு பெரிய ஆளா இருந்தா நீங்க என்ன வேலைக்கு போவீங்க?
0: டாக்டர்லா.
1: டாக்டர் என்ன செய்வீங்க?
0: ஊசி போடும்.
1: சரி சரி. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
0: பித்தியா, சஞ்சனா, மோனிகா தேவி, மோனிஸ்தி, அடுத்து ஏஜா, அடுத்து இவ்வா, ஆளாத்தி, நிறைய பேர்.
1: நிறைய பேர் இருக்கீங்களா? எல்லாம் சேர்ந்து என்ன விளையாடுவீங்க?
0: இது மரந்தொட்டு எல்லாமே வளரும்.
1: அப்படியா? உங்களுக்கு என்ன விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: ஓடி பிடிச்சி.
1: ஓடி பிடிச்சா யார் ஜெயிக்குவா?
0: அதில் இது பித்திக்கான்னு ஒரு பிள்ளை இருக்கா? அந்த
1: அதுதான் உங்கள் ஃப்ரெண்டு தான் ஜெயிக்குவாங்களா? சரி சரி. சொல்லக்குட்டி, நீங்கள் படித்து பெரிய ஆளாகி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடை பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
6: தொடர்புக்கு 9524936156.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
6: முகாமில் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு இருதய ரத்த குழாய் அடைப்பை கண்டறியும் CT ஸ்கேன், MRI, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
6: மேலும் விவரங்களுக்கு 7418940333.
8: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த

0: சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
2: இனம் கொடை பண்பலை 100.5 தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக அதை தொடர்ந்து மிசிக்கும் வசந்த விடியல்.

செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுகள் நடத்திய போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரி விலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தக மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார்.

இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும்

0: ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்த கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நேற்று முன்தினம் பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய் காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய் விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய் இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பாண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன.

கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவும் முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2 விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

6:55 இசைவாசம் வீசிக் கொண்டிருக்கிறது. கோடை மண்பலை நெருப்பொழி 5 வசந்த விடியல். இனிய விடியலை இசையோடும் இனிய சிந்தனைகளாலும் வரவேற்று இதே மகிழ்ச்சி புன்னகையும் மன நிறைவும் இந்நாள் முழுவதும் தொடரட்டும் என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன் என்று உங்கள் பிரியமுடன் பூசியா.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள் மேச்சேரி சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: இனியும் கொடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில் பல்ஸ் தகவல்களோடு புலர இருக்கிறது. சுகமான காலை இசைக்கும் முறை இணைந்தே இருப்போம் இசையோடு.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: காலை வணக்கம் நேயர்களே, கடிகாரம் 7 மணியே தொட்டாச்சு. பள்ளிக்கு கிளம்பணுமேனு சொல்லிட்டு தூக்க கலக்கத்தோடு இருக்க குழந்தைகள் வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே அவசர அவசரமாக கிளம்பிட்டு இருக்கவங்க, குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்பணுமே அப்படின்னு சொல்லிட்டு அட்டுப்பங்கடையில் அதிரடியாக வேலை பார்த்துட்ருக்கிற அன்பான உறவுகள், நடைப்பயிற்சி உடற்பயிற்சின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆரோக்கியமாக இந்த நாளவே ஆரம்பிச்சுட்ருக்க நண்பர்கள், பேருந்து ரயில் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய அன்றாட பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய பயணிகள், உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.

இரவு ஓய்வுக்கு பிறகு உடலும் மனதும் புத்துணர்ச்சியோடு விழித்தெழும் இந்த அழகான காலை நேரத்தில் உங்கள் இல்லங்களில் உள்ளங்களிலும் உற்சாகம் நிறையட்டும். புதிய நாள், புதிய நம்பிக்கை, புதிய வாய்ப்புகள் எல்லாமே நமக்காக காத்திருக்கு. உற்சாகமான சிந்தனையுடன், உதட்டோரும் புன்னகையுடன் இந்த புதிய நாளை வரவேற்க தயாராகுங்கள். கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியோடு உங்கள் காலை நேரத்தில் கலகலப்பையும் சுறுசுறுப்பையும் இனிய இசையையும் சேர்த்து கொடுக்க உங்களோடு இணைந்திருக்கும் நான் வசீகரன். காலையில் மனசுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டாலே தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிடும். மனசும் தானாகவே உற்சாகமாயிடும். சில பாடல்கள் கேட்டதும் நம்மளையும் அறியாமல் ஒரு சின்ன ஆட்டம் வரும். வாங்க, அப்படி ஒரு ஆட்டம் போட வைக்கிற பாடலை கேட்டு ரசிப்போம்.

விடியலின் புத்துணர்ச்சியோடு இனிய பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 சுகமான காலை. ஒவ்வொரு முகத்துக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும். சில சந்தோஷங்கள், சில போராட்டங்கள், நிறைய கனவுகள்னு ஒவ்வொருத்தருடைய பயணமும் தனித்துவமானது. இன்றைய பயணத்தோடு இன்னிசையை சேர்ப்போம்.

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 14 காலை 10 முதல் மாலை 5 வரை ஆயுர்வேத ஹெர்பல் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: அம்பலம்,
1: பொதுமக்கள் கூடும் திறந்தவெளி சபை
0: அல்லது
1: மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியம் வெளியாதல்.
0: அம்பலம்,
1: பொதுமக்கள் கூடும் திறந்த

நேரம் 7:18. நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 மணிக்கும் கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் மற்றும் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் சந்திக்க இருக்கிறது தூரத்து சொந்தங்களுக்காக. வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருக்கும்

கேட்கும் நேர்கள் மட்டும், நியூஸ் ஆன் ஏரில் கேட்டு ரசிக்கும் நேர்களும் அழைக்கலாம். தூக்கம் களைந்த விழிகளுக்கு இசையால் புத்துணர்ச்சி வழங்கிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. காலை நேரத்தில் நம்ம ஊருக்கு தனியாக ஒரு அழகு இருக்கும். டீ கடை வாசம், வாசல் திரிக்கிற சத்தம், வேலைக்கு கிளம்புற பரபரப்புன்னு ஊரே உயிர்ப்போடு இயங்க ஆரம்பிச்சிருக்கும். மண்ணின் மனத்தோடு மனசு நிறைய மகிழ்ச்சியோடும் இந்த நாளை ஆரம்பிக்க உற்சாகமான வருகிறது இந்த பாடல்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துடி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடதட தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

குடு சடு குடு சடு குடு சடு குடு சடு குடு சடு குடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டில் தட தட தட வென அதிர்கிற ரயில் அடி கட கட கட

புதிய நாளின் நம்பிக்கைகளுக்கு இனிய இசையால் உற்சாகம் சேர்த்துக் கொண்டிருக்கிறது கொடைப்பண்பலை 100.5 சுகமான காலை. சில நாள் காலையில் எழுந்ததுமே இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கு வரும். எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நேரத்தை நினைச்சு ரொம்பவே கோபம் அடையாம ஒவ்வொன்றா ஆரம்பிச்சு பாருங்க, வேலையும் சீக்கிரமா முடியும், மனசுக்கும் ரொம்பவே நிம்மதியா இருக்கும். அந்த உற்சாகத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கலாம்.

வானொலி பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

உங்கள் காலை பொழுதுக்கு இசையால் இனிமை சேர்த்து கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 சுகமான காலை. சின்ன சின்ன சவால்கள் இல்லாமல் வாழ்க்கை என்னங்க சுவாரஸ்யம்? சில நேரம் போட்டியும் சவாலும் தான் நமக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான காரணியாகவே இருக்குது. வெளியே உட்காந்து கை தட்டுறத விட களத்தில் இறங்கி விளையாடி தான் பார்த்துருவோமே. எது வந்தாலும் சரி, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற வேகத்தோடு வருகிறது இந்த பாடல்.

0: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரின் டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சி உண்டு.
0: அக்ரின் டெக் 2026 கொடிசியா கோவை.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959. AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
5: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: அண்ணா வணக்கம்.
13: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். இன்று என்ன அமைச்சரே சிறப்பு செய்தி?
12: அண்ணா, பெங்களூரு சென்னைக்கு மிக அருகில் வரப்போகிறதாம்.
13: அமைச்சரே, அங்கிருந்து தண்ணீர் வருவதிலேயே பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பெங்களூரு சென்னைக்கு அருகில் வருகிறது என்று சொல்லுகிறீர்கள். ஏன் அமைச்சரே, காலை

0: காலையிலேயே காமெடி செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
1: மன்னா மன்னா மன்னா, ஏன் எங்கெங்கோ செல்கிறீர்கள்? பெங்களூரு சென்னைக்கு மிக அருகில் வரப்போகிறது என்றால் அப்படியே பெங்களூரு நகரம் பெயர் தடுக்கப்பட்டு சென்னை அருகே இருக்கக்கூடிய கடற்கரையோரம் ஒட்ட வைக்கப்படும் என்றா சொன்னேன்.
0: பிறகு அமைச்சரே,
1: இரண்டு பெருநகரங்களுக்கும் இடையே அதிவேக போக்குவரத்து வசதி செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மன்னா.
0: அப்படியா, அதிவேக போக்குவரத்து என்றால் அதுதான் விமானம் இருக்கிறதே அமைச்சரே.
1: விமான போக்குவரத்து வசதி இருக்கிறது தான் மன்னா, ஆனால் அது எல்லா நேரங்களிலும் எல்லாருக்குமானதாக இருக்காது என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா?
0: அது வேண்டுமானால் சரிதான் அமைச்சரே.
1: அதனால் தான் நம்முடைய இந்தியாவில் ஆங்காங்கே புல்லட் ரயில் திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது மன்னா.
0: என்ன, புல்லட் ரயில்?
1: ஆமாமண்ணா, அதன் கட்டணம் கிட்டத்தட்ட விமான போக்குவரத்துக்கு இணையாக கூட இருக்கலாம், ஆனால் அதிக நபர்களால் எளிதில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வண்ணம் இந்த புல்லட் ரயில் அமையும்.
0: எப்படி அமைச்சரே?
1: சென்னைக்கும் பெங்களூருக்கும் சராசரியாக 350 கிலோமீட்டர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக இப்போது ரயிலில் செல்ல வேண்டுமானால் 4 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் வரை ஆகும், அது அந்தந்த ரயிலை பொறுத்தது. ஆனால் இந்த புல்லட் ரயிலில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு செல்ல வெறும் 1 மணி நேரம் 13 நிமிடம் தான் ஆகும் என்கிறார்கள் மண்ணா.
0: என்ன, கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர்களை வெறும் 1.5 மணி நேரத்தில் கடக்க முடியுமா அமைச்சரே? என்ன சொல்லுகிறீர்கள்?
1: ஆமாம் அண்ணா, அதுதான் இந்த புல்லட் ரயில்களின் சிறப்பம்சமே. கூடுதலாக 350 கிலோமீட்டர் என்பது 306 கிலோமீட்டரிலேயே பெங்களூரை அடைந்து விடுமாம்.
0: அது எப்படி அமைச்சரே?
1: இந்த புல்லட் ரயில்கள் மிகவும் அதிவேகமானவை என்பதால் நேரான ரயில் பாதை மட்டுமே அமைக்கப்படுமா, அதிகமான வளைவுகளும் சுற்றல்களும் இருக்காது என்பதால் இந்த கிலோமீட்டர் குறையும் அண்ணா.
0: ஓஹோ,
1: சென்னை சென்ட்ரலில் இருந்து பூந்தமல்லி, பரந்தூர், ஆந்திராவின் சித்தூர் வழியாக பெங்களூரை அடையும் வண்ணம் இதன் திட்டம் அமைந்திருக்கிறது. இந்த புல்லட் ரயிலுக்கான பிரத்யேக ரயில் பாதைகள் சுரங்கம் வழியாகவும் சமதள பகுதிகளிலும் உயர் ரக பாலங்கள் வழியாகவும் செல்லும் மண்ணா. அதே சமயம் அந்த பாதைகள் மிகவும் பாதுகாப்பானதாகவும் அமைக்கப்படுமாம். அதிநவீன தொழில்நுட்பத்தில் அமையும் இந்த புல்லட் ரயில் பயணமானது மிகவும் பாதுகாப்பானது என்று சொல்லுகிறார்கள் மண்ணா.
0: ஆஹா, கண் இமைக்கும் நொடியில் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சென்று விடலாமா? நினைத்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறதே அமைச்சரே. சரி, இந்த ரயில் எப்போது இயங்க தொடங்கும் அமைச்சரே?
1: இப்போதுதான் அதற்கான பணிகளை துவக்கி இருக்கிறது NHSRC, அதாவது நேஷனல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன்.
0: ஓஹோ, சரி அமைச்சரே, இந்தியாவில் வேறெங்காவது புல்லட் ரயில் ஓடுகிறதா?
1: இன்றைய தேதியில் இல்லை மன்னா, ஆனால் மும்பையிலிருந்து அகமதாபாத் நகருக்கு இடையேயான புல்லட் ரயிலுக்கான முதற்கட்ட கட்டுமான பணிகள் 2027 நிறைவடையும் என்றும் முழுமையான கட்டுமான பணிகள் 2029 நிறைவடையும் என்றும் சொல்லுகிறார்கள்.
0: அப்படியானால் இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இந்தியாவிலும் புல்லட் ரயில் ஓடும் என்று சொல்லுங்கள் அமைச்சரே.
1: சரியாக சொன்னீர் மன்னா.
0: சரி அமைச்சரே, நாளை வேறு 12ஆம் தேதி திருச்செங்கோட்டிற்கு வேறு சீக்கிரமாக செல்ல வேண்டும். அதனால் கொடைக்கானல் மலைப்பாதையில் இருந்து சுரங்கம் வழியாகவே இரவோடு இரவாக திருச்செங்கோட்டிற்கு ஒரு புல்லட் ரயில் பாதை அமைக்க சொல்லுங்கள் அமைச்சரே. நாளை காலை திருச்செங்கோட்டிற்கு நான் புல்லட் ரயிலில் தான் செல்லுவேன்.
1: என்ன மன்னா, இதுவெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரியவில்லை
0: அமைச்சரே. சரி, புல்லட் ரயிலின் சத்தம் எப்படி இருக்கும் தெரியுமா?
1: அது எப்படி இருக்கும் மன்னா?
2: வழங்கிய தக்கமுக்கு தர்பார், வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
6: உங்கள் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.

0: மெமென்ட்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்.
1: பிருத்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி, பிருத்வி விமென்ஸ் இனவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 11
0: ஒவ்வொரு நொடிக்கு
2: 2.582 வீதமாக,
0: ஒவ்வொரு நாளுக்கு
2: 223,098 வீதமாக,
0: ஆண்டுக்கு
2: 81,430,910 வீதமாக.
0: இது என்ன விதமான கணக்கு?
2: அதுவா
0: உலக மக்கள் தொகை பெருக்கத்தின் வீதம்.
2: குழந்தை பிறந்தது குரோசியாவில் அதிகாலை
0: 12:01.
2: உலக மக்கள் தொகையில்
0: மதேஜ் காஸ்பாரால்
2: எட்டியது 500 கோடிக்கு.
0: அதனை கொண்டாட
2: மக்கள் தொகை நாள் என பெயரிட்டனர்
0: 1987
2: ஜூலை 11
0: அன்று முதல்.
2: இக்கொண்டாட்டம் வந்தது
0: நடைமுறைக்கு.
2: மக்கள் தொகை அதிகரிப்பால்
0: ஏற்படும் பாதிப்புகள்
2: என்னென்ன?
0: உணவு பற்றாக்குறை,
2: குடிநீர் தட்டுப்பாடு,
0: சுற்றுச்சூழல் சீர்கேடு,
2: இன்னும் பல
0: என பட்டியல் நீளும்.
2: இயற்கையை போற்றி
0: அளவோடு பெறுவோம்.
2: அமைதியான
0: ஆனந்தமான வாழ்வை பெறுவோம்.
2: இயற்கையை போற்றி
0: அளவோடு பெறுவோம்.
2: அமைதியான
0: ஆனந்தமான வாழ்வை பெறுவோம்.
2: 1987
0: உலக மக்கள் தொகை நாள்
2: இன்று.
0: கண்ணிற்கு விருந்தளிக்கும் காட்சிகள்,
2: கனவிலும் ஆட்சி செய்வது அதன் சாட்சிகள்.
0: முன்னோடி திரைப்பட இயக்குநர்கள்,
2: உலகம் அவர்களுக்கு தந்த பெயர்
0: லூமியரே சகோதரர்கள்.
2: ஆகஸ்டே மூத்தவர்,
0: லூயிஸ் இளையவர்.
2: திரையில் தெரிந்தது உருவங்களின் பிம்பம்,
0: பார்த்து திகைத்து நின்றது
2: மக்கள் கூட்டம்.
0: வார்த்தை பரிமாற்றங்கள் இன்றி பார்த்தாலும்
2: வாயடைத்து நின்றனர் காட்சிகளை பார்த்ததும்.
0: 1895
2: லூமியேர சகோதரர்கள்
0: அறிவியலாளர்களுக்கு
2: திரைப்படம் ஒன்றை காண்பித்த நாள்
0: இன்று.
2: 1979
0: ஸ்கைலேப் விண்ணாய்வகம்,
2: அதாவது விண்வெளி நிலையம்,
0: பூமிக்கு திரும்பிய நாள்
2: இன்று.
0: நாவலர் என்று அழைக்கப்படுவார்.
2: தமிழ்நாட்டின் மாற்று முதல்வராக சில காலம் பதவி வகித்தவர்.
0: பட்டுக்கோட்டையின் அருகேயுள்ள
2: திருக்கானபுரத்தில் பிறந்தார்.
0: இரா செழியன் இவர் தம்பிகளில் ஒருவர்.
2: அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டு இருந்த இவர்
0: பகுத்தறிவு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு
2: சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார்.
0: பின் அரசியலில்
2: மூத்த அமைச்சராக தொடர்ந்து இருந்தார்.
0: 1920
2: நாவலர் வி ஆர் நெடுஞ்செழியன் பிறந்த நாள்
0: இன்று. தமிழ் சினிமாவின்
2: கவனத்தை ஈர்த்திருக்கும் இயக்குநர்களில் ஒருவர்.
0: சேது படத்தின் மூலம் அறிமுகமானார் இவர்.
2: தொடர்ந்து பல வெற்றி படங்களை இயக்கியுள்ளார்.
0: பாலு மகேந்திராவின் பாசிரையில் பணியாற்றியவர்.
2: கதையை வித்தியாசமாக சொல்லி இருக்கிறார் என்பதே
0: பலரது விமர்சனம்.
2: ஏதாவது ஒரு துறையில்
0: பதக்கங்களை இவரது படங்கள் வெல்வது வழக்கம்.
2: 1966
0: தமிழ் திரைப்பட இயக்குனர்
2: பாலா பிறந்த நாள்
0: இன்று. கேலி சித்திரங்கள் சித்தரிக்கும் அனைத்து சூழல்களையும்
2: நாளிதழ்களிலும்
0: வார இதழ்களிலும் கதைகளுக்கு உயிர் கொடுப்பது
2: கேலி சித்திரங்கள்.
0: அதனை வரையும் கலையில் கை தேர்ந்தவர்கள் சிலர்.
2: அதில் ஒருவர்தான் தமிழக இதழாளரும்
0: கேலி சித்திர ஓவியரும்
2: திரைப்பட விமர்சகருமான
0: மாயூசி கிருஷ்ணசுவாமி கோவிந்தகுமார் என்கின்ற
2: மதன்.
0: குறைந்த அளவில் கோடுகளை பயன்படுத்தி
2: சிறப்பான கேலி சித்திரங்கள் வரைவதில்
0: திறமையான இதழாளர்
2: கேலி சித்திர ஓவியர்
0: மதன் பிறந்த நாள்
2: என்று.
0: ஆண்டு
2: 1947
0: கோயம்புத்தூர் பல்லடத்தில் பிறந்தவர்.
2: இவரின் தந்தை வெங்கோபாச்சார் ஒரு சமஸ்கிருத பண்டிதர்.
0: அத்துடன் நோய்களை குணப்படுத்த கூடியவர் என பெயர் பெற்றவர்.
2: ஜமீன்தார் சக்தகலசேலம் நரசையா இசை நுட்பங்கள் தெரிந்தவர்.
0: அவர் நோய்வாய்ப்பட்ட போது வெங்கோபாச்சார் அவரை குணப்படுத்தினார்.
2: அதற்காக அவரின் பிள்ளைகளில் ஒருவருக்கு இசை நுட்பங்களை கற்றுக் கொடுக்க ஜமீன்தார் முன்வர
0: மூத்த மகனை தெரிவு செய்தார் ஜமீன்தார்.
2: எனினும் அதனால் பயனடைந்தவர் இளையவரான
0: சஞ்சீவராவ்.
2: ஒரு முறை சரபசாஸ்தி என்பவரின் புல்லாங்குழல் கச்சேரியை கேட்ட
0: சஞ்சீவராவ் தானும் ஒரு புல்லாங்குழல் வித்வானாக வர வேண்டும் என்ற

0: எண்ணம் தலை தூக்கவே
1: சாஸ்திரியின் ஊரான கும்பகோணத்துக்கு சென்று புல்லாங்குழல் கற்றுக்கொண்டார்.
0: பின்னர் புல்லாங்குழல் வாசிப்பில் பல முன்னேற்றங்களை செய்தார்.
1: கர்நாடக இசையை புல்லாங்குழல் மூலம் வாசிக்க
0: மக்கள் மத்தியில் புல்லாங்குழல் இசையை பிரபலமாக்கிய
1: கர்நாடக இசை புல்லாங்குழல் வாத்திய கலைஞர்
0: பல்லடம் சஞ்சீவராவ் மறைந்த நாள்
1: என்று
0: ஆண்டு
1: 1962.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி.

0: என்று
1: ஆண்டு
0: 1962
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம். பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
7: கவுன்சிலிங் கோட் 2624.
8: இன்று காலை 9 நல்லதொரு வண்ணத்தில் விரியும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் வானவில். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் மற்றும் சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் வழங்கும் வானவில். இன்றைய வானவில்லை அலங்கரிக்க வரும் தலைப்பு மக்கள் தொகை பெருக்கத்தால் பாதிக்கப்படுவது சுகாதாரமா பொருளாதாரமா. விடியலுக்கும் உங்கள் விழிகளுக்கும் இடையே இசை பாலமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. பெரிய மாற்றங்களை உருவாக்க எப்போதும் பெரிய கூட்டம் தேவையில்லை. வரலாற்றின் பல மாற்றங்கள் ஒரு தனி மனிதனின் எண்ணத்திலிருந்துதான் தொடங்கியிருக்கிறது. பெரும் தீயை பற்ற வைக்க ஒரு சிறு தீக்குச்சி போதும். அதே போலத்தான் பெரிய மாற்றத்தை முதல் தீப்பொறியாகவும் நம்மிடமிருந்தே தொடங்குவோம். தனி ஒருவனாய்

0: தீமை அழித்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீமை அழித்து பகையைகள்
1: அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள் அச்சம் தவிர் ஆண்மை கொள் தீயதை எதிர்த்து பகையைகள்

நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நமக்கான புதிய வாய்ப்புகளோடும் புதிய நம்பிக்கையோடும் காத்திருக்கிறது. இலக்குகளை நோக்கி உற்சாகத்துடன் பயணிப்போம், முயற்சிகளை வெற்றியாக்க மாற்றுவோம், மகிழ்ச்சியை நம்மோடு சுற்றியவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். இனிய பாடல்களாலும் மகிழ்வான தருணங்களாலும் உங்கள் காலை பொழுதை இனிமையாக்கிய கோடை பண்பலை 100.5 சுகமான காலை இனிதே நிறைவடைகிறது. இதுவரை விடியலின் உற்சாகமாய் உங்களோடு நான் வசீகரன். உற்சாகத்துடன் செயல்படுங்கள், உயரங்களை நோக்கி பயணியுங்கள், வெற்றி நமது வசமாகட்டும்.

0: நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் மனதோடு ராகம். முன்னதாக செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தரவரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இப்பொழுது நாம் கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. பூக்களின் வண்ணமாய், வாழ்க்கையின் அர்த்தமாய், பாசத்தின் ஊற்றாய், நேசத்துடன் பயணிக்கும் அன்பு உறவுகள். தொடர் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் அன்பை உணர்த்தி உணர்வோடு புன்னகை வர செய்யும் அன்பு உறவுகளான தூரத்து சொந்தங்களுக்காக இசைக்கிருக்கிறது இன்றைய நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். அன்பு உறவுகள், அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24 24 24 மகளிர் 24 24 29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24 24 26 மற்றும் 290 333 முன்னிணைப்பிற்கு சொல்லியும் 4 5 4 2. நிகழ்ச்சியின் நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா. தூரத்து சொந்தங்கள்னு சொல்லிட்டீங்க, யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? வழக்கமான மாவட்ட நேயர்களை தவிர்த்து தமிழகத்தின் பிற பகுதி மாவட்ட நேயர்கள் எல்லாருமே கண்டிப்பாக கூப்பிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்டுட்ருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களும் வரலாம். இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்காக தாங்க, மனதோடு ராகம் தூரத்து சொந்தங்களுக்காக. இப்போ இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன். பாறசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
0: எப்படி இருக்கு உங்க ஊர்? இப்ப
1: ஊர் இப்ப வந்து ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் மழை பெய்யும் பெய்யாமலே அப்படி போயிட்டு இருக்கு.
0: அதாவது சிரிக்கவும் இல்லாம
1: இல்ல, நம்ம இடத்துல திருவனந்தபுரத்துக்கு அந்த பக்கத்துல கொஞ்சம் நல்ல மழை பெய்யும் செய்திகள் வந்துட்டு இருக்கு.
0: சரிங்க சரிங்க. நாளைக்கு வந்து நம்மளுடைய உதய விழா கொண்டாட்டம் நாமக்கல்ல நடைபெற இருக்கு, நீங்க வரீங்களா?
1: வரதுக்குள்ள வாய்ப்புகள் கம்மிதான்.
0: அச்சுச்சோ, இப்படி தூரத்தை சொந்தமா இருக்கிறதுனால நாங்க தூரமா இருந்தே ரசிச்சுக்கிறோம் அப்படிங்கிறீங்களா?
1: என்னமா
0: இல்ல, தூரத்தை சொந்தமா நாங்க தூரமா இருந்தே ரசிச்சுக்கிறோம் அப்படிங்கிறீங்களா?
1: அப்படியே இருக்கலாம், அதனுடைய
0: சொல்லலாம்.
1: சூழ்நிலைகள், வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா இருக்கனால
0: அதனால நாங்க வந்து இப்படியே ரசிச்சுக்கிறோமே. ஆமா, பண்பலையோட நாங்க வானொலியோடயே இணைஞ்சு தூரத்து சொந்தமாகவே இதயத்திற்கு நெருக்கமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: அதாவது படம் குடும்பஸ்தன், கண்ணை கட்டிக்கிட்டு என்கிற பாடல் வேண்டும்.
0: கண்ணை கட்டிக்கிட்டு காதை திறந்துட்டு மகிழ்ச்சியோட கேளுங்க இந்த பாடலை. நன்றிங்க.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
6: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
7: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானுவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
10: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
11: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
12: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
13: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
12: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
13: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
12: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
13: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
14: குடல்ல ஒரு பகுதி பாழ்பட்டு போயிருக்கு அப்படின்னா அதை முதல்ல பாத்துருங்க. பிறகு குடல்ல சரியான பகுதி என்ன அப்படிங்கறதையும் கூர்ந்து பாத்துருங்க. இப்ப இந்த பிழையான பகுதி அந்த சரியான பகுதியா மாறணும். யார் மாத்த முடியும்? நம்ம உடம்பு முழுக்க எது நிர்வாகம் பண்ணுது? நம்முடைய மூளை. அதான் நம்முடைய கவர்னர் அல்லது கிங், அதுதான் அரசன் அல்லது ஆளுமை செய்கிற ஆளுநர். அதுகிட்ட நீங்க சொல்லுங்கிறார். என்ன மூளை கிட்ட சொல்ல சொல்றாரு? எப்படி? இந்த பாரப்பா, இந்த இடம் இப்படி வீணா போச்சு, நீ கொஞ்சம் கவனி. அது மாதிரி மூளை கிட்ட நம்மள வந்து மனு கொடுக்க சொல்றாரு. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. பார்த்தா கொஞ்சம் வேடிக்கையா தெரியும், ஆனா எவ்வளவோ பேர் அதை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி தங்களை சரி பண்ணிருக்கிறாங்க. அதான் இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி? மூளைக்கு மனு கொடுக்கறது. முதல்ல நம்முடைய மூளைய விஷுவலைஸ் பண்றது, அதாவது உருவகப்படுத்தி அப்படியே பாக்குறது. அப்புறம் மூளை கிட்ட நம்முடைய ரிக்வஸ்ட், நம்முடைய வேண்டுதலை வைக்கிறது. இந்த உறுப்பு இப்படி இருக்கா, அது இப்படி மாறணும். இந்த உறுப்பு இப்படி இருக்கு, அது இப்படி மாறணும். நீ கொஞ்சம் அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு கேட்டுக்கிறது. உடனே மூளை என்ன பண்ணும்? அங்க பிளட் சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும், ரத்த ஓட்டத்தை கூட்டும். ஏன்னா சரி பண்றதா தான், அது எது மூலமா சரி பண்ண முடியும்? தன்னுடைய உத்தரவை, அதுக்கு தேவையான அளவுக்கு மறுபடியும் உயிர் ஆற்றலை அது கொண்டு போய் கொடுக்கணும். இப்போ ஒரு இடத்துல கலாட்டா நடக்குதுன்னு வச்சுங்க, போலீஸ் ஃபோர்ஸ் போய் இறங்கி அந்த கலாட்டா அடக்குதா இல்லையா? அது மாதிரி மூளையிலேருந்து உயிராற்றல் புறப்பட்டு போய் அந்த பகுதியில போய் உட்காரு. உட்கார்ந்த உடனே என்ன ஆகுது? அங்க இருக்கிற அந்த குறைபட்ட பகுதி சரியாக தொடங்குது. அதையும் நாம விஷுவலைஸ் பண்ணணும். என்ன விஷுவலைஸ் பண்றது? படமாக மனதில் பதிவு செய்து கொள்ளுதல். கற்பனைன்னு நான் சொல்லல, மனமாக.

0: படமாக மனதில் பதிவு செய்து கொள்ளுதல். அதாவது தப்பா இருக்கிற பகுதி எப்படி சரியாகுது அப்படிங்கறதையும் நீங்க மனதிலேயே அப்படியே நினைத்து கொண்டே வந்தா நாளாக நாளாக அந்த உறுப்பு சரியாகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு புதிய வைத்திய முறை தானே. தன்னுடைய நோயாளிகளை நீங்கள் இப்படி உங்களை உருவகப்படுத்தி பாருங்கள்ங்கிற இந்த கலையை கத்துக் கொடுத்தா மருந்தினுடைய அளவை குறைச்சிக்கிட்டே வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வந்தா ஒரு குறிப்பிட்ட நாள்ல அது சரியாயிடும். சரியாயிடுச்சா இல்லையான்னு தான் இப்பதான் நிறைய நிரூபணங்கள் இருக்கு. அதை மறுபடியும் போட்டோ எடுத்து பார்க்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், அது வெளியிலிருந்து ஒரு கருவியை வச்சு இப்ப பார்த்துடலாம், எவ்வளவு வசதி வந்திருக்கு. இது ஒரு புதிய சிகிச்சை முறை, யோசிக்க வேண்டிய முறை. நிறைய ஆங்கில மருத்துவர்கள் தங்களுடைய வழக்கமான மருத்துவ முறையோடு இந்த முறையையும் இணைத்து நோயாளிகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நோயிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழிமுறை இருக்கு. ஆனா ஒரு பெரிய ஆச்சரியம், மருந்தற்ற நிலையிலிருந்து மனமற்ற நிலைக்கு அப்படின்னு ஓஷோ ஒரு பேச்சு பேசுறார். அதுல சொல்றார், எதையும் மூளையிடம் சொல்லிவிடுங்கள், மூளை உடம்போடு பேசுகிற பாஷையே வேறு. மூளை உடம்போடு பேசுகிற பாஷையே வேறு, அதை மூளை கவனித்துக் கொள்ளும் அப்படிங்கிறார். இது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு சிகிச்சை முறை. இந்த முறையை பற்றி இன்னும் நிறைய ஆய்வுகள் வரணும். இதை நாம கூட கொஞ்சம் சின்ன அளவுல பயிற்சி பண்ணி பார்க்கலாம். நம்முடைய சிறிய சிறிய உடல் உபாதைகளுக்கு பயிற்சி பண்ணி பார்த்தா நாம் பல துன்பங்களில இருந்து வெளியில் வருவதற்கான நல்ல வாய்ப்பு நிச்சயம்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகத்தில்.
3: இன்னைக்கு தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பில் யார் வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
3: சிவகுமார், எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கும். ஊரப்பாக்கத்துல எப்படி கேக்குறீங்க? நியூஸ் ஆன் ஏர்ல கேக்குறீங்களா?
4: நியூஸ் ஆன் ஏர்ல கேக்குறேன் மேடம். நீங்க வந்து லைவ்ல சிக்னல் கிடைக்க மாட்டல மேடம், கொடைக்கானல் எஃப்எம்லாம்.
3: அதனால நியூஸ் ஆன் ஏர்ல கேக்குறீங்க, அது கிளியரா இருக்கு இல்ல?
4: இங்க சென்னை மட்டும் தான் வரும், கொடைக்கானல் சிக்னல் வர மாட்டேங்குது.
3: அதனால நீங்க
4: நியூஸ் ஆன் ஏர்ல தான்
3: கேக்குறேன். சரிங்க சரிங்க சரிங்க. நம்மளுடைய உதய விழா நாளைக்கு நடைபெற இருக்குது.
4: ஓகே மேடம்,
3: வரீங்களா நாமக்கலுக்கு?
4: நாளைக்கு என்ன மேடம்?
3: நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில வந்து நடக்க.
4: நாமக்கல் கொஞ்சம் லாங் தான் போறதுக்கு.
3: நாங்க வந்து முயற்சி பண்றோம்ங்க, ட்ரை பண்றோம்ங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அனைத்து நேயர்களும் வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசுறதுக்கு. சரிங்க, என்ன பாடல் கேக்கலாம்?
4: கொடைக்கானல்
3: உங்களுக்காக வந்துட்டே இருக்க. கோடை பண்பலையின் 1.5 கேட்டு ரசிங்க.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
7: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
3: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

நம்ம கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் காலை 9 மணிக்கு மற்றும் மாலை 4 மணிக்கு வலம் வரும் வானவில் மற்றும் வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில பங்கு பெறும் அத்துணை நேயர்களுக்கும் பரிசுகள் இருக்கு. வானவில் நிகழ்ச்சியில சிறந்த கருத்தினை பகிர்ந்து கொள்ளும் நேயர் ஒருவருக்கும், வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியில சிறப்பாய் பதில் கூறும் நேயர்கள் அனைவருக்கும் சிறப்பு பரிசுகள் உண்டு. பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு வர சனிக்கிழமை வரைக்கும் தான். ஒரு நேயருக்கு ஒரு பரிசு மட்டும்தாங்க. பரிசு பெற அறிமுக அன்பர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த பரிசு எப்ப கிடைக்கும் அப்படின்னா, வர 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரியில் நடைபெற இருக்கிற கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வு அப்ப தரப்படும். வாங்க கொண்டாடலாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழாவை.

0: நாம் இதுவரை கேட்டது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின்

0: சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
1: கோடைப்பண்வெளி 5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடராகும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மனதின் இசை ராகமாக இன்னிசை ராகம் பாடி மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலை 9 அது ஒன்று கொஞ்ச நேரத்தில் வர இருக்குதுங்க. உஷா சன்ஃப்ளவர் ஆயில், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் 9:30 கேட்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில் வர இருக்குதுங்க. வானவில் இன்று தர இருக்கக்கூடிய வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை பெருக்கத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது சுகாதாரமா பொருளாதாரமா. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: என் பேரு செல்வி, கள்ளக்குளவாடி, கள்ளக்குறிச்சி மாவட்டம்.
1: கள்ளக்குறிச்சியில இருந்து பேசுறீங்களா? பயங்கர வெயிலா இருக்குமாமே கள்ளக்குறிச்சியில. அப்படியா? கிருஷ்ணமூர்த்தி ஐயா பேசினாரு, அங்கெல்லாம் மழை வருதான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க செல்வியம்மா?
2: வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் மேடம் இருக்கேன்.
1: ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கீங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க சமைக்கிறதுல ரொம்ப நல்ல சாப்பாடு, எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கன்னா என்ன சாப்பாடு?
2: சாம்பார் சாதம் தான் மேடம்.
1: சாம்பார் சாதம் தான். ஏங்க நான்வெஜ் எல்லாம் சொல்லுங்க, நாங்க வரமாட்டோம் வீட்டுக்கெல்லாம், நீங்க சொன்னா மட்டும் போதும்.
2: என்னோட சாம்பாருக்கு எல்லாரும் ஃபேமஸ் மேடம்.
1: சாம்பார் தாங்க வேற லெவல், அடிச்சுக்கவே முடியாது.
2: சாம்பாரே பிரியாணிக்கு சமந்தான் மேடம்.
1: அப்படி பரஹ, யாராவது சாம்பாருக்கு, இத ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். நிறைய பேர் நம்ம நேயர்களை கேட்பாங்க, சாம்பாரும் பிரியாணியும் ஈக்குவல், ரெண்டுமே எனக்கு வேற லெவலுங்க அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்க தான் முத தடவை நான் சொல்லி கேக்குறேன் செல்வி அம்மா. சரி, என்ன பாடல் கேக்கலாம்?
2: 27
1: உங்களை சந்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். என்ன பாடல் கேக்கலாம்?
2: படத்திலிருந்து
1: அந்த பாடலும் வந்துட்டே இருக்கு உங்களுக்காக. கொடை பண்பலை 100.5 நன்றிமா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: இன்னிசை தோரணம் அமைத்து இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று தூரத்து சொந்தங்களை அன்போடு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்பிலே யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
4: வணக்கம். கேரளா இடுக்கி மாவட்டம் வந்தன்மேடு ஜமால்.
3: ஜமால் ஐயா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன். நீங்கள்? நிலையத்தில் அனைவரும் நலமா?
3: எல்லாரும் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுவும் உதய விழா கொண்டாட்டங்கள் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. நீங்க எப்படி கொண்டாட்டத்தோட எப்படி இருக்கீங்க?
4: 27 ஆம் ஆண்டில் பயணிக்க பண்பலைக்கு இன்னும் பல ஆண்டுகள் பயணிக்க வாழ்த்துகள்.
3: கண்டிப்பா கண்டிப்பா. இடுக்கியில இருந்து நாமக்கல் பக்கம் வர ஐடியா இருக்கா?
4: என்ன
3: பாடல் கேக்கலாம்?
4: வாரிசு படத்துல ரஞ்சிதமே ரஞ்சிதமேங்கிற பாடல். என்னுடைய பேரன் அல்சன் மீரானுக்காக வேண்டி.
3: அவங்களுக்கு மட்டும் இல்லாம அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் பாடல் வந்துட்டு இருக்கக்கூடிய பண்பலின் 100.5. நன்றிங்க.

0: தான் மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விருந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
6: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோட ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். உங்களுக்கு கால்பந்தாட்டம் பிடிக்குமா? அப்போ உங்களுக்கு இதுவும் ரொம்ப பிடிக்கும். ஆமா, அதேதான். அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளிலும் நடக்கிற உலக கோப்பை கால்பந்தாட்டத்தோட உன்னதமான தருணங்களை வான்வழியே உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கும் குரல் வழியாக. மாலை 5:10 உங்கள் கோடை பண்பலை 100.5 மட்டுமே கேட்க மறந்துடாதீங்க.
2: கோடை பண்பலை 100.5 சைபால்
3: முகத்தில் வருவார். சைபால் சரியா திறங்க. சைபால் இதையில் அடையா. சைபால்
4: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு ஊர்ல ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னன்னா ஹோ. இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது. அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலை ஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சிக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்குறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே. தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்

திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விடை கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினச்சது கனவில் உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம், பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி

0: அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம், பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் அருவா
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர் ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சினிமா மீடியா அண்ட் என்டர்டெயின்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
2: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
3: ஆமா, பெரிய மேஜிக் ஆக்சன்.
2: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
2: மனதோடு ராகம் அதோட நிறைவான பகுதிக்கும் வந்துட்டோம். தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியின் யுக்தியும் இருந்தால் நினைத்ததை நம்மால் உருவாக்க முடியும். இவற்றால் நாம் உருவாகவும் முடியும். வெற்றியின் கனியை சுவைக்கும் திறனும் வெகு தூரம் இல்லை. முயற்சியினும் நீரையும் பயிற்சியினையும் உரத்தையும் கொண்டு பயணித்தால் உடன் பயணித்து உந்தித்தள்ள நம் பண்பலையும் இருக்கிறது என்று கூறி நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகிறேன். என்று உங்கள் பிரியமுடன் போசியா.

சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மனதோடராகும்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இனி நம் கொடை பண்பலை 100.5 சிந்தனை வண்ணம் தீட்டும் வானவில் நிகழ்ச்சிக்கு முன் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

சுருக்கம். வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பஸ்வான் கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் 269 பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
3: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: ஒவ்வொரு நாளும் புதியதொரு வண்ணத்துடன் புத்துணர்வாய் உதயமாகும் வானவில் இன்று விரிகிறது விவாத அரங்கமாக. மக்கள் தொகை பெருக்கத்தால் பாதிக்கப்படுகிறது சுகாதாரமா பொருளாதாரமா? இன்றைய

0: நிகழ்ச்சியில் பங்குபெறும் அனைத்து நேயர்களுக்கும் பரிசுகள் உண்டு. மற்றும் சிறந்த கருத்தினை கூறும் நேயர் ஒருவருக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூ வா வாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை வழங்கும் ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. சுகாதாரம் என கூறும் நேயர்கள் அழைக்கலாம் 2424 24. பொருளாதாரம் என கூறும் நேயர்கள் அழைக்கலாம் 2424 26. பொதுவான கருத்துக்களை பகிர்வோர் 2424 29. முன்னிணைப்பிற்கு 0545 42 சேர்க்கவும். நிகழ்ச்சியை நெறிய அழுகை செய்கிறார் பண்பலையின் மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ.
1: நேய உறவுகளுக்கு நேச வணக்கங்கள்.
2: அரிசி வாங்கவே

0: என்னால் இதை நம்பவே முடியவில்லையே.
1: வந்தது வந்துட்டோம். ஏன் சாமி, ஒன்னே ஒன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். ஏன் இந்த படைப்பு தொழிலை கொஞ்ச நாளைக்கு நிறுத்திட சொல்லி நீங்க பிரம்மாவுக்கு ஒரு ஸ்டாண்டிங் ஆர்டர் போடக்கூடாது?

0: மக்கள் பெருக்கம், மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏற்படும் நெருக்கம், சுருக்கமாகச் சொன்னால் இதனால் ஏற்படும் விளைவுகள்தான் நமது வளமையான வாழ்க்கையை நெருக்கும். பரந்து விரிந்த பூமி, வளங்கள் அதிலே கோடி, ஆனால் அந்த வளங்களெல்லாம் வளமை இழந்து இளமை இழந்து வற்றிப்போகும் பரிதாபம். காரணம் மக்கள் தொகை பெருக்கம். 4 பேர் இருக்கின்ற இடத்தில் 40 பேர் இருந்தால் அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான பொருளாதாரம் எப்படி கிடைக்கும், எங்கிருந்து கிடைக்கும்? வாழும் அவர்களின் வளமைக்கு சுகாதாரம் எப்படி கிடைக்கும், எங்கிருந்து கிடைக்கும்? மக்கள் தொகை பெருகினால் வாகன தொகையும் பெருகும். வாகனங்கள் பெருகின்ற பொழுது வானம் தாண்டி காத்து நிற்கும் ஓசோன் படலம் உருகும். அதனால் புதிய புதிய மாற்றங்கள் பெருகும், உடல் உபாதைகள் அதிகரிக்கும், இயற்கை தனது வளங்களை நலன்களை இழக்கும். இன்று உலகில் பல நாடுகளில் வறுமை தாண்டவம் ஆடுவதற்கு முக்கியமான காரணங்களில் முதன்மையானது மக்கள் தொகை பெருக்கம் என்பது மறுக்க முடியாத ஒன்று. பிறகு எப்படி சுகாதாரம் இருக்கும்? சுகாதாரம் குறையக்குரிய தனி மனித வாழ்வில் எத்தனை எத்தனை சங்கடங்கள், சஞ்சலங்கள். இன்று மக்கள் தொகை தினம். இந்த நிலையில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக.
1: என் அன்பிற்கினிய சகோதரர் ஜான் பிரிட்டோ ஐயாவுக்கு இனிமையான காலை வணக்கம். மங்களபுரம் ராசேகர் ஐயா.
0: ஐயா சொல்லுங்க ஐயா.
1: ஐயா, மக்கள் தொகை பெருக்கம் தவிர்க்க முடியாதுங்க ஐயா. இதுல வந்து மக்கள் தங்களின் பொருளாதாரத்தை எப்படியாவது ஓரளவு சமாளிச்சு கொள்வாங்க, சம்பாதிச்சுக்குவாங்க. ஆனால் மக்களின் வசிப்பிடங்கள், சுகாதாரமற்ற குடிநீர், சுகாதாரம் இல்லாத உணவு, சுற்றுப்புறத்தை பாதிக்கும் குப்பை கூளம், சாக்கடைகள், இவைகளால் ஏற்படும் நோய்கள், இதனால் ஏற்படும் மருத்துவ செலவு, எல்லாத்துக்கும் அடிப்படையா இருப்பது சுகாதாரம் ஐயா. அதனாலதான் பெரியவங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற சொன்னாங்க. அதனால மக்கள் தொகை பெருக்கத்துக்கு பெரிய பாதிப்பா இருக்கிறது சுகாதாரம் தாங்கிறது என்னுடைய
0: கருத்தை சொன்னாங்க. அதாவது மக்கள் தொகை பெருக பெருக நிலங்கள் ஒன்றும் விரிவடைந்து போவது இல்லை, நிலங்கள் அப்படியே தான் இருக்கின்றன. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம். வணக்கம்
2: சொல்லுங்கள். சுகாதாரமும் பொருளாதாரம் தான் சார் ஒரு மனிதனோட வாழ்வாதாரம். சுகாதாரம் பாதிக்கப்பட்டாலும் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டாலும் அதுக்கு நாம தான் காரணம். இப்ப இருக்கிற நிலைக்கு நம்ம தான் காரணம். கட்டுக்குள்ள வைக்க வேண்டியது நம்மளோட ஒரு குடும்பம்

0: குழந்தைங்க சார்.
1: சரிம்மா.
0: சுகாதாரமா இருக்கணும்னா நீர்நிலையில மாசுபடுத்தக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது. பொருளாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா இளைநிலையில வியாபாரம் ஜமா ஆக்கக்கூடாது.
1: அருமையா சொன்னாங்க. இதுல என்ன ஒரு விஷயம் என்றால், நீர் நிலைகளை அசுத்தப்படுத்தக்கூடிய இன்றெல்லாம் நன்னீர் ஏரியை பார்ப்பதே ஒரு அதிசயமாக இருக்கிறது. யார் இப்பொழுது? வணக்கம், சொல்லுங்க சார்.
2: சார், புதுக்கோட்டை மாவட்டம் நமலசமுத்திரம் இருந்து ஈஸ்வரன் பேசுறேன் சார்.
1: ஈஸ்வரன் சொல்லுங்க. எல்லோரும் நலமா இருக்கிறோம். நாளைக்கு உதய விழாக்கு வாங்க.
2: நாங்கள் குடும்பத்தோடு வருகிறோம் சார்.
1: கண்டிப்பாக வாங்க, நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். அது நமது நமது திருவிழா. சரியா சொல்லுங்கள்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக நாளைக்கு ஒரு மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் சார்.
1: நன்றி.
2: அதாவது சார், மக்கள் தொகை பெருத்ததுனால சுற்றுச்சூழல் பெரிதும் பாதிக்கப்படுகிற நம்ம அன்றாடம் பார்த்துட்டு தான்
1: இருக்கிறோம்.
2: மக்கள் தொகை பெருக்கிறதுனால இந்த நகர்ப்புற விரிவாக்கம், இதன் காரணமாக தனி மனிதனோட தேவை அதிகமாகுது, அது சார்ந்த உற்பத்தியின் தேவையும் அதிகமாகுது. இதன் காரணமா சுற்றுச்சூழல் நம்ம கண்ணார பார்த்து அழிச்சுக்கிட்டு தான் இருக்கலாம்.
1: இரண்டு விஷயங்களை சொன்னார். அதாவது நகர்மயமாக்குதல், அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், இதனால் வந்து என்னன்னா சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுகிறது, தனி மனித தேவை அதிகரித்து கொண்டிருக்கிறது.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.
9: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே? அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
10: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர்.

0: ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
4: தங்க நகைகளுக்கு 60% VA தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
3: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
8: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
7: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
8: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
9: கவுன்சிலிங் கோட் 4959.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
10: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
11: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
12: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
13: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
7: கவுன்சிலிங் கோட் 2624.
15: இசை பாடும் தென்றல் உங்கள் கோடை பண்பரை 100.5 வானவிலில் யார் இப்பொழுது வருக? வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்.
16: வணக்கம், சுலோசனா பேசுறேங்க. புதுப்புளியம்பட்டியிலிருந்து.
15: புதுப்புளியம்பட்டி எந்த மாவட்டமா?
16: நாமக்கல் மாவட்டங்க, திருச்செங்கோடு வட்டம்.
15: சொல்லுங்கம்மா. சுலோச்சனா, அருமையான பேர், சொல்லுங்கம்மா.
16: மக்கள் தொகையால பொருளாதாரம் தாங்க அதிகமா பாதிக்கப்படுது. விலைவாசியில ஏறி போச்சு.
15: திண்டுக்கல் மீனா அம்மா சொன்ன மாதிரி விளை நிலங்கள் விளை நிலங்களாக மாறும் பொழுது அங்கே வீடுகள் கட்டப்படுகின்றன. வருமானத்திற்கு ஆதாரமான அந்த ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு வருகின்றன. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வருக. வணக்கம். நீர்நிலைகள் கெட்டு போகின்றன. தெளிவான முகம் பார்க்கும்பார் இருந்த ஏரிகள், ஆறுகள், வாய்க்கால்கள் எல்லாம் கூட இன்று பாத்தீங்கன்னா அப்படியே கருப்பு கலர்ல மாறிச்சு. யார் இப்பொழுது இணைப்பில் வரலாம்? வணக்கம்.
17: மக்கள் தொகை பெருக்கத்தால பாதிக்கப்படுவது சுகாதாரம். ஏன்னா மக்கள் தொகை பெருக பெருக குடியிருப்பு பகுதி அதிகமாகி காடுகள் அழிக்கப்படுது. நம்ம காடுகள் தான் வந்து மலைகளுக்கு ஆதாரமா இருக்குது. காடுகளும் விலங்குகளோட வசிப்பிடமும் காடுகள் தான். இப்ப அது அழிக்கப்படுறதுனால விலங்குகளும் பாதிக்கப்படுது.
15: அருமையா சொன்னாங்க. இந்த மழை பெய்வதற்கு காரணமான அந்த வன வளம் கெடுக்கப்படும் பொழுது வன விலங்குகள் வாழ்க்கையும் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறுகிறது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக?
18: ஐயா வணக்கம். ஐயா
15: சொல்லுங்க. ஐயா
18: தேனி மாவட்டம் குள்ளப்பகவனப்பட்டியிலிருந்து ஐயப்பன் பேசுறேங்க. ஐயா
15: சொல்லுங்கள். ஐயப்பன்
18: உங்களை
15: எதிர்பார்த்து நாங்கள், எங்களை எதிர்பார்த்து நீங்கள், சொல்லுங்கள்.
18: சுற்றுச்சூழல் தாங்க நிறைய
15: உங்க வீட்டுக்கு
18: என்ன காரணம்? இயற்கை உரங்கள விவசாயம் பண்றதில்ல. இயற்கை விவசாயமும் செயற்கையா அதான் சொல்லி சீக்கிரமா வருமானத்தை பார்த்து பொண்ணு அப்படி இப்படின்ட்டு சுற்றுச்சூழல் ரொம்ப பாதிக்கப்படுது.
15: உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடுமே ஐயப்பன்.
18: வாகனங்க இருக்கு பாத்தீங்களா?
15: ஆமா,
18: நிறைய ஒரு வீட்டுக்கு 2 பைக்கு 3 பைக்கு காரு நிறைய கூட்டிக்கிட்டாங்க. அது பூராமே பாதிக்கப்படுது.
15: சரி, இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடுதான்?

0: ஆமாங்கய்யா.
1: என்ன இறந்தாரு?
0: முல்லை பெரியார்.
1: முல்லை பெரியார் இப்ப எப்படி இருக்கு, தெளிவா ஓடுதா?
0: நல்லா தாங்கய்யா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா தாங்கய்யா இருக்கு.
1: அதனுடைய வளமையை கெடுக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அப்படி செய்யலாம் இல்லையா?
0: ஆமாங்க.
1: அருமை.
2: படிக்கும் படிப்பு.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.

0: சன்ஃப்ளவர் ஆயில். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ரா சவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
4: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
5: பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.
6: பிளஸ் 2 முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.

0: பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கான சக்கரவர்த்தி 100.5 இணைவது யார் இப்பொழுது? வருக.
2: சிந்தனை நாயர்களுக்கு காலை வணக்கம்.
1: சொல்வது யார்?
2: தருமபுரி மாவட்டம் பெரிய வத்தலாபுரத்திலிருந்து ஆர் செல்வராஜ்யா.
1: ஐயா சொல்லுங்க ஐயா.
2: மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக நேரடியாக பொருளாதாரத்துல தான் பாதிப்பு ஏற்படுத்துங்க.
1: அருமையான வார்த்தையை பயன்படுத்தி, நேரடியாக.
2: இந்தியாவில 140 கோடி மக்களுக்கும் மேல இருந்தாலும் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்ல, நம்பர் ஒன்னா மக்கள் தொகை நம்ம இருந்தாலும் இயற்கை வளம் இருக்கிறதுனாலதான் நம்ம 3 வேளை சாப்பிட முடியுதுங்க. அப்ப இயற்கை வளத்தை மட்டும் நம்ம மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அளிக்கணும், பெரிய மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். இனிமேல் இதற்கு அடுத்துதான் சுகாதார சீர்கேடு வருதுங்க.
1: அருமை அருமை அருமையா சொன்னா, இந்தியாவில் இல்லாத வளங்களே இல்லை, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில். மருதாசிய அருமையா எழுதி போனாங்க. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக.
3: வணக்கம் சார்.
1: நம்ம வீட்டு குப்பையும் அடுத்த வீட்டு வாசல்ல போறதுல அவ்வளவு ஆனந்தம் இல்லைங்களா ஐயா?
3: ஆக
1: அதுவும் இந்த சாக்கடையில போட்டு வர்றது இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. கம்மாயில் ஊற்றி விட்டு போறது, மாடுகள் விலங்குகள் பறவைகள் அங்கே உள்ள எல்லாமே குடிநீராக, ஏன் பல நேரங்களில் மனிதர்களே பயன்படுத்தக்கூடிய அந்த கம்மாயில் ஊற்றி விட்டு போறது, இது மாதிரி ஒரு நம்மை நாமே, அது வந்து நமக்கு நாமே தேவையற்ற நோய்களை உருவாக்கி கொள்கிறோம். யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
4: வணக்கம் அண்ணா. கரூர் மாவட்டம் மஞ்சூர் பாப்பா வளத்துல இருந்து நிவேதா பேசுறேங்கண்ணா.
1: சொல்லுங்கள் நிவேதா.
4: அண்ணா, மக்கள் தொகை பெருக்கத்துல பெரிதும் பாதிக்கப்படுறது அப்படின்னா பொருளாதாரம் தாங்க அண்ணா.
1: எப்படி
4: அப்படின்னா, வேலை வாய்ப்பு பற்றவை ஏற்படுதுங்கண்ணா, வறுமை வந்து அதிகரிக்குது. ஒரு மனுஷனுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுது, பொருளாதாரம் சரியில்லாதனாலதானே சுகாதாரம் வந்து சரியா இருக்க மாட்டேங்குது. அப்ப வந்து பொருளாதாரம் வந்து பாதிக்கப்படுறதுனாலதான் அதனுடைய எதிரொலிதான் வந்து சுகாதாரம் வந்து பாதிக்கப்படுதுங்கண்ணா.
1: அருமையாக சொன்னாங்க நிவேதா. அதாவது மக்கள் தொகை பெருக்க ஒரு விஷயமே இல்லை, அதற்கு தேவையான வளங்கள் நம்மிடம் இருக்கிறது, அந்த வளங்களை பெருக்க வேண்டும், அந்த வளங்கள் இல்லாமல் செய்துவிடக்கூடாது. யார் இப்பொழுது இணைப்பில்? வருக. வணக்கம்.
5: ஹலோ
1: சொல்லுங்கள்.
5: வணக்கம்.
1: சொல்லுங்கள். சொல்லுங்கள் அம்மா.
5: எப்படின்னா சுகாதாரம் சொல்ற, பொருளாதாரம் சொல்றப்பா. எப்படின்னா சுகாதாரம் வரும்போது இங்க பொருளாதாரத்துக்கு அந்த அளவு வசதி இருந்தா தான் சுகாதாரத்தை பண்ண முடியுங்கிறாங்க. சுகாதாரம் கரெக்டா இருந்தா நம்ம வீட்டுல நம்ம சுத்தபத்தமா வச்சுட்டா, சுகாதாரத்தை வெளியும் வச்சுட்டானா எந்த நோய் நொடியும் வராது. நம்ம பொருளாதாரத்தை அளவா இருந்தாலும் போது, நம்ம சீக்கிரமா வச்சு செஞ்சுக்கலாம். அதனால நாங்க எதுக்குமே ரெண்டுமே இது கொடுக்கணும்.
1: இரண்டுக்குமே முக்கியத்துவம் தரணும். அருமையா சொல்லி முடிச்சிருக்காங்க.

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில்,
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
2: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965233999.
3: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: சேலம், தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: வழங்கும் வானவில்.
10: சங்கீத நீரோடை உங்கள் கோடை பண்பலை 100.5 விவாத அரங்கத்தில் இணைவது யார் இப்பொழுது? வணக்கம்.
11: காலை வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
10: சொல்லுங்க ஐயா.
11: ஐயா, மக்கள் தொகை பெருக்கத்தினால வந்து சுகாதார கேடுதான் இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வருது.
10: அந்த காலத்திலயும் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருந்தது என்றால் ஒரு வீட்டில் 7-8 குழந்தை இருந்தாங்க, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தேவைகள் மிகவும் அதிகமாக இல்லை, ஆடம்பரங்கள் இல்லை, அதிகமான ஆசைகள் இல்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம்.
12: வணக்கம்ங்க.
10: சொல்லுங்க.
12: நான் பொள்ளாச்சி கஞ்சம்பட்டியிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
10: சண்முகானந்தம் சொல்லுங்க ஐயா.
12: இயற்கை சீர்கேடுனால தானே பாதிப்பு அதிகமாகுதுங்க.
10: இயற்கை சீர்கேடு.
12: ஜனங்களா பார்த்து தவறுதலா பயன்படுத்துறதுனால பொருளாதாரத்துக்கும் கூட பாதிப்பு உண்டாகும். இதை தடை செஞ்சுட்டா எல்லாமே நல்லா இருக்கும்.
10: அது தடை செய்வதை விட நமக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாமே. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது பட்டுக்கோட்டையார் சொன்னாரே, யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். வரலாம் இணைப்பில், வந்துட்டீங்க, சொல்லுங்க. நேரம் 9:33, வானவில்லின் விவாத அரங்கம். யார்? வணக்கம்.
13: ஹலோ. வணக்கம் சார்.
10: சொல்லுங்க.
13: நான் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டி சிவகாமி பேசுறேன் சார்.
10: சின்னாலப்பட்டி சிவகாமி.
13: ஆமா சார்.
10: சொல்லுங்க. அம்மா,
13: இந்த மக்கள் தொகை தினம் சார்,
10: July 11
13: மக்கள் தொகை தினம். முக்கியமாக மக்கள் தொகை பெருக்கத்தினால் பாதிக்கப்படுவது சுற்றுச்சூழல் தான் சார்.
10: சுற்றுச்சூழல்
13: எப்படி என்றால் மாசு, காற்று மாசுபடுகிறது, நீர் மாசுபடுகிறது, எல்லாம் காடுகளை அழித்து நீர்நிலைகளை அழித்து வீடுகள் கட்டி கொண்டிருக்கிறோம். மிகவும் பாதிக்கப்படுவது சுகாதாரம் தான் என்று கூறுகிறேன் சார்.
10: அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று பிரித்த தமிழன், எங்கே யார் வாழ வேண்டும் என்று பிரித்த தமிழன், இப்போது யாரையும் வாழ விடாமல் இயற்கை அளித்து தன் வாழ்க்கையை மட்டுமே மேம்படுத்தி கொண்டிருக்கிறான். யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம் ஐயா.
14: திருச்சி மாவட்டம் லால்குடி மெய்க்குப்பை வசந்தா
10: திரிங்க. பல நாட்களாய் விட்டது, சொல்லுங்க.
14: ரொம்ப ஆண்டுகள் இணைப்பே கிடைக்க மாட்டேங்குது.
10: சொல்லுங்க.
14: பொருளாதாரம் ஐயா.
10: எப்படி?
14: ஏன்னா இந்த மரங்களை வந்து பிளாட் போடுறதுனால மரங்களை அதிகமா காலி பண்ணிடுறாங்க. இப்ப ஒரு மரம், இப்ப 5 மரம் வெட்டினாங்கன்னா ஒரு 2 கண்ணு வைக்கலாம், அது வைக்க மாட்டேங்கிறாங்க.
10: கண் வைக்கிறதோடு மட்டும் இல்லை, அது மேல கண் வைத்து அதை பாதுகாக்க வேண்டும்.
14: அதுவும் இல்லைங்க.
10: ஆனா மக்கள் இயற்கையில் மேல் கண்ணில் வைக்கிறாங்க அவங்க. உலகமே அப்படித்தாங்க திருஞானம். அது இல்லாவிட்டால் இது இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள்
14: இல்லாருக்கு.
10: அது தேவைகள் இருக்கும்போது ஆசை அதிகமாக இருக்கும். அருமையான விஷயத்தை சொன்னீங்க.

0: அனைவருக்கும் வணக்கம்.
1: அனைவருக்கும் வணக்கம்.
2: அனைவருக்கும் வணக்கம்.
3: கோடை பண்பலையின் 27 ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
2: வாழ்த்து தென்றல்,
0: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
1: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன,
2: இருபத்தி ஏழாம் ஆண்டு உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
0: வருகிற ஜூலை மாதம் 12 தேதி
1: ஞாயிற்றுக்கிழமை
0: பிற்பகல் 2:30
1: உதய விழா கொண்டாட்டம்
3: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
0: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
2: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
1: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
0: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
1: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27 ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
0: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: கோடை பண்பலை 100.5.
1: இருபத்தி 7 ஆண்டு உதய விழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
2: ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
3: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
4: கோடை பண்பலையின் உதய விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
1: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம். அடிடா.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்கள் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965552399.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப்பொருள்.

0: பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள் பர்னிச்சர் ரகங்கள் பிளாஸ்டிக் சாமான்கள் பரிசு பொருட்கள் குக்கர் மிக்சி கிரைண்டர் ஸ்டவ் வகைகள் தரமான மளிகை சாமான்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள் என்றும் தரமான பொருட்கள் இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும் தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு
1: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்
2: வைரம் கேரட்டிற்கு 25,000 வரை தள்ளுபடி அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்
1: பீமா தங்கம் தூய தங்கம் பீமா ஜுவல்லரி திண்டுக்கல்
3: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா கவலையா விடுங்க இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு பக்கா ப்ரோ 8768786878
4: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49 துவக்க விழா தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ
6: கார்த்திக் இதுதான் ஒரு ரூம் இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம் அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு
7: வாவ்
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு
8: இயர்ஸ் இல்ல ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த் செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்
9: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ் காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் தி காவேரி நர்சிங் காலேஜ் தி காவேரி பிசியோதெரபி காலேஜ் தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
10: தொடர்புக்கு 9524936156
11: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24 பதிப்பு
12: 7 அரங்குகள் 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள் பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள் மேலும் நாட்டு மாடு ஆடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு
11: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை
13: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்
14: ரூபாய் 3,000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம் மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI CT எக்கோ TMT ECG அல்ட்ராசவுண்ட் எக்ஸ்ரே ஆடியோமெட்ரி BMD PFT தைராய்டு பாப்ஸ்மியர் மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும் இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்
13: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்
4: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49 துவக்க விழா தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ
15: கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
16: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
15: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்
17: உங்கள் கோடை பண்பலை 100.5 வானவிலில் யார் இப்பொழுது வருக வணக்கம்
18: எப்படி இருக்கீங்க
17: நலமா இருக்கிறோம் சொல்லுங்க யார்
18: ஐயா வணக்கம் இன்னைக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப நலிவடைந்து போயிருக்கு அதனாலதான் மக்கள் தொகை பெருக்கத்தால பொருளாதாரம் ரொம்ப நலிவடைந்து போயிடுச்சுங்க ஒரு வீட்டுல 3-4 இருக்கிறப்போ சமாளிக்க முடிஞ்சது இன்னைக்கு அதிகமா இன்னொரு எண்ணிக்கை கூடும் போது எல்லாருக்கும் அதை பகிர்ந்து கொடுக்கறப்ப அப்ப என்ன பண்ணுதுன்னா நம்மளுக்கு பொருளாதாரமே வீழ்ச்சி அடையுது அதுக்குண்டான தொழில் இல்லைங்க ஐயா
17: தொழில் இல்லை அருமையா சொன்னீங்க தொழில் வந்து பெருக வேண்டும் தொழில் வளங்கள் பெருக வேண்டும் இன்னும் ஒன்று முக்கியமான விஷயம் நான் ரொம்ப படிச்சிருக்கேன் எனக்கு அரசு வேலை வேண்டும் இல்லை இந்த படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கவில்லை என்று நாமே நம்மை ஒதுக்கி கொள்ளக்கூடாது கிடைப்பதை வைத்து நலமான வாழ்க்கைக்கு நம் அடித்தளமிட வேண்டும் யார் இப்பொழுது வருக வணக்கம் சொல்லுங்கம்மா
19: வந்துட்டீங்களா
17: வந்துட்டே இருக்கும் ராஜேஸ்வரி சொல்லுங்க
19: பொருளாதாரம்
17: ஆக வந்து

0: சீர்கேடு எங்கே ஆரம்பிக்கிறது? தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, அது வந்து கிடைக்காத பொழுது தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. யார் இப்பொழுது வருக? வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம். நான் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சினிமலை செல்வம் ஐயா.
0: ஆ சொல்லுங்கள் செல்வம்.
1: ஐயா இயற்கை தாங்க ஐயா ரொம்ப பாதிக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் ஒரு வண்டியில் போவாங்க.
0: ஓஹோ.
1: ஒரே ஆள் ஒரு மகிழ்ந்தில் போவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம வாகன உற்பத்தி எவ்வளவுதான் வந்தாலும் அத்தனை வாகனங்களையும் வாங்குறாங்க. அதனால வந்து நம்மளுக்கு வந்து இயற்கை தான் நமக்கு சீர்கெடுதுங்க. நம்ம விவசாய நிலங்கள் அழிக்கிறோம், நம்ம சுற்றுச்சூழல் தாங்க பாதிக்குதுங்கய்யா.
0: ஆக இதுல ஒரு பெருமை, எங்க வீட்டுல ரெண்டு வண்டி இருக்கு மூணு வண்டி சொல்லுவது ஒரு பெருமை. அந்த பெருமை வந்து வறுமையில் வாழக்கூடியவங்க வாழ்க்கையை யோசித்து செய்ய வேண்டும்.

0: அதான் சிக்கனம் வேணும், பக்குவம் வேணும் எல்லார் வாழ்க்கையிலும். அது வந்து ரொம்ப முன்னேறிய குடும்பமாக இருந்தாலும் சரி, பின்தங்கிய குடும்பமாக இருந்தாலும் சரி, வளர்ந்து வரும் குடும்பமாக இருந்தாலும் சரி, இது வீட்டுக்கும் சரி நாட்டுக்கும் சரி. யார் இப்பொழுது வருக? வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா.
1: சேலம் அம்மாணி கொண்டலாம்பட்டி மல்லக்கானகர் ஜெகதீசன்.
0: ஆ சொல்லுங்கள் ஜெகதீசன், வணக்கம்
1: ஐயா. அதாவது மக்கள் தொகை பெருகத்தால் பெரிதும் பாதிக்கப்படுவது வந்து சுகாதாரம் தாங்க ஐயா. அதாவது சுகாதாரம் மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் அதை விட அதிகமா பாதிக்கப்படுங்க ஐயா. ஏன்னா சுற்றுச்சூழல் வந்து சரியா இருந்தாதான் சுகாதாரமும் சரியா இருக்கும். இந்த காடுகள் மலைகள் அழிக்கப்படுகிறது, இதெல்லாம் வந்து மக்கள் தொகை பெருகத்தால் மட்டும் தாங்க இதெல்லாம் நடக்குங்க.
0: ஆக மக்கள் தொகை பெருக பெருக வளங்கள் வனங்கள் எல்லாமே அழிக்கப்படுவதால் சுகாதாரம் மிகவும் பாதிக்கப்படுது. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். வணக்கம்
2: ஜான்பீட்டு ஐயா அவர்களுக்கு இனிமையான காலை வணக்கம் கூறி நிகழ்ச்சியில் இணைவது நாமக்கல் மோகனூர் சிவாங்கய்யா.
0: சொல்லுங்கள் சிவா.
2: அதாவது மக்கள் தொகை பெருக்கத்தால் சீர்கெடுவது எதுன்னு பாத்தீங்கன்னா சுகாதாரம் தான் ஐயா. ஏன்னா மக்கள் தொகை பெருக்கும் போது உற்பத்திக்கு தட்டுப்பாடு வருது, வேலையின்மை. இப்ப இப்ப டிஎன்பிசி பாருங்க, 10,000 பேருக்கு 1.5 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போடுறாங்க. இந்த மாதிரி மக்கள் நெருக்கம் ஆகும் போது ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா 30 பேர் நிக்கும் போது அந்த சுவாச காற்று எந்த அளவுக்கு தூய்மை கெட்டு கிடக்குது, 300-3000 பேருக்கு போகும்போது எந்த அளவுக்கு இன்னும் கெட்டு போய் கிடக்குது, அப்படிங்கும் போது நோய் தொற்று வருவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு.
0: அது மக்கள் சும்மா நிக்கிறாங்க, பொது இடங்கள்ட்டு அவங்க புகைப்பிடிக்கிறாங்க, அது காற்றை மாசுபடுத்துது, மனித மூக்கை கேடுபடுத்துகிறது.
3: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
4: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
5: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
8: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், உங்கள் அபிமான

0: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
2: 100.5 வானவிலில் யார் இப்பொழுது வருக? வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள்
3: ஐயா. வணக்கம்,
2: சொல்லுங்க.
3: நாமக்கல் அத்தப்பமலையும் செந்தில்குமார்.
2: சொல்லுங்கள் செந்தில்குமார்.
3: என்னை பொறுத்தவரையிலும் மக்கள் தொகை பெருக்கத்தால வந்து சுகாதாரத்தை தான் இது பண்ணுதுங்க. அதாவது என்னன்னா, சுகாதாரத்தை சீரா வச்சுக்கிட்டாவே பொருளாதாரத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது. குடிநீர் பிரச்சனை வருது, மறுபடியும் மாசு கட்டுப்பாடு வருது, அப்புறம் மறுபடியும் விலங்கினங்களை கூட இதுல பாதிக்குதுங்க.
2: விலங்கினம் அதிகமா பாதிக்கப்படுது இல்லையா?
3: அதிகமா ரொம்ப பாதிக்குதுங்க. அதனால சுகாதாரத்தை வந்து ரொம்ப சீர்மையா நல்லா வச்சுக்கிட்டோம்னாவே பொருளாதாரத்தை பத்தி நம்ம அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க.
2: அருமையா சொன்னாங்க அத்தம்பாளிசன், சுகாதாரத்தை சரியாக முறையாக கையாண்டால் பொருளாதாரம் குறைவதற்கு வாய்ப்பே இல்லை. யார் இப்பொழுது இணைப்பில் வருக? வணக்கம். வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் சார்,
2: சொல்லுங்க. யார் இணைப்புல வந்துட்டு சொல்லுங்கம்மா.
4: சார், நான் நாமக்கல் மாவட்டம் தீபா ராமசாமி பேசுறேங்க சார்.
2: சொல்லுங்கம்மா.
4: சின்னமரப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறேங்க சார்.
2: சொல்லுங்கம்மா.
4: சார், மக்கள் தொகை பத்தி தானே சார் பேசணும்?
2: ஆமாங்கம்மா
4: சார். அதாவது மக்கள் தொகைனால நம்மளுக்கு வேலை வாய்ப்பு குறையுது, மேலும் என்ன ஆகுதுன்னா குப்பைகள் அதிகமாகுது. அந்த வேண்டாத குப்பைகளை எரிக்கிறதுனால அதனுடைய புகை எல்லாம் மேல போய் இப்ப நம்ம ஓசோன் ஓத்ரின்னு சொல்லுவோம், ஓசோன் படலம் ஓட்ட அதிகமாயிட்டே இருக்குன்னு சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க சார். அதுக்கு மேல தனிநபர் வருமானமும் நம்மளுக்கு என்ன ஆகுதுனா ரொம்ப லோவாகும்.
2: அருமை அருமை. தனிநபர் வருமானம் மிகவும் குறைகிறது. அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 22 நேரல் வந்தாங்க. எல்லாருமே பல புதிய விஷயங்களை சொன்னாங்க. ஒரே விஷயத்தை சில பேர் மறுபடியும் மறுபடியும் சொன்னாங்க. இருந்தாலும் ஒரு சிறப்பு பரிசு அறிவிக்க வேண்டியது இந்த நேரத்தில் நம்ம கரூர் அஞ்சூர் நிவேதா. ரொம்ப அருமையாக கருத்துக்களை

0: தெளிவாக எப்படி சேர்க்க வேண்டும் மக்கள் மனங்களை அப்படி சேர்த்தார்கள். அந்த அஞ்சூர் நிவேதா அவர்களுக்கு வந்து கோடை பண்பறை வழங்கக்கூடிய சிறப்பு பரிசு.
1: வாழ்த்துக்கள் நேயரே. உங்களுக்கான சிறப்பு பரிசினை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், நிலக்கோட்டை, மூவா மாணிக்கம் அன்கோ, தங்கநகை மாளிகை.
2: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர், மூவா மாணிக்கம் அன்கோ, நிலக்கோட்டை.
1: பரிசு பெறும் நேயர்கள் திருச்செங்கோடு விவேகானந்தர் கல்லூரியில் வருகின்ற 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் நம் கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா கொண்டாட்டத்தின் போது பெற்றுக்கொள்ளலாம்.
0: இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி மீண்டுமாக கோடை பண்பலை உங்களை மனம் திறந்து அழைக்கிறது. கோடை பண்பலையின் உதய விழா, 27ஆம் ஆண்டு உதய விழா. இது நமது வீட்டு திருவிழா. எல்லோரும் சிறப்பாக சேர்ந்து கொண்டாடவும் இன்றைய வானொலியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசு இருக்கிறது. இப்போது முடிவுக்கு வரலாம். வாதங்கள் இங்கே வரிசையில் நின்று பல்வேறு விடயங்களை பகிர்ந்து அழித்து சென்றன. முதலில் தனி மனித வருமானத்திற்கு வருவோம். ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் தலைவனின் வருமானம் சராசரியாக பயன்படுத்தப்பட்டால் குறைகள் ஏதும் இருக்காது. ஆனால் ஒரு நாட்டின் வருமானம் அதன் குடிமக்கள் எல்லோரையும் சரியாக முறையாக பராமரிக்க வேண்டும் என்பதால் குடிமக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போனால் அரசாங்கம் என்ன செய்யும்? முதலில் மக்கள் தொகை பெருக்கத்திற்கான அடிப்படை காரணம் என்னவென்று நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து அதை மாற்ற வழிவகுக்க வேண்டும். முழுமையான கல்வி அறிவு, வாழ்க்கை கல்வி, தொழில் கல்வி, வருமானத்திற்குள்ளான வாழ்க்கை, இளம் வயது திருமணங்களை தடை செய்வது, திட்டமிட்ட குடும்பங்களை உருவாக்குவது, என்னதான் மக்கள் தொகை பெருகினாலும் அவர்கள் சுகாதாரமான வாழ்வு வாழ அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். வீட்டிற்கு ஒரு வாகனம் போதுமே, எதற்கு எத்தனையோ வாகனங்கள்? அடிப்படையாக தேவைப்படுவது என்பது என்ன? இப்பொழுது வாழ்க்கை கல்வி. மிகவும் பின்னோக்கி இருக்கின்ற கிராம மக்களை படிக்க வைப்பது, வாழ்க்கையை புரிய வைப்பது மக்கள் தொகை பெருக்கத்தை தடுக்க வழிவகுக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது மக்கள் தொகை பெருக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது சுகாதாரம், அதனால் ஏற்படுகின்ற பொருளாதாரம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
0: வழங்கிய வானவில்.
4: மக்கள் தொகை பெருக்கத்தால் பாதிக்கப்படுகிறது சுகாதாரமா பொருளாதாரமா என்ற தலைப்பில் விரிந்தது இன்றைய வானவில். இன்றைய நிகழ்ச்சியை நெறிய அழுகை செய்தார் பண்பலையின் மூத்த அறிவிப்பாளர் ஜான் டி பிரிட்டோ. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிஜு பிவி மற்றும் ராஜேஷ் கேஆர். அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா. கணினியின் கைவண்ணம் சுரேந்தர் வேல்முருகன். தொடர்கிறது பண்பலை வானவில் இந்தியாவில் நிகழ்வுகளின் நினைவுகளாய். முன்னதாக செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை

வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 5.
1: ஒவ்வொரு வருடங்களையும் மாதங்களையும் வாரங்களையும் நாட்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் உந்தி தள்ளி வாழ்க்கை சக்கரத்தை உருட்டி கொண்டிருக்கிறோம். காலங்களும் கணக்கை காட்டிவிட்டு ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றன. நாட்காட்டியின் காகிதங்களாய் பறந்துவிட்ட காலங்களுக்குள் சாதனைகளும் சோதனைகளும் நாளைய வரலாறுகளாய் ஒளிந்து கொண்டுதான் இருக்கின்றன. நினைவு பெட்டகத்திலிருந்து ஒளி அலைகளாய் நிகழ்வுகளின் நினைவுகள் உங்கள் கோடை பண்பலை 100.5 MHz. வணக்கங்களுடன் சலீமா ஷாஜஹான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி அப்பப்ப இல்ல ஒரு சிலருக்கு எப்பயுமே தோணிக்கிட்டு இருக்கும். நிஜமாவே இந்த வாழ்க்கை எதை நோக்கி போகுது? எதை நோக்கி போனாதான் என்ன, நாம சந்தோஷமா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதுதான் இப்போதைக்கான கேள்வியா இருக்குது. நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? பொதுவா உட்காந்து யோசிச்சோன்னு வைங்களேன், முதல்ல எல்லா விஷயத்தையும் நம்ம மனசுக்குள்ள போட்டு போட்டு போட்டு நம்ம மனசை ரொம்ப பாரமாக்காம இருந்தாலே போதும். என்னதான் சுத்தி சுத்தி ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சாலும் ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு இருக்குன்னா அப்புறம் ஏன் கவலை பண்ணும்? ஒரு பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னா கவலைப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது? அதனால எதை பத்தியும் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பிபியை கூட்டிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகாம கொஞ்சம் அப்படியே கூலா, ஒரு விஷயம் நடந்தா வருத்தப்படுவோம் தான், அதுக்காக ஒரு 5 நிமிஷம் இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 1/2 மணி நேரம் வேணா வருத்தப்பட்டுக்கலாமே, அதையும் தாண்டி அது அன்னைக்கு முழுக்க மாச கணக்குல வருஷ கணக்குல ஒரு முடிச்சு போன விஷயத்தை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு என்னாக போகுது? அதனால சந்தோஷமா இருக்கிறதுக்கான முதல் வழின்னு பார்த்தோம்னா எதையும் தூக்கி மனசுக்குள்ள ரொம்ப போட்டு அழுத்தி வச்சுக்காம இருக்கிறது. ரெண்டாவது, இந்த ஈகோ தலகணம் இதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சிட்டோம்னா தலபாரம் குறைஞ்சிரும். எப்படி அப்பாத தேவையில்லாத விஷயத்தெல்லாம் யோசிச்சா மனசு பாரமாயிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் சொல்றதா ரைட்டு, நான் சொல்றத மட்டும்தான் செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டு ரொம்ப தலகணத்தோட இருந்தா அதுவும் நம்மளோட நிம்மதிய சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கான வழியா தான் இருக்கணும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு ரொம்ப எளிமையா கொஞ்சம் லேசா நடக்கலாம். மூணாவது, மத்தவங்க சொல்றதுக்கும் கொஞ்சம் கேக்குறதுக்கு இடம் கொடுத்து அமைதியா இருக்கிறது. எப்பயுமே ஒரு பிரச்சனைய சரி பண்றதுக்கு அமைதியும் புன்னகையும் நல்ல மருந்துகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால மத்தவங்க பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து நாம அவங்க பேசுறது எல்லாத்தையும் முழுசா கேட்டுட்டு தேவைப்பட்டா அந்த இடத்துல பதில் சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன புன்னகைய பரிசா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் பண்ணா கொஞ்சமாவது மத்தவங்களோட வாழ்க்கையோட சேர்ந்து நம்ம சந்தோஷமா இருக்குமோ இல்லையோ நம்மளோட நிலைமைக்கு மட்டுமாவது நாம கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம். சந்தோஷமா இருக்கலாமா? வாருங்கள்.

கோடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கேட்க போற கதை தங்க காக்கா. அது ஒரு பெரிய அடர்ந்த மரமா, அதுல நிறைய பறவைங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டு வந்துச்சுங்களாம். அதுல ஒரு பறவை எச்சமிட்டப்போ, அதாவது கக்கா போனப்போ, அது தங்கமா மாறிடுச்சு. ஒரு நாள் அந்த பக்கமா வந்த ஒரு வேடன் அந்த பறவையோட எச்சம் தங்கமா மாறினத பார்த்துட்டான். உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. இது என்னடா வினோதமா இருக்கே, நான் எத்தனையோ வருஷமா இந்த பக்கம் எல்லாம் வர எத்தனையோ விதமான பறவைகள் எல்லாம் பிடிச்சிருக்கேன், ஆனா இந்த மாதிரி பொன் எச்சம்ற பறவைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு தனக்குத்தானே முணுமுணுத்திருக்கான். உடனே தன் தயாரா வச்சிருந்த வலைய அங்க விரிச்சிருக்கான். அந்த பறவை மாட்டிக்கிச்சு. அதை எதுவும் கஷ்டப்படுத்தாம அப்படியே பத்திரமா கொண்டு வந்து ஒரு நல்ல கூண்டா பார்த்து எடுத்து அதுல அடைச்சு வச்சிட்டான். நல்ல நல்ல பழமா பார்த்து பார்த்து எடுத்து வந்து அந்த பறவைக்கு கொடுத்துருக்கான். அதுக்குள்ள அவனோட எண்ணம் மாறிடுச்சு. இது மாதிரி பொன் எச்சமிற பறவை நம்ம கிட்ட இருக்கிறது தெரிஞ்சா அதனால நம்மளுக்கு கஷ்டம்தான் நடக்கும். அதனால இதை கொண்டு போய் நம்ம ஊரு ராஜாட்ட சேர்த்துடலாமே அப்படின்னு நினைச்சிருக்கான். உடனே அந்த கூண்டோட அந்த பறவையை எடுத்துட்டு போய் அந்த ராஜா கிட்டக்க கொடுத்துருக்கான். விவரத்தெல்லாம் சொல்லி இது தங்களிடம் இருப்பதே நலம் அப்படின்னு சொல்லி அந்த அரசன்ட்ட ஒப்படைச்சிருக்கான். ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்ச அந்த ராஜா அந்த வேடனுக்கு நிறைய சன்மானம், அதாவது பரிசு பொருட்களை கொடுத்துருக்காப்ல. அதுக்கப்புறம் சிப்பந்திகளை கூப்பிட்டு இந்த பறவையை கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள், அதற்கு பிரியமானதை கொடுத்து பத்திரமாக பார்த்து கொண்டு காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த ராஜா. அப்போ அங்க வந்த மந்திரி, மன்னவா இந்த வேடன் பேச்சை போய் நம்புகிறீர்களா? அவன் பேச்சை கேட்டு இந்த பறவையை நாம் வைத்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை. பறவை போய் எங்காவது பொன் எச்சமிடுவதை பார்த்ததுண்டா அல்லது கேட்டதுதான் உண்டா இப்படின்னு சொல்லியிருக்காப்ல அந்த மந்திரி. மந்திரியோட பேச்சை கேட்ட ராஜா அந்த பறவைய உடனே விடுவிச்சு வான்ல பறக்க விட்டுட்டாப்ல. விடுதலை அடைஞ்ச அந்த பறவை பறந்து போய் நல்ல ஒசரமான வாசல் ஒண்ணு மேல போய் உக்காந்துக்கிருச்சு. உடனே தங்கமயமான எச்சத்தையும் இட்டிருக்கு. அந்த பறவை கீழே நின்றிருந்த ராஜாவை பார்த்து, முதல்ல அந்த வேடங்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு நான் முட்டாள் ஆயிட்டேன், அப்புறம் என்ன பிடிச்சவன் முட்டாளானான், அதுக்கப்புறம் நீங்களும் மந்திரியும் முட்டாளானீங்க, ஆக மொத்தத்துல எல்லாருமே முட்டா கூட்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பறந்து போயிடுச்சான். கதை சொல்ற நீதி என்ன? கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். எந்த ஒரு விஷயத்த யார் சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாம அது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த செயல்படுத்தினா அது நன்மை பயக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடைப்பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP College of Engineering and Technology, Autonomous, நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: கோடி பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.

கோடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை செல்வத்தின் மீது ஆசை. ஒரு நெசவாளி எப்பவுமே நேர்த்தியான துணிகளையே நெய்வாராம். அவருக்கு விதவிதமா பலவித நிறங்கள்ல அந்த ஆடைகளை நெய்யறது ரொம்ப பிடிச்சிருக்குமா. அதை பெரும்பாலும் அரசர்கள் தான் வாங்கிட்டு போவாங்களாம். இருந்தும் அந்த நெசவாளிக்கு ரொம்ப கொஞ்சமாதான் வருமானம் கிடைச்சிருக்கு. ஆனா முரட்டு துணி நெஞ்சிட்டு வந்த மற்ற நெசவாளிகள்லாம் அந்த நெசவாளியை காட்டிலும் நல்ல நிலையில இருந்திருக்காங்க. நெசவாளியோட பேரை கார்த்தின்னு வச்சுக்கலாம். இத பார்த்த அந்த கார்த்திக்கு மனம் பொறுக்கல. ஒரு நாள் தன்னோட மனைவியை கூப்பிட்டு, இங்க பாரு, முரட்டு துணி நெய்யற நெசவாளர்கள்லாம் நல்ல நிலைமையில இருக்காங்க. செல்வத்துல புரண்டு சுகபோகமா வாழ்றாங்க. ஆனா நேத்தியா துணிகள் நெய்யற எங்கிட்ட செல்வம் கொஞ்சம் கூட இல்ல. இத பார்த்துட்டு இந்த ஊர்ல வாழ எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அதனால வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நான் முடிவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க சம்பாதிக்காதத வெளியூர்ல மட்டும் போய் எப்படி சம்பாதிப்பீங்க அப்படி நினைக்கிறதெல்லாம் தப்புங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். போன ஜென்மத்துல செஞ்ச நல்லது கெட்டத பொறுத்துதான் இதெல்லாம் அமையும். உருவமும் நிழலும் எப்பையும் ஒன்ன விட்டு ஒன்னு பிரியாது. அதனால நீங்க இந்த ஊரை விட்டெல்லாம் ஒன்றும் போக வேணாம். இங்கேயே இருந்து இருக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கார்த்தியோட மனைவி. அப்படிலாம் சும்மா இருந்துட முடியாது. முயற்சி எதுவும் செய்யாம விதி மட்டும் தானாவே எதையும் செஞ்சிடாது. ஒரு கையால தட்டினா ஓசை வராது. முயற்சி செஞ்சு கை சாப்பாடு அள்ளி வாய்க்கு கொண்டு போகலனா சாப்பாடு வயிற்றுக்குள்ள இறங்குமா? ஆக முயன்று முயன்று காரியங்களை செஞ்சாதான் காரியம் கைகூடும். அப்படி முயற்சி செஞ்சும் காரியம் நடக்காம போயிட்டா செஞ்சவன் மேல குறப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. ஆனா விதிய நொந்துட்டே போய் வீணா உக்காந்துருக்க எனக்கெல்லாம் விருப்பம் இல்லை. அதனால நான் முடிவெடுத்துட்டேன், வெளியூருக்கு தான் போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டாப்ல கார்த்தி. அவன் தான் நினைச்சபடியே வசந்தாபுரி அப்படிங்கிற ஊருக்கு போய் 3 வருடங்கள் அங்க தங்கி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து உழைச்சு சம்பாதிச்சிருக்கான். சம்பாதிச்சதுல செலவு போக 300 தங்க நாணயங்களை எடுத்துட்டு ஊர் திரும்பியிருக்கான் கார்த்தி. வழியில ஒரு அடர்ந்த காட்டை கடக்க வேண்டியது இருந்துச்சு. அவசர அவசரமா நடந்தான். இருந்தும் பொழுது சாஞ்சிருச்சு. இருட்டா இருக்கவே பயந்து போயிட்டான். அவன் காரணம், கையில தான் தங்க காசு இருக்கே. அதனால சாலையோரமா இருந்த ஒரு ஆலமரத்துக்கு மேல ஏறி அதோட நீண்ட கிளை ஒண்ணுல படுத்துட்டான். நல்லா தூங்கிட்ட அவன் அங்க ஒரு கனவு கண்டிருக்கான். கண்கள் சிவக்க 2 பேர் பேசிட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கோபமா பேசிட்டு இருந்திருக்காங்க. விதியே, இந்த கார்த்திய வாய்க்கும் கைக்கும் தானே வச்சிருக்க சொன்ன. இத்தனை நாளும் அப்படியே வச்சிருந்தவனுக்கு 300 தங்க நாணயங்களை சம்பாதிச்சு கொடுத்துருக்கியே ஏன் அப்படின்னு கேட்டிருக்கான். வினைக்கு நாயகனே, அவன் உழைப்பிற்கேற்ற ஊதியம் அளிச்சிருக்கேன். அது என் கடமை. அது தவறுன்னு உனக்கு தோணுனா அதை நீ அவன்கிட்ட எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான் இன்னொருத்த. உடனே கண் விழிச்சுக்கிட்ட அந்த கார்த்தி அவசர அவசரமா பைய தடவி பார்த்துருக்கான். தங்க நாணயங்களை காணாம் திடுக்கிட்டு போனான். அடடா, இது என்னடா இப்படி ஆயிடுச்சு? நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசெல்லாம் இப்படி நொடியில காணா போயிடுச்சு. கையில பணம் எது இல்லாம வீட்டுக்கு போனா என் மனைவியோட முகத்துல எப்படி முழிப்பேனா அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கான். அதனால தான் சொந்த ஊருக்கே திரும்ப போக மனசு இல்லாம வசந்தாபுரிக்கே திரும்பியிருக்கான். அங்க மறுபடியும் ஓராண்டு தங்கி 500 தங்க காசுகளை சம்பாதிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தன்னோட ஊருக்கு திரும்பினான். இதுக்கு முன்னாடி போன வழியில போனா காசு மறுபடியும் காணா போயிடும், அதனால வேற வழியில போயிடலாம் அப்படின்னு வேற வழிய தேர்ந்தெடுத்திருக்கான். இப்பயும் இருட்டு தொடங்கிடுச்சு. ஒரு மரத்துக்கு மேல ஏறி படுத்தான். என்ன சோதனைன்னு பார்த்தா இதுவும் அதே ஆலமரமா இருக்கே அப்படின்னே நினைச்சபடி அப்படியே அயர்ந்து தூங்கிட்டான். அன்னைக்கு அவன் ஒரு கனவு கண்டிருக்கான். அதே 2 பேரு இப்பவும் வந்திருக்காங்க, பேசவும் செஞ்சிருக்காங்க. விதியே, இப்ப ஏன் கார்த்திக்கு 500 தங்க நாணயங்களை கொடுத்துருக்க? சாப்பிட்றதுக்கு சாப்பாடும் உடுக்க உடையும் கொடுத்தா போதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல அப்படின்னு கேட்டிருக்கான். வினைக்கு நாயகனே, உழைப்புக்குரிய ஊதியத்தை தர வேண்டியது என் கடமை, முடிவோ ஒன்ன பொறுத்த விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே பயந்து போய் கண் விழிச்சு பார்த்திருக்கான் நெசவாளி கார்த்தி. தான் பைய தடவி பார்த்தான், தங்க நாணயங்களை காணாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். சே, கையில பணமும் இல்லாம என்ன வாழ்க்கை இது? இதே மரத்துல தூக்கு போட்டுட்டு சாக வேண்டியதுதான் அப்படின்னு முடிவுக்கு வந்து மரத்துல இருந்து கீழே குதிச்சிருக்கான். அங்கிருந்து தருப்பைகளை சேகரிச்சு கயிறா திரிச்சிருக்கான். அத அந்த

கிளையில கட்டி மறுமுனையில சுருக்கு போட்டு அதை தன்னோட தலையை விட்டு செத்துப்போயிடலாம் நினைச்சிருக்கான். அந்த சமயத்துல அவனுக்கு முன்னாடி ஒருத்தர் தோன்றியிருக்கார். கார்த்தி, அவசரப்பட்டு இப்படிலாம் நடந்துக்காத. உன்கிட்ட இந்த தங்க நாணயங்களை எடுத்துக்கிட்டவன் நான் தான். உன்னை வாய்க்கும் கைக்குமா வச்சிருந்தவனும் நான் தான். என்ன வினைக்கு நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன, நீ தரிசிச்சது வீணாக கூடாது. விதியை எதிர்த்து எதிர்நீச்சல் போடும் துணிவு உனக்கு இருக்கு. அதனால உனக்கு வேண்டிய வரத்தை கேளு, தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே கார்த்தி, எனக்கு இப்போ பணம் தாங்க வேணும் அப்படின்னு இருக்கான். ஏன் எப்பயும் செல்வத்துக்கே ஆசைப்படுற? தேவைக்கு அதிகமா உன்கிட்ட தங்காது. அப்படி இருக்கிற அந்த செல்வத்தை வச்சு நீ என்ன பயனடைய போற அப்படின்னு கேட்டிருக்காப்ல. ஒருத்தன்ட்ட பணம் இருந்துட்டா போதுங்க, எல்லாரும் அவனை பாராட்டி பேசி அவனோட தயவை எதிர்பார்ப்பாங்க. அதோட செல்வந்தன் தன் பணத்தை தரமாட்டான்னு நினைச்சிருந்தோம், ஏழை மக்கள்லாம் அவனவே மதிப்பாங்க. பணம் இருந்தா ஒருவனுக்கு எல்லா மதிப்பும் ஏற்படும். அதனால பணம்தான் வேணும். அந்த பணத்தையும் நான் எனக்குன்னு மட்டும் வச்சுக்காம எல்லாருக்கும் உதவி செஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் கார்த்தி. உடனே வினைக்கு நாயகன் அவனுக்கு செல்வத்தை கொடுத்துட்டாப்ல. கதை சொல்ற நீதி என்ன? விதினு ஒன்று இருந்தாலும் கடின முயற்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தா நாம நினைச்சதை சாதிக்க முடியும். அதை விட தற்கொலை எல்லாத்துக்கும் தீர்வுகள் கிடையாது. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.

0: கோடைப்பன்மலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை என்ன கவலை. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு. அது எப்ப பார்த்தாலும் தன்னை பார்த்து ரொம்ப நொந்து பேசிட்டே இருக்குமா.
1: எனக்கு இவ்வளோ பலம் இருந்தும், இரும்பு மாதிரி உறுதியான நகங்களும் பற்களும் இருந்தும் என்ன பிரயோஜனம்? நிம்மதியாவே இருக்க முடியலையே.
2: கேவலம் இந்த சேவல் கூவுற சத்தம் என்ன நடுங்க வைக்குது. இந்த மாதிரி பயந்துட்டு எத்தனை நாளைக்கு தான் வாழ்றது
0: அப்படின்னு தனக்கு தானே முணுமுணுத்துட்டு இருந்துச்சான். அப்போ அங்க வந்த யானை ரொம்ப கவலையோட வேகமா காதுகளை முன்னாடியும் பின்னாடியும் அசைச்சுக்கிட்டே இருந்துச்சான். அதை பார்த்த சிங்கம்,
1: என்னப்பா உனக்கென்ன கவலை, நீ தான் ஜாலியா இருக்கியே, உன்னை எதுக்குற அளவுக்கு எந்த பிராணிக்காவது தைரியம் இருக்கா என்ன? உன் உடம்ப பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுமே, நீ எதுக்காக கவலையோட இருக்க
0: அப்படின்னு கேட்டிருக்கு. இதோ என் காதுக்கு பக்கத்துல பறக்குற குளவிய பாத்தியா, அது என் காதுக்குள்ள போய் கொட்டிருச்சுன்னா உயிர் போற மாதிரி வலிக்கும். அதுக்காக தான் இந்த குளவி காதுக்குள்ள போயிடாம இருக்க காதுகளை ஆட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கு யானை. யானை சொன்னதை கேட்டதும் சிங்கம் யோசிச்சிருக்கு.
1: இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஏதோ ஒரு கவலை இருக்கத்தான் செய்யுது.

அது மாதிரி கவலை தான் எனக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நான் கவலையை மட்டுமே நினச்சிட்டு வாழ்க்கையில் இருந்தால் இருக்கிற இன்பங்களையும் இழந்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இருந்து கவலையெல்லாம் விட்டுட்டு மகிழ்ச்சியோட வாழ ஆரம்பிச்சிச்சான் சிங்கம். கதை சொல்கிற நீதி என்ன, கவலையை பற்றி மட்டுமே நினச்சிட்டு இருந்தா மற்ற இன்பங்கள்லாம் காணாமல் போயிடும் அப்படிங்கிறதே இந்த கதை சொல்கிற நீதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போகிறோம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டி

0: தொடர்புக்கு 9524936156.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
4: கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் வருகிற ஜூலை 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் வளாகத்தில் கோலாகலமாய் குதூகலமாய் சிறப்பாய் தொடங்க காத்திருக்கிறது. நேரலையில் சந்தித்த பண்பலை நேரடியாக சந்திக்க வருகிறது உங்களை தேடி. வாருங்கள் நேயர்களே, சங்கமிப்போம் கொண்டாட்டத்தில்.
5: கோடை பண்பலை 100.5 MHz-இன் நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை ராஜாவும் குரங்கும். வேதபுரி அப்படிங்கிற ஒரு நாட்டை அரசர் ஒருவர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாராம். அவரு தனக்கு பரிசா கிடைச்ச குரங்கு ஒன்ன ரொம்ப ஆசையா வளர்த்துட்டு வந்திருக்காரு. அந்த குரங்கும் அந்த அரசர் மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கு. ஒரு நாள் அரசர் வழக்கம் போல அரண்மனை தோட்டத்துல உலாவ போகும்போது குரங்கையும் கூடவே கூட்டிட்டு போயிருக்காரு. போற வழியில ஒரு முட்புதருக்கு நடுவுல பாம்பு ஒண்ணு இருக்கிறத பார்த்த குரங்கு உடனே தாவி குதிச்சு பாம்பு இருக்கிறத மன்னன்ட்ட காட்டியிருக்கு. அந்த பாம்பு மன்னரை கடிக்கிறதுக்கு முன்னாடியே குரங்கு பாம்பு கூட சண்டை போட்டு பாம்பை கொன்னுடுச்சு. சரியான சமயத்துல மன்னர் பாம்பு கடியிலிருந்து தப்பிச்சிட்டாரு. குரங்கோட எச்சரிக்கை உணர்வையும் விசுவாசத்தையும் பார்த்து மன்னருக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாயிடுச்சு. உடனே அந்த குரங்கையே தன்னோட பாதுகாவலரா நியமிக்க முடிவு செஞ்சிருக்காரு. அவரோட இந்த முடிவை கேட்ட மந்திரிகள் எல்லாரும் திகைச்சு போயிட்டாங்க. அது விலங்கு தானே மன்னா, அதுக்கு மனிதர்கள் மாதிரி பகுத்தறிவு அப்புறம் எதையும் முடிவெடுக்கிற திறமையெல்லாம் இருக்காதே, உங்களோட இந்த விபரீத எண்ணத்தை கொஞ்சம் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்களேன் அப்படின்னு என்னென்னவோ சொல்லி பார்த்துருக்காங்க. ஆனால் மன்னர் கேட்கறதாவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அந்தரங்க பாதுகாவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான தகுதி பாசமும் விசுவாசமும் தான். அது என் குரங்குகிட்ட நிறையவே இருக்கு. அதனால என் பாதுகாவலுக்கு மனிதர்கள்லாம் வேணாம், குரங்கே போதும் அப்படின்னு தீர்மானமா சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து குரங்கு மன்னரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகாம அவர் எங்க போனாலும் கூடவே போறதும் வர்றதுமா இருந்திருக்கு. ஒரு நாள் மன்னர் குரங்கு கிட்ட, எனக்கு தூக்கம் வருது, நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்க போறேன், என்னை யாரும் தொந்தரவு செய்யாம மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. குரங்கு ரொம்ப அக்கறையோட மன்னனுக்கு பக்கத்துல உட்காந்து காவல் காத்திருக்கு. அந்த சமயம் பார்த்து அங்கு ஒரு ஈ வந்திருக்கு. அது மன்னரோட காதுக்கு பக்கத்துல போய் அப்படின்னு கத்தி மன்னரை தொந்தரவு செஞ்சிருக்கு. குரங்கு சு சு அப்படின்னு துரத்தி இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஈ மறுபடியும் அங்கேயே அப்படின்னு கத்திக்கிட்டு சுத்திட்டே வந்திருக்கு மன்னனை. குரங்குக்கு கோவம் தாங்க முடியல. ஈக்கு தகுந்த பாடத்தை கற்பிக்கணும்னு நினைச்சிருக்கு. அது மன்னரோட வாழை கையில எடுத்திருக்கு. இந்த தடவை ஈ வந்தா அது ஒரே வெட்டு வெட்டி ரெண்டு துண்டாக்கிடணும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கு. ஆனா இங்க நடக்கிறது எதுவும் தெரியாத மன்னரோ பாவம் ரொம்ப நிம்மதியா தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஈ மறுபடியும் வந்திருக்கு. இந்த தடவை அது மன்னனோட கழுத்துக்கு மேல பறந்திருக்கு. கையில தயாரா வச்சிருந்த வாழை எடுத்து அந்த ஈய ஒரே வெட்டா வெட்ட முயற்சி எடுத்திருக்கு குரங்கு. அச்சுச்சோ, என்ன பண்றது, ஈ பறந்து தப்பிச்சு போயிடுச்சு, மன்னரோட தலை துண்டாயிடுச்சு. இப்படி மன்னர் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய பாசத்துக்குரிய சொந்த பாதுகாவலனாலேயே

கொல்லப்பட்டுட்டாரு. மன்னர் இறந்த விஷயத்தை கேட்ட மக்கள் ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காங்க. கதை சொல்ற நீதி என்ன? புத்திசாலியான எதிரியை விட முட்டாளான தோழன் ரொம்பவும் ஆபத்தானவன் அப்படிங்கறதுதான் இந்த கதை சொல்ற நீதி. தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.

கோடைப்பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகள் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற கதை உப்பு வியாபாரியும் கழுதையின் தந்திரமும். முன்னாடி ஒரு காலத்துல ஒரு உப்பு வியாபாரி இருந்திருக்காரு. அவர் தினந்தோறும் ஒரு கழுத மேல உப்பு மூட்டைகளை ஏத்தி ஊருக்குள்ள போய் வியாபாரம் செஞ்சுட்டு வருவாரு. போற வழியில ஒரு ஆறு இருந்திருக்கு. அந்த ஆத்தை கடந்துதான் ஊருக்கு போய் வியாபாரம் பார்க்கணும். ஒரு நாள் உப்பு வியாபாரி வழக்கம் போல கழுதையோட முதுகுல உப்பு மூட்டைகளை ஏத்திட்டு போய் வியாபாரத்துக்கு கிளம்பி போயிருக்காரு. வழியில இருந்த ஆத்த

கழுத கடந்தப்போ எதிர்பாராம கழுதையோட கால்கள் வழுக்கி விட்டுருச்சுங்க. அதனால கழுத தடுமாறி ஆத்துக்குள்ள விழுந்துருச்சு. கழுத முதுகு மேல என்ன இருக்கு? உப்பு மூட்டை இருக்கு. கழுத தவறி விழுந்தா அது முதுகுல இருந்த உப்பு மூட்டையும் உள்ள விழுந்துருமா? அது நனைஞ்சா என்னாகும்? உப்பு மூட்டையில இருக்க உப்பெல்லாம் கரைஞ்சு போயிரும். கழுதைய வந்து வியாபாரி மேல தூக்கி விட்டுருக்காப்ல. கழுத முதுகுல இருந்த உப்பு மூட்டை வெறும் சாக்கு மாதிரி எடை இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா உப்பெல்லாம் தண்ணியில கரைஞ்சு போனதுனால. ஆஹா, என்ன ஆச்சரியம்! இப்ப நம்ம முதுகுல சுமையே தெரியலையே அப்படின்னு கழுதைக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா வியாபாரிக்கு பெரிய நஷ்டம். உப்பு வியாபாரியும் உப்பு வியாபாரம் செய்ய வழி இல்லாம கழுதைய ஓட்டிட்டு திரும்பி வீட்டுக்கே போயிட்டாரு. மறுநாள் வழக்கம் போல வியாபாரி உப்பு வியாபாரத்திற்கு கிளம்பியிருக்காரு. கழுத முதுகுல இருந்த உப்பு மூட்டை கழுதைக்கு ரொம்ப கனமா இருந்திருக்கு. கழுத மெல்ல நடந்து ஆத்து பாலம் பக்கம் வந்திருக்கு. திடீர்னு அதுக்கு நேத்து என்ன நடந்துருச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதனால அப்படியே மெல்ல தடுமாறுற மாதிரி பாவ்லா செஞ்சு மறுபடியும் சட்டுன்னு ஆத்துக்குள்ள குதிச்சிருச்சு. அடுத்த நிமிஷம் கழுத முதுகுல இருந்த உப்பு முட்டை எல்லாம் என்ன ஆயிருக்கும்? தண்ணியில கரைஞ்சு போயிருக்கும். இன்னும் கழுதைக்கு முதுகுல கனமே இல்லாம போயிடுச்சு. கழுத தனது தந்திரத்தால தொடர்ந்து இதையே செஞ்சுட்டு வந்திருக்கு. இதனால தினமும் வியாபாரத்துக்கு போக முடியாம வியாபாரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனா வியாபாரிக்கு மெல்ல மெல்ல கழுதையோட தந்திரம் புரிஞ்சிருச்சு. அதனால அதுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு வியாபாரி நினைச்சிருக்காரு. அன்னைக்கு கழுத முதுகுல வழக்கம் போல உப்பு மூட்டையை ஏத்தல வியாபாரி, மாறா பஞ்சு நிறைஞ்ச ஒரு சாக்கு மூட்டைய கழுதையோட முதுகுல ஏத்திட்டாப்ல. கழுத வழக்கம் போல ஆத்து பாலத்துக்கு பக்கத்துல வந்திருக்கு. எதிர்பாராம கால் தடுமாறுறது மாதிரி பாவ்ல செஞ்சு தடுமாறி ஆத்துக்குள்ள விழுந்திருக்கு. ஆனா இன்னைக்கு மூட்டையில உப்புக்கு பதிலா இருந்தது என்ன? பஞ்சு. அந்த பஞ்சு எல்லாம் தண்ணியில நனைஞ்சிருக்கு. பஞ்சுதான் எல்லா தண்ணியும் இழுத்துக்குமே. அட கஷ்டமே. கழுதையோட முதுகுல இருந்த பஞ்சு மூட்டை இப்ப ரொம்ப அதிகமா கனத்து போயிடுச்சு. கழுதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆத்த கடந்து கரைக்கு வந்து சேர்ந்திருக்கு. தான் பண்ண ஏமாற்று வேலை தான் இவ்வளவு நாள் நம்மளை காப்பாத்திட்டு வந்துச்சுங்கிறது வியாபாரிக்கு தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நினைச்சு கழுத ரொம்ப வெக்கப்பட்டுச்சு. இனி நேர்மையா நடக்கணும் அப்படின்னு முடிவெடுத்துக்கிருச்சு. கதை சொல்ற நீதி என்ன? நாமளும் நம்மள நம்பினவங்க நம்பாதவங்கன்னு யாரையும் ஏமாத்த கூடாது. அப்படி செஞ்சா ஒரு நாள் நம்மளோட செயல் அவங்களுக்கு தெரிய வரும். அன்னைக்கு அவமானம் அடைகிற நிலையும் வரும். அதற்கான தண்டனையும் நமக்கு கிடைக்கும். நம்ம மனசாட்சியும் நம்மள கொண்டுடும். அதனால யாரையும் ஏமாத்தாம நேர்மையா நடந்துக்கணும். தொடர்ந்து இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம்.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்
1: தங்க நகைகளுக்கு 60% தள்ளுபடி. அனைத்து பர்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
0: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் 49th ஆண்டு துவக்க விழா. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
7: கோடை பண்பலை 100.5 MHz நிகழ்வுகளின் நினைவுகளில் கதை சொல்ல போறோம். பஞ்சதந்திர கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். அந்த நாட்டில் அரசனுடைய மகள் ரத்னாவதி பேரழகியான். அவளை பார்க்குறவங்க எல்லாம் அவளோட அழகில் மயங்கி போவாங்களாம். ஆஹா, இப்படியும் ஒரு அழகா! அவள் பேசுனா ஒரு அழகு, நடந்தா ஒரு அழகு, உக்காந்தா ஒரு அழகு. அழகு தேவதை தான் இவளோட உருவில் வந்திருப்பாளோ அப்படின்லாம் எல்லாரும் சொல்லுவாங்களாம். அந்த பேரழகி மேலே மையல் கொண்ட, அதாவது ஆசை கொண்ட அரக்கன் ஒருவன் அவளை கவர்ந்துட்டு போகிற நோக்கத்தில் தினமும் வந்துட்டு இருந்தான். ஆனால் அவளை நெருங்கவே முடியல. அவள் ஒரு மந்திர வட்டத்துக்குள்ளே இருந்ததுனால அந்த அரக்கனால் அவளை நினச்சது மாதிரி கவர்ந்து செல்ல முடியலை. அதனால் அவன் சும்மாவும் திரும்பி போக மாட்டான், அவளை கண்டபடி திட்டிகிட்டு போவானான். அதனால் அந்த அரசகுமாரியும் ரொம்ப சிரமத்துக்குள்ளானான். அவளால் நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, எப்பவும் ஏதோ காய்ச்சல் வந்திருக்கிற மாதிரியே உணர்ந்து தவிச்சிருக்கா. வழக்கப்படி அன்னைக்கு சாயங்காலமும் அந்த அரக்கன் வந்திருக்கான். ஒரு மூலையில் ஒளிஞ்சிட்ருக்கான், ரத்னாவதியவே பார்த்துட்டு நின்றுருக்கான். ஆனால் அதை ரத்னாவதி கவனிச்சிட்டா. உடனே தன்னோட தோழியை கூப்பிட்டு, இங்கே பாருடி, இந்த அரக்கன் தினம் மாலை நேரத்தில் இங்கே வந்து என் நிம்மதியை கெடுக்கிறான். ஏதோ மாலைனாலே அவன் பேரு மாலைன்னு இருக்குமோ, அவனு என்ன மாதிரி அரசகுமாரிய விரும்புறான் போல இருக்கு. ஆனா அந்த அரசகுமாரிய என்ன மாதிரி தூக்கிட்டு போக முடியாம திண்டாடுறான் போலையே. அதனால நம்ம என்ன பண்ணலாம், குதிரை மாதிரி வடிவம் எடுத்து குதிரை லாயத்துல இருக்கிற குதிரைகளோட சேர்ந்து போய் இருந்துக்கலாம். அவன் எப்படிப்பட்டவன், அவன்கிட்ட என்னெல்லாம் சக்தி இருக்குங்கிறதுலாம் கவனிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான் அந்த அரக்கன். தான் நினைச்சபடியே குதிரையா மாறிட்டான், மற்ற குதிரைகளோட போய் நின்னுட்டான். அந்த சமயம் பார்த்து குதிரையை திருடிட்டு போகிறதுக்கு அரண்மனையோட குதிரை லாயத்துக்கு ஒருத்தவன் வந்திருக்கான். அங்கிருந்த அரக்கன் உருவத்துல இருந்த குதிரை எல்லாத்த விட கொஞ்சம் அழகா மிடுக்கா இருந்ததுனால அதோட வாயில கடிவாளத்தை விட்டு ஏறிக்கிட்டான். ஐயோவா, இவன் நம்மளை விட பொல்லாதவனா இருப்பான் போல தெரியுதே, இப்ப என்ன செய்யறது அப்படின்னு அந்த அரக்கன் குதிரை யோசிச்சுட்டு இருந்தப்பயே அந்த திருடன் பலமான சவுக்கடி ஒன்னு கொடுத்துருக்கான். அதோட முதுகில இருந்த திருடன் வந்து குலுங்கி குலுங்கி உக்காந்துருக்கான். உடனே கடிவாளத்தை பிடிச்செழுத்து அதை நிறுத்தவும் முயன்றிருக்கான். ஆனா அது கட்டுப்பட்டு நின்னாதானே, இது என்னடா ராட்சச குதிரையா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு நினைச்சவனா தன்னை காப்பாத்திக்கணும்னு நினைச்சிட்டு அவன் பாட்டுக்கு சாமியை கும்பிட்டுட்டே அந்த குதிரையை ஓட்டியிருக்கான். கொஞ்ச தூரம் போனதும் குதிரை ஒரு பெரிய ஆலமரத்தடியில போய் நின்றுருக்கு. உடனே திருடன் ஆலம் விழுது ஒன்ன பிடிச்சிட்டு தொங்க தொடங்கியிருக்கான். இதனால அந்த குதிரையும் அந்த திருடனும் பிரிஞ்சிட்டாங்க. இதுதான் சமயம்னு அந்த குதிரை ஓட தொடங்கியிருக்கு. அதை பார்த்த அந்த மரத்துல இருந்த அந்த அரக்கனோட நண்பனான குரங்கு, நண்பா ஏன் இப்படி பயந்து ஓடுற, அவனே உனக்கு உணவாகிற மனுஷையா அப்படின்னு இருக்கு. இந்த வார்த்தையை கேட்டதுதான் தாமதம். உடனே அந்த குதிரை பழையபடி அரக்கனா மாறியிருக்கு, ஆலமரத்தை நோக்கி வந்திருக்கு. இப்படி அரக்கனை கூவி அழைச்சது இந்த குரங்குதான் அப்படிங்கறத அறிஞ்சு அதோட வாலை தாம் பலம் கொண்ட மட்டும் கடிச்சிருக்கான் அந்த திருடன். அடடா, அந்த அரக்கனை விட பெரிய பலசாலிட்டு அகப்பட்டுட்டோமோ அப்படின்னு பயந்து போயிருக்கு குரங்கு. சத்தம் போட்டா ஆபத்துன்னு

0: வலியை பொறுத்துட்டு அப்படியே கண்களை மூடிட்டு இருந்திருக்கும். இருந்தும் அதனால் வலி பொறுக்க முடியாமல் அலறிட்டு அப்படியே கீழே விழுந்திருக்கு. அதை பார்த்து அரைக்கன்,
1: சரிதான், என்னைய கூப்பிட்டு இவனுக்கு பலியாக்க பார்த்துருக்கு போல இந்த குரங்கு. நாம் குதிரையாக இருக்கும்போதே அவன் அடிச்சாடி அப்பா இன்னும் வலிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஓடியே போயிட்டானா, திரும்பி பார்க்கவே இல்லையாம் அந்த அரக்கன். கதை சொல்கிற நீதி என்ன? எட்டாக்கணிக்கு ஆசைப்பட்டா துன்பம்தான் கதி.
2: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
3: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ்.

0: செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
2: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
3: ஆமா, பெரிய
2: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலை 100 இன்று முற்பகல் 11 பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49 துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
2: என்ன நேயர்களே, இன்னைக்கு கோடை பண்பலையோட நிகழ்வுகளின் நினைவுகள்ல கதை சொல்ல போறோம். நிகழ்ச்சியில பஞ்சதந்திர கதைகளை கேட்டீங்களா? நிகழ்வுகளின் நினைவுகள் வரும் வரும் என்ன தர காத்திருக்கிறது? காத்திருப்போம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விலங்குகளோடு கதை சொல்லி பயணம் செய்த மகிழ்வோடு விடை பெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். நன்றி நேயர்களே.

0: பதினோரு மணி தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த நாளை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து

6400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49th துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே. சொற்களின் சங்கமம் சுவாசமாய் மாறும் இசையோடு கலந்து இன்னிசையாக மெல்லிசை காற்றாக வருடி மனத்திற்குள் இசை மீட்ட துடிக்கும் இசை நாயகனின் மற்றொரு ஓவியமாக இன்னிசை வண்ணம் தீட்ட கோடை பண்பலை 100.5 பட்டுப்பட்டாளம். இசையோடு இணைந்து இசைக்கு அன்பு உறவுகள் அன்புடன் அழையுங்கள். இந்த எண்களில் அறிமுகங்கள் 24-24-24 மகளிர் 24-24-29 மற்ற அனைத்து உறவுகளும் வரலாம். 24-24-26 மற்றும் 290-333 முன் இணைப்பிற்கு சொல்லியும் 4-5-4-2 நிகழ்ச்சியில் உங்களோடு
4: வசீகரன்,
3: உங்கள் பிரியமுடன் பௌசியா. என்னடா இது, ஒரு புது காம்போவாக இருக்கே. இவனுங்க ரெண்டு பேர் தனித்தனியாக வந்தாலே தாங்க முடியாது, ரெண்டு பேர் சேர்ந்து வேறு வந்திருக்கிறானுங்களே, என்ன பண்ண போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு கலவரத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
4: நீங்கள் அவங்க கலவரத்தில் இருக்கிறது இருக்கட்டும், நானே அப்படி தான் இருக்கேன்.
3: ஸோ பார்த்தீங்களா, பக்கத்தில் இருக்கிறாளே இப்படி சொன்னால் தூரத்தில் இருக்கு, நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க சொல்லுங்கள்.
4: என்னன்னா, நம்ம மிகப்பெரிய பாடகி கூட உட்காந்துருக்கும் போது ஒரு பயம் இருக்கும் இல்லையா?
3: ஓ மை காட். சரி,
4: உங்களுடைய திறனை ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் July 1 நடந்த அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியிலே காமிச்சிட்டிங்க. அந்த பயத்துல வந்து ஒரு பயத்தோட ஒரு மரியாதையோட உட்கார்ந்துட்டு இருக்கேன்.
3: பயம்?
4: ஆமாமா.
3: பார்த்தா அப்படி தெரியல.
4: இல்ல நீ நல்லா பாருங்களேன், கண்ணாடி போட்டு பாருங்க, தெரியும்.
3: ஏன்னா கண்ணாடி போட மாட்டேன், அதனாலதான் கண்ணாடி கழட்டி வச்சிருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து கண்ணு தெரியலையா, அதனாலதான் என்னை வந்து இப்படி தப்பு தப்பா சொல்லிக்கிட்டு இருக்காரு. யாரும் நம்பிடாதீங்க. சரி, இவ்வளவு பேசுறீங்களே, இன்னைக்கு என்ன பாட்டு பண்ணும்?
4: என்ன பாட்டு போடணும்னா,
3: என்ன பாட்டு பாடணும்னு கேட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு கருப்பொருள் இருக்கும்.
4: கண்டிப்பா.
3: இன்னைக்கு என்ன கருப்பொருள்?
4: அப்படியே பாட்டு போயிட்டே இருக்குமா?
3: சரி,
4: தப்புன்னு நீ பாட்டிடுவோம்.
3: அப்புறம்
4: அடுத்த வரி அவங்க பாடணும்.
3: அதுதாங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கலாம், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கலாம், தூரத்தில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச பாட்டா இருக்கலாம், எந்த பாட்டா வேணா இருக்கலாங்க. நாங்கள் அழகாக கொடுத்துக்கிட்டே இருப்போம், திடீர்னு நின்றுவோம், யாரையும் எங்களை திட்டக்கூடாது. தொடர்ந்து நீங்க பாட ஆரம்பிச்சிடணும். அதுதான், நிறுத்திய வரியிலிருந்து பாடலாம் பாடுறோம். இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
5: திண்டுக்கல் மாவட்டம் அமளி நகர் மிச்சு
3: முத்து.
5: ஆமா.
3: பாடல் கேட்கலாமா?
5: கேட்கலாம்.
3: கேளுங்க.

0: பாடுங்க.
1: மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தண்ணில் தானாடும் நிலவே, பொன்னி பொன்னி மலை நீராடும் நிலவே.
2: அதாவது அண்ணனுக்கு வந்து அண்ணன் வந்து அவர் முத இருந்து எங்க நம்ம பாடல இசைச்சோமோ அங்கிருந்து கேட்டா தான் வர முடியும்னு சொல்லி வந்தாரு. சரி அப்படி கரெக்டா வந்துருவாரு பார்த்தேன், ஆனா வரல.
0: நானும் அப்படித்தான் நினைச்சேன். அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே தொடர்ந்து பாடிடுவாருன்னு பார்த்தா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க. சரி நன்றி.

0: முத்து அண்ணா. இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
1: நாங்களும் நல்லா இருக்கோம். நான் திண்டுக்கல் சௌரஷ்ட காலனி மகாலட்சுமி பேசுறேன்.
0: மகாலட்சுமி, அந்த பாடல் கேட்டீங்களா?
1: ஆ, கேட்டேன்.
0: பாடிடுவீங்களா?
1: இல்ல, எனக்கு அந்த பாடல் தெரியாது.
0: அப்படித்தானோ? அதாவது அது அவருக்கு தானே குத்திங்க, எனக்கு என்னோட பாட்டை கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? சரி, உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: அசைய மறுக்கு
1: ஏங்குதே
0: இந்த இடத்தில் இன்னும் நிற்க
2: இதயம்
0: இதயம் கொஞ்சம்
2: அதாவது புதுசு புதுசா வரிகளை நீங்களா மாற்றம் செஞ்சு போயிட்டு
1: நாங்க பாடகர்கள் மட்டும் இல்லங்க, நாங்க கவிஞர்களும் கூட அப்படின்னு நிரூபிக்கிறாங்க எல்லாரும். அப்படிதானே மகாலட்சுமி?
2: இந்த பாடல் இருந்த கவிஞர் பார்த்தா கோச்சுக்க மாட்டாராங்க.
1: சரிங்க, நன்றிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க. ஃபுல்லா கரெக்டா பாடலனாலும் அடுத்த வார்த்தையாவது ஓரளவு அப்படியே அங்கங்க ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். நன்றிங்க. இப்ப இனி பிள்ளையார் வந்திருக்கீங்க. வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க? அப்படியே கேக்குதே பவித்ரா, கரூர் கரூர் கரூர், பவித்ரா பவித்ரா பவித்ரா அப்படி கேக்குது. அதனால சவுண்ட தயவு செஞ்சு குறைச்சிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.
2: என்ன பௌசி, நீங்க ஏதோ சேலை விளம்பரத்துக்கு வர்ற அந்த எக்கோ வாய்ஸ் மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க.
1: அப்படிதான் கேக்குதுங்க ஐயா. சரி, பாடல் கேட்கலாமா?

0: பவித்ரா கண்டுபிடிச்சிட்டீங்களா? எம்மா எம்மா எம்மம்மா
1: சரி
0: அக்கா,
1: எங்களுக்கும் புதுசா தான் இருக்கு.
0: பவித்ரா அக்கா
2: சொல்லுங்க,
0: இருக்கீங்களா? எங்க எங்க சத்தமே வரலையேக்கா.
2: இல்ல இல்ல இருக்க.
0: இருக்கீங்களா? சொல்லுங்க, பாடுங்க, மித்த பாடலையும் பாடுங்க, கேட்போம். புதுப்பது வரிகளோடு பாடல்கள் வர காத்திருக்கின்றது.
1: என்னாச்சு பவித்ரா, அமைதியா இருக்கீங்க? அவளை தாங்க தெரியும், தயவு செஞ்சு விட்டுருக்கீங்களா? சரி பரவாயில்ல, இருக்கட்டுங்க. தொடர்ந்து நம்மளும் நம்ம நேயர்கள்லாம் பாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்மளும் வந்து ஒரு சின்ன விளம்பர இடைவெளியை தொடர்ந்து ஒரு பாடலையும் கேட்டுட்டு மீண்டும் சந்திப்போம்.
0: சந்திப்போம்.
3: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி, IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
7: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான

0: அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்து செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்து செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
4: வைரம் கேரட்டிற்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேசருக்கும் தங்க நாணயம் இலவசம்.
3: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
5: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
6: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
5: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
7: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரீன்டெக் 2026 கொடிசியா கோவை.
1: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
0: மணி 20 நிமிடமாயாச்சு. கோடை பண்பலையின் 1.5 பாட்டு பட்டாளம் இன்னைக்கு நிறுத்திய வரியிலிருந்து பாடல் பாடணும் அப்படிங்கிறது தாங்க எளிய கருப்பொருள். சரி வசீகரன், ஏதோ ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்த மாதிரி இருந்தது.
8: சும்மாதான், ஏதாவது பாடல் வரிகள், பாடல்கள் ஏதாவது.
0: அப்படியா? சரி, நான் ஆரம்பிக்கவா? நீங்க ஆரம்பிக்கிறீங்களா?
8: சீனியர் நீங்க தான்.
0: ஓஹோ, அப்படி சொல்றீங்களா? வந்தால் புள்ளாங்குழல் வாங்கியதை ஏந்தும் மன்னன் விரல்.
8: மன்னன் சொல்லும் கவி மங்கைக்கது காதல் நீலாம்பரி.
0: அம்மம்மா அப்பப்பா இன்பம் தரும் பானங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் துத்திக்கும்.
8: மங்கை நீ, கங்கை நீ, வெண்ணிலாவின் தங்கை நீ, உன்னைதான் என் கண்கள் சந்திக்கும்.
0: எந்த ஜீவன் கொஞ்சம் தேவன்.

0: தான் புது கோலம் தான்.
1: இப்படியே கோலமெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா என்னைக்கு நிமிந்து பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. என்னங்க நிறுத்திய வரியில இருந்த பாடல், நீங்க கடைசியில் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை பாடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க எல்லாரும். அப்படித்தான் இல்லைங்க, வசீகரன் நிறுத்தின வரையில நான் பாடினேன், நான் நிறுத்துற வரையில அவர் பாடினார். நாங்க வந்து கருப்பொருள்ல இருந்து விலகவே இல்லை.
0: நாங்க வந்து நிச்சயமா சொல்றோம், சத்தியமா சொல்றோம்,
1: விலகவே இல்லை. ஆமா, அதனால இப்ப யாரு, ஆமா கண்டிப்பா இப்ப யாரு இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தேனி மாவட்டம் ஓடிப்பட்டி மகாராஜன் பரமேஷ்.
0: பரமேஷ், பாடலுக்கு தயாரா இருக்கீங்களா போட்டிக்கு?
2: தயாரா இருக்கும் சார். 27 ஆம் ஆண்டு உதயநிலா நல் வாழ்த்துக்கள், அன்பு அறிவிப்பாளருக்கும்.

0: தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நேய பெருமக்கள் அனைவருக்கும்
1: அதாவது ஒரு கேம் இருக்கு தெரியுமா வசீகரன், நம்ம வந்து ஒரு வார்த்தை சொன்னோம்னா ஒரு பெரிய வாக்கியம் சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அது உருவாகி அப்படியே மருவி மருவி மருவி வேற ஒரு வார்த்தையா மாறிடும் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் மாறி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐயா மகாராஜன் ஐயா, இது வந்து உதய விழா வாழ்த்துக்கள். நீங்க உதயநிலா நீங்களும் சொல்றீங்க, அதை கேட்ட நாலு நேயர்களும் சொல்லுவாங்க. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகேங்களா?
0: சரிங்க மேடம்.
1: சரிங்க ஐயா, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம் மேடம்.

0: அவள் அள்ளி எடுத்தால் கையோடு, அவள் அள்ளி கொடுத்தால் கை கண்ணோடு. பார்த்த கொஞ்சம் மாறுது மேடம்.
1: பாடுங்க.
0: அவளுக்கு
1: என்ன
0: மேடம்?
1: நான் லலலா சொல்றேன், நீங்க பாடுங்க. பாத்தீங்களா, மகிழ்ச்சியில வந்த வார்த்தை தடுமாறுது இல்லீங்களா ஐயா? ரொம்ப மகிழ்ச்சிங்க உங்ககிட்ட பேசுறதும். நன்றிங்க. இப்ப இணைப்புல யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: காத்துட்டு இருக்காங்க.

0: எடுத்து சொல்ல துணை இருந்தும்
1: அதாவது சொல்லுவாங்கல்ல, நான் பாடுறதும் அதாவது பேசுறதே பாடுற மாதிரி இருக்குங்க, சிரிச்சேன்னு வச்சுக்கோங்க, சங்கீத நாடகமே அப்படியே கச்சேரியே நடந்த மாதிரி இருக்கும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சொன்னதான் அம்மா நீங்க வந்து பாடலோட சேர்ந்து சிரிச்சுட்டு கச்சேரி நடந்துருக்கீங்க அப்படிதானம்மா?
2: ஒட்டஞ்சத்திரம்.
3: உங்களுக்கான பாடல் ஒலிக்கிறது, கேட்கலாமா?
2: கேட்கலாம்.

0: மீது ஏனடி தூங்க சொல்கிறாய்.
1: அடுத்து
0: பூவும் மாறி போனது தென்றதாலே கேடுது.
2: ஐயா
0: பூமி இங்கு காலியானது, பூமி இன்று பொலியாகி போனது.
1: நான் பாடும் மௌனராக கேட்கவில்லையா என் காதல்
0: காதல் இன்னும் தூங்கவில்லையா.
2: ரொம்ப அழகா பாடி,
1: ரொம்ப அழகா பாடினீங்க பாலச்சந்தர். நன்றிங்க உங்களுக்காகவும், நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க அனைவருக்காகவும் ஒரு பாடலும் வந்துட்டு இருக்க கொடை பண்புலி 100.5.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ,
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65 இன்ச் டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: கோடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்தில் வருகின்ற July 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டுகளிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் July 12 முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம். நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி

0: செய்தியாளதே எங்களை வருடிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 பட்டு பட்டாளம். இன்னைக்கு நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடுறோங்க. நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப அழகாக முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி சில கவிஞர்களும் உருவாகிட்டு தான் இருக்காங்க, இல்லையா அவசி?
1: ஆமாம்மா, பாடல்கள் வந்து இருக்கிற வரிகள் எல்லாம் மறந்துற அளவுக்கு, உங்களை மறக்கடிக்கிற அளவுக்கு அவங்க புதுசு புதுசா வார்த்தைகளை பயன்படுத்தி புது புது கவிதைகள் எழுதிட்டு இருக்காங்க.
0: அதாவது இப்போ ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அந்த ராகம் தெரியும், அந்த பாடல் ரொம்ப பிடிச்சிருக்கும், அடிக்கடி கேட்டிருப்பாங்க. வார்த்தைகள் தெரியலன்னா என்னன்னா தானா போட்டையே முடிச்சிருப்பாங்க.
1: பரவாயில்ல, அந்த அளவுக்கு நம்ம நேயர்கள் வந்து தானா நானா போடுறதுல அவங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகள் போட்டு எதையோ நிரப்பிடுறாங்க. சில நேயர்கள் தான்,
0: அதுதான் பாடலுக்கான நம்ம நேயர்களுக்கான தனித்திறமை அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா.
0: பார்க்கலாமே.
1: வணக்கம்.
2: வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் கோட்டனத்தம்பட்டி ராதாகிருஷ்ணன்
1: ஐயா. வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஐயா.
2: வணக்கம். எனக்கு பழைய பாடலா வேணும்.
1: பழைய பாடலா வேணுமாங்க ஐயா?
0: நீங்க வந்து பாடல் வந்து எப்படி தெரியுமா, ஒரு பவுல்ல வந்து நிறைய சீட்டெல்லாம் போட்டு ஒரு கிளி எடுக்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளி தான் இப்ப சுரேந்தர், சரிங்களா? அவர்கிட்ட நாங்க நிறைய பாட்டு கொடுத்துருக்கோம்.
1: அவர் நம்ம சொல்றதை கேட்க மாட்டார்.
0: அந்த கிளி என்ன பாட்டு கொடுக்குதோ அந்த படத்தை நீங்க பாடணும்.
2: என்ன
0: பாடல் வருதுன்னு பாப்போம்.

0: என்ன லஞ்சம் கொடுத்தீங்கன்னு சீட்டும் வந்துருச்சு, நீங்க எதிர்பார்த்த மாதிரி, ஆனா பாடல பாட மாட்டேங்கிறீங்களே ஐயா.
1: தடவை கேளுங்க, கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க.

0: அடுத்த வரி வரவும் அடைக்குது.
1: எப்படி பாருங்க. சரி, இது என்ன பாடல்?
0: இது ஒரு சிக்ஷாகரன் படத்துல கடலோரம் வாங்கிய காற்று
1: தடக் தடக் தடக் தடக்
0: இருந்தது நேற்று கதகதப்பாய் மாறிடுமோ காதலித்தால் ஆறிடுமோ
1: ஆசைப்பட்ட மாதிரி நான் பாடிட்டேங்க அப்படிங்கிறீங்களா? சரி, மதுரையில இருந்து காத்தடிச்சிருக்கு. சரி இருக்கட்டும். சரிங்க, அடுத்த நேர் யார் வராங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: நாங்க திண்டுக்கல் மாவட்டம் விருவிடு கிராமம் விஜயா பேசுறீங்க மேடம்.
1: நாங்கிறீங்களே, எத்தனை பேரு?
3: கூட்டமா சேர்ந்து ஏதோ பாட்டு போட்டிக்கு பங்கேற்க வந்திருக்கீங்கன்னு நினைச்சு பயந்துட்டாங்க பௌசி.
1: இல்ல கூட்டமா வந்து
2: பயம்லாம் வேண்டாம்.
1: இல்ல இல்ல, கூட்டு முயற்சியா பாட போறீங்க அப்படின்னு நினைச்சோம். சரி, வந்து அப்படியே கும்பலா கேப்போமே அப்படின்னு நாங்களும் நினைச்சோம். இல்ல பௌசி,
2: கட்டாயம் வரணும்.
1: சரிங்க,
2: கும்பலா வரணும்ல இருக்கு,
1: கும்பலா வந்து பாடுங்க. சரி, இப்ப பாடல் நீங்க தனியா பாடுறதுக்கு வருது கேளுங்க.
4: ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும்.

0: போடும் அந்த மாதிரி வரும் மேடம்.
1: அது வந்து ரெண்டாவது சரணத்துல வரக்கூடியது, ராகங்கள் தாளங்கள் நூறு அப்படின்னு. அதே மாதிரி தான் வரும். சரி, இன்னொரு தடவை கேக்குறீங்களா? கேளுங்க, கேட்டுட்டு பாடுங்க.
2: ஒரு காதல் கடிதம் வெளி போடும் உன்னை காணும்.

0: நன்றி மேடம், அடுத்த கேள்விக்கு மேடம்.
1: இப்படி பாருங்க, சரி நான் எடுத்து தரேனே கண்ணே அப்படின்னு கூட வரும்.
2: கண்ணேயன் என்ன, நம்ம அப்படி எடுத்து எடுத்து கொடுத்துட்டே இருப்போம்.
0: கண்ணேயன்
1: கண்ணேயன் கண் பட்ட காயம்
2: கை
1: வைக்க தானாக ஆறும் முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும். நன்றிங்கம்மா. இப்ப யார் இணைப்புல வந்திருக்கீங்க? வணக்கம். ஐயா பாடல் கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களுக்கான பாடலை
3: கேட்டுருமா?
2: அதே பாடல்,
1: அதே பாடல். அந்த கிளி குடுக்காது, இப்ப வேற பாடல் தான் குடுக்கும். கேளுங்க,
2: குடுங்க ஐயா பாடல்.

0: என்ன ஒரே அமைதியா இருக்கு.
1: மகம் கொண்டு வாழ பிறந்தாயடா, மலர்ந்து மலராத பாவி
2: மலர்மாது.
0: கூட பரவாயில்ல, என்ன ஒரு பிரபலமான நிறைய பேருக்கு பிடித்தமான ஒரு பாடல் அதையே. சரி, நீங்க கண்டுபிடிச்சு, சரி அந்த முதல் வரியில இருந்தாவது பாடுவீங்கன்னு பார்த்தா அதை எந்தப்பா பாடுறீங்க?
1: மலர்ந்து மலராதப்பா அந்த பாட்டுங்கம்மா. ஆமா, நாளைக்கு வந்து உதயவிழாக்கு புறப்பட்டு ரெடியா, இன்னைக்கு நைட்டே புறப்படலாம் இருக்கேங்கம்மா.
0: சரிங்க, வந்துருங்க, பாப்போமுங்க. நன்றிங்க.
1: நன்றிங்கம்மா, நன்றிங்க.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965-2399.
7: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 9524936156.
9: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
10: தங்க நகைகளுக்கு 60% VA தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
9: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
11: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
12: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
14: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
13: அக்ரீன்டெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
15: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
16: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்கள் MRI, CT, Echo, TMT, ECG, Ultrasound, X-ray, Audiometry, BMD, PFT, Thyroid, Pap smear, Mammogram பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறிய

0: ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் ஆயாச்சு. கொடை பண்பலை 100.5 இது பட்டு பட்டாளம் இன்னைக்கு நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடணுங்க. ஆனால் வந்து நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நம்மளுக்கே உதய விழா கொண்டாட்டம் அப்படிங்கிறதுனால இன்னையிலிருந்தே கொண்டாடுறாங்கன்ற
1: இல்லை கொண்டாட்டத்தில் இல்லை, எல்லாரும் பேக்கிங்கு ட்ராவலு இந்த மாதிரி வந்து முனைப்பாக வந்து பெட்டி கட்டிட்டு இருக்காங்க ஊருக்கு கிளம்புற.
0: அதைத்தான் அதோட சேர்ந்து பாடலையும் கேட்டுக்கிட்டு இது புது வீடதம்மா இவங்க ரெண்டு பேர் வேற இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்திலையும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லையும்
1: புது காம்போவை பார்த்தோன்னே அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, புது விதமா அவங்களும் பாடலாம்,
0: அவங்களும் பாடுறேன்ற பேர்ல புதுசு புதுசா வார்த்தைகளை எல்லாம் கோர்த்து புது ராகத்தில் புது புது என்னென்னமோ புதுசு புதுசாக என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லலாம்.
1: என்ன கேட்டால் கடைசியாக நிகழ்ச்சியோட பேரை மாற்றிட்டு பாட்டு பட்டாளத்தோட இன்றைய இதுன்னு இருக்கு இல்லைங்களா, அதை மாற்றிட்டு கவிஞர்கள் அறிமுக விழா அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பேரை மாற்றிட்டோம்னா
0: அப்படி கூட வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய கவிஞர்கள் இப்போ வரைக்கும் நம்ம ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 நேயர்கள் பார்த்துருக்கோம்,
1: 9 கவிஞர்கள்,
0: அந்த 9 பேருமே கவிஞர்கள்
1: அப்படின்னு
0: சொல்ல வரேன்,
1: புது கவிஞர்கள்,
0: ஆமாம், பாடகர்கள் பிளஸ் கவிஞர்கள், அது வந்து ரொம்ப அரிது, அரிதினும் அரிதுகை.
1: அடுத்த கவிஞரை சந்திச்சிருவோமா?
0: சந்திக்கலாமே, இல்லை இல்லை அவங்க கண்டிப்பாக பாடகராக இருப்பாங்க அப்படிதானே. யார் வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: அன்பு தங்கச்சி பௌசே அவர்களுக்கும் அன்பு தம்பி வெஸ்கன் அவர்களுக்கும் நண்பகல் வணக்கம்.
0: வணக்கம். கண்டிப்பா
2: ரொம்ப நாள் அக்கா
0: பாட்டு
2: பாடுறோம், தம்பி கிட்ட பேசலையே ரொம்ப மகிழ்ச்சி. தஞ்சாவூர் அப்ரகாம் படைநகர் பத்மாவதி.
0: பத்மாக்கா வந்து கண்டிப்பா பாடிடுவாங்க,
1: பாடுவாங்க,
0: நம்பிக்கை பாடுறீங்க. நான் பாருங்க உங்களுக்காக எவ்வளவு மார்க்கெட்டிங் பண்ணிருக்கேன் தெரியுமா?
2: பாருங்க தங்கச்சி, புது பாடல்கள் மட்டும் போட்டுறாதீங்க, இந்த எங்கேயோ பாட்டெல்லாம் போட்டீங்க அது மாதிரி எல்லாம் போட்டுறாங்க.
0: சரி பாடல் கேளுங்க.
1: பாப்போம்,
0: கிளி குடுக்கறதுலதான் இருக்கு
2: பழைய பாடல்ல ஓரளவு கண்டுபிடிக்க.
0: சரி ஓகே கேளுங்க.

0: பாடுங்க.
1: அங்கங்கு ஐயோ
2: சரி, ஒன்னொரு தடவை கேளுங்க.
1: இன்னொரு தடவை போடுங்க, ஒளிபரப்புங்க.

0: கூட சொல்லு பாடலே வரும்போது வரலையே சகோதரி.
1: சரி, இது என்ன பாடல்?
0: ஒரே அந்த ரெட்டைவல் குருவி இல்ல ராஜராஜ சோழன் பாட்டு.
1: சரி,
0: ஒரே ஒரு வரி மட்டும் கொடுங்க தம்பிய தங்கச்சி யாரோ ரெண்டு அக்காவை காண்டி.
1: இல்ல, நீங்க வந்து பாட்டையே பாடுங்க. ராஜராஜ சோழன்
0: ராஜ சோழன் நான் இணையாலும் காதல் தேசம் நீதான்.
1: நன்றிங்க பத்மாவதி அம்மா. இப்ப யாரு இனிப்புல வந்திருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: கரூர் காந்திகிராம் வீரமணி மேடம். மேடம் நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்
2: சார். எப்படி இருக்காரு
1: சாரும்?
3: யாவரும் நலமாக இருக்கிறோம்.
2: என்ன, நீங்க அங்க கிளம்புறீங்களா சார்?
3: உங்களோட பேசிட்டு அப்படியே கிளம்பலான்னு காத்துட்டு இருக்கோங்க.

0: உங்களுடைய பாடலை கேட்கறதுக்காக அவளை காத்துட்டு இருக்கோம், எங்களை ஏமாற்றி விடாதீர்கள்.
1: ஓடோடிவா ஓடோடிவா ஓடோடிவா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. சரி பாடல் கேட்கலாமா வீரமணி?
2: கேட்கலாம்
1: கேளுங்க.

0: அங்கனும் ஓய்ந்தது, ஜீவனும் தேய்ந்தது, நீயும் நையாக வந்த
1: இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். ஐயா சிறப்பா பாடிட்டீங்க. ஆனா இரண்டு வரிகளாவது
2: பாடிட்டீங்க வீரமணி.
1: உங்களுக்காக வேணா நீங்க பாடியதை வேணா செக் பண்ணி வேணா பாத்துடலாம்.
0: ஓகேங்க சார்.

0: வேண்டும்
1: ஐயா. சிறப்பா பாடிட்டீங்க. ஆனா இரண்டு வரிகளாவது
2: பாடிட்டீங்க வீரமணி.
1: உங்களுக்காக வேணா நீங்க பாடியத வேணா செக் பண்ணி வேணா பாத்துடலாம். சிறப்புங்கய்யா.
2: நன்றிங்க வீரமணி. நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நிறைவான நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: தேனி மாவட்டம் பெரிய குளத்திலிருந்து முருகேஸ்வரி மேடம். அனைவரும் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் முருகேஸ்வரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்க மேடம்.
2: பாடல் கேட்கலாமா?
1: இன்னைக்கு கவனிச்சிங்களா, தேனி மாவட்டத்தில இருந்து கூடுமான அளவுக்கு நேயர்கள் வந்து தேனி மாவட்டத்துல இருந்து வந்திருக்காங்க.
2: ஐயா திண்டுக்கல் மாவட்டங்க ஐயா.
1: இங்க பாருங்க, சரி பாடல
2: கேட்போம். எப்படி என்ன ஊர் பற்றுன்னுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிப்போச்சு. திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து அஞ்சு நேயர் வந்திருக்கிறாங்களா அது பெருசு இல்லையா? தேனி மாவட்டத்துல இருந்து ரெண்டு பேர் வந்தாங்களா அது பெருசா?
1: கண்டுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு போல இருக்கு.
2: சரி ஓகே, சரி பாடல் கேளுங்க முருகேஸ்வரி.

கரெக்ட் தான், பாடுங்க. சரி, ஒன்னொரு தடவை கேட்டுட்டு கொடு பாடுங்க.

0: அப்படியா?
1: அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கேள்வி டீச்சர் கேட்கறாங்க, திடீர்னு எழுப்பி விட்டு கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும், ஆனா மெதுவா சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பாடுறீங்க முருகேஸ்வரி.
0: அவங்க சொல்றதுல இருந்து நீங்களாவே அந்த வார்த்தையை வந்து உருகி எடுத்துக்கணும். அந்த மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே, எங்க வேற பாடு என்ன என்ன முத பாடின பாட்டு போயிட்டு இருக்கீங்க அக்கா?
1: சரி பாடுங்க, உங்க விருப்பத்தில் அந்த பாட்டை ரெண்டு லைன் பாடிருங்க.

0: சூடவா என் நெஞ்சில் பால் வார்க்கவா.
1: அழைப்பு மணி என்பாலும்
2: ஓடி நான் வந்து பார்ப்பேன், தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை
3: பார்த்தேன். ரொம்ப அழகாக பாடினீங்க. அதாவது நாங்கள் ஒரு பாடல் கொடுத்தோம், இல்லைங்க எனக்கு அதுக்கு முன்னாடி கொடுத்த பாடல் வந்து ரொம்ப பிடிக்கும், நான் அதுலேருந்து ரெண்டே வரி மட்டும் பாடிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க.
4: ஆனால் முழு பாட்டியுமே பாடிட்டாங்க,
3: பாடிக்கிங்க அப்படின்னு சொல்கிறோம். நன்றிங்கம்மா.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

இசையோடு பயணிக்கும் இனிய வேளையில் உணர்வுகள் ததும்பு செய்து உள்ளம் நிரம்ப செய்து இதயத்தின் இசையை இனிசை நண்பனாக சுவாசத்தோடு துதிக்க செய்து இனிசையின் மனமெங்கும் பரவ செய்த நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியிருந்து விடைபெறுகிறோம். பௌசியா பகர்லே இருந்த வசீகரன் இனிதம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சிக்கு முன் வரும் வரைக்கும் அப்படியே இசைச்சிட்டே இருப்போங்க. ஏன்னா ரொம்ப ரோல் ஆகுதுங்க, எல்லாம் அப்படியே போயிடலாங்க.

0: இசை முகில் இளைய 100.5 பண்பலை படைப்பாளிகள்.
1: கவிதைக்கு பொருள் தந்த கலைவாணி நீயா, என் கனவோடு கேட்கின்ற காற்றலங்கை நீயா.
2: கண் திறந்தேன் ஒரு விடியல் நேரம், என் எதிரே அதிகாலை வானம்.
1: பேச்சுக்கு உயிர் தந்த சப்தங்கள் நீயா, என்னை பேசாமல் செய்கின்ற மௌனங்கள் நீயா.
2: ஈரமான சூரியன் மெல்ல கரையேறும், இருள் செல்லமாய் கோபித்து வெளியேறும்.
1: சத்தங்கள் இல்லாத சங்கீதம் நீயா, என்னை சாகாமல் செய்கின்ற சஞ்சீவி நீயா.

0: தள்ளி நிற்கும் மேகங்கள் தலைதுவட்ட ஓடிவரும் இளஞ்சிவப்பில் உடை கொடுக்க தினந்தோறும் தேடி வரும்
1: பருவத்தின் தோட்டத்தில் முதற் பூவும் நீயா, என் பாலைவனம் காண்கின்ற முதல் மழையும் நீயா.
0: புல்நுனியில் பூத்திருக்கும் பனித்துளிகள் நான் ஓய்வெடுக்க காத்திருக்கும் தலையணைகள். வண்ணத்து பூச்சி, இத்தனை உடைகள் உனக்கதற்கு? ஒன்று இரண்டைத்தான். என் ஊரில் சட்டை இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள்.
2: பண்பலை படைப்பாளிகள். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: பண்பலை படைப்பாளிகளில் முதலில் முழு நிலவு. முழு நிலவு அன்று மட்டும் எப்போதும் இல்லாத திருநாளாய் உலகம் புதிதாய் பிறந்ததைப் போல ஒரு ஒய்யாரம் தெரியும். நிலா பூமியில் நிழல் தொட்டு ஓவியம் வரையும் அதிசயம் நடக்கும். நிலா பூமியில் நிழல் தொட்டு ஓவியம் வரையும் அதிசயம் நடக்கும். பௌர்ணமி இரவில் நிழல் பார்த்து திசை நடப்பேன் கலங்கரை விளக்கமாய். வானம் விளக்கு வைக்க நான் நடந்து போகும் ஒத்தையடி பாதை வீடு வரை வரும். வானம் விளக்கு வைக்க நான் நடந்து போகும் ஒத்தையடி பாதை வீடு வரை வரும். நிலா என் விரல் பிடித்து அழைத்து செல்லும் விசித்திரமும் வியப்பும் நடக்கும். நிலா என் விரல் பிடித்து அழைத்து செல்லும் விசித்திரமும் வியப்பும் நடக்கும். என்றைக்கு மொபைல் போன் வந்ததோ அன்றைக்கே நிலவு நகர்வதை நிறுத்தி கொண்டதாக ஊர்ஜிதமற்ற தகவல் ஒன்று ஊருக்குள் உலவுவதாக மற்றொரு தகவல். என்றைக்கு மொபைல் போன் வந்ததோ அன்றைக்கே நிலவு நகர்வதை நிறுத்தி கொண்டதாக ஊர்ஜிதமற்ற தகவல் ஒன்று ஊருக்குள் உலவுவதாக மற்றொரு தகவல். வானத்துக்கும் நமக்குமான அந்நியம் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டது. வானத்துக்கும் நமக்குமான அந்நியம் ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டது. செல்போனை கவிழ்த்தே பார்த்து பழகிவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க மறந்தே போனோம். செல்போனை கவிழ்த்தே பார்த்து பழகிவிட்டு வானத்தை அண்ணாந்து பார்க்க மறந்தே போனோம். இன்னும் நம்மை நாமே மறந்து போகாமல் இருந்தால் சரி. இன்னும் நம்மை நாமே மறந்து போகாமல் இருந்தால் சரி. இதுவும் கடந்து போகும் என்று இன்னும் நம்மை நாமே மறந்து போகாமல் இருந்தால் சரி. அந்த பௌர்ணமி சாட்சியாய் இல்லை இதுவும் கடந்து போகும் என்று சும்மா இருந்து விடுவோமா? காலத்தின் மாற்றத்தினை கவின்மிகு கவிதையாய் தந்திருக்கிறார் தேனி மாவட்டம் ஆண்டிவட்டி TVR புரம் சசி

படைப்பாளிகளில் இனி காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன் வரைந்திருக்கும் வண்ணத்தில் ஒரு நிழல், வண்ணத்தில் ஒரு நிழல் ஒரு கவிதை எழுதலாம், துருப்பிடித்த கற்பனைகளை துடைக்கலாம் என அமர்ந்தேன். எழுதி பார்த்தேன், காகிதம் கிடைத்த அளவிற்கு கற்பனை கிடைக்கவில்லை. கவிதை எழுதலாம் எனும் எண்ணத்தில் கைகளை வைத்தேன் கன்னத்தில், கவிதை எழுதலாம் எனும் எண்ணத்தில் கைகளை வைத்தேன் கன்னத்தில், எழுதுகோள் மூடியை திறந்து வைத்தேன், கண்களின் கதவுகளை மூடி வைத்தேன், கற்பனை கதவுகள் திறப்பதற்காக. கவிதை வரவில்லை, கவிதை ஏட்டை மூடி வைத்தேன், கசக்கினேன் மூளையையும் காகிதத்தையும், கசக்கிய காகிதத்தை மூளையில் எரிந்தேன், கவிதை வரவில்லை, கசக்கிய மூளையை காகிதத்தில் எரிய முடியவில்லை, கவிதையும் வரவில்லை. சிந்தித்தேன், கடிகார முட்கள்தான் வேகமாய் நகர்ந்தன, என் கற்பனை மட்டும் நகராமல் மின்கலன் தீர்ந்து போன சுவர் கடிகாரமாய் நின்ற இடத்திலேயே நொண்டி அடித்தது. காகிதமும் எழுதுகோலும் கையில் வருவதற்கு முன் வந்த கற்பனைகள் எல்லாம் கண்ணாமூச்சி விளையாடும் சிறுவனாய் எங்கோ ஓடி ஒளிந்து கொள்ள, கவிதை எழுதுவது எப்படி? நூல்களை படித்தேன், எழுதும் போது அருந்து போனது கற்பனை. கவிதை எழுதுவது எப்படி? காணொளிகளை பார்த்தேன், எழுதும் போது பார்வை வரவில்லை என் கற்பனைக்கு. நாசி துவாரங்களை நேசித்து சென்ற மல்லிகைப்பூ வாசனை, காதோரம் மெல்லிசை வாசித்த கொலுசொலி, இது போதும், அவள் வந்துவிட்டாள், எனக்குள் கவிதை வந்துவிட்டது. நாசி துவாரங்களை நேசித்து சென்ற மல்லிகைப்பூ வாசனை, காதோரம் மெல்லிசை வாசித்த கொலுசொலி, இது போதும், அவள் வந்துவிட்டாள், எனக்குள் கவிதை வந்துவிட்டது. ஒரு நிஜம் அதன் நிழலை வரைந்தது கவிதை வண்ணத்தில், வண்ணத்தில் ஒரு நிழல் என கவிதையை வரைந்திருக்கிறார் காங்கேயம் ஓலப்பாளையம் ரவிச்சந்திரன்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
4: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
5: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும்

0: ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
1: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்கமிடல்கள்.
0: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
1: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: பண்பலை படைப்பாளிகளில் இனி கம்பம் மா சங்கர பாண்டியன் தந்திருக்கும் தலைப்பு கவிதை பாடல். மடியில் பூத்த முகிலொன்று நிலவாய் வந்தது மகளென்று, இறையருளில் பிழையில்லை, இனி எதுவும் குறையில்லை, நீலமலை ஊஞ்சலாகும், நீந்தும் நிலா தோணியாகும், உயிர் சுவாசம் சொர்க்கமாகும், உயர் வானமும் சோலையாகும், வளைந்து நெளிந்து தத்தி தத்தி விளைச்சல் தந்து தாளமிடும் நதியே, உயர்தர கல்லின் உழிதனில் பிறந்து உயிரென தவழ்ந்து பரதமிடும் சிலையே, பூக்கள் மீது உன் புன்னகை இதழ்கள் வாசம் செய்யுதே, ஒளி வாசம் வீசுதே, தந்தையின் இதயம் கதவில்லா கூடே, தாரகை சிறகின் தடையில்லா வானை, தந்தையின் இதயம் கதவில்லா கூடே, தாரகை சிறகின் தடையில்லா வானே, ஆரம்ப தமிழமுதின் அற்புத சுவையே, 1000 ஆண்டுகள் ஆயுளின் கோயிலே, ஆரம்ப தமிழின் அற்புத சுவையே, 1000 ஆண்டு ஆயுளின் கோயிலே, குந்தவை சிரிப்பால் நீ தொடுத்த இசையால் நிறங்கள் தோன்றுதம்மா, ஒளி நிறைந்து வாழுதம்மா.

இசை வசந்தம் நம் கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள் இனி சென்னை குன்றத்தூர் பிரகாஷ் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு உண்மை கல்வி. படித்த ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவும் என்பார்கள். படித்த ஏட்டுக்கல்வி வாழ்க்கைக்கு உதவும் என்பார்கள். அது உண்மைதான். இருந்தாலும் வாழ்வின் நிதர்சனத்தின் மூலம் பெறப்படும் அனுபவ கல்வியே நம் வாழ்க்கையை உயர்த்தும். அனுபவமே சிறந்த ஆசான் என்பார்கள். நாமும் நம் வாழ்வில் முன்னேற அனுபவ கல்வியும் கற்போம். என தனது கவிதையை படைத்திருக்கிறார் சென்னை குன்றத்தூர் பிரகாஷ்.

பண்பலை படைப்பாளிகளில் இனி சாரல் பயணம். ஊட்டி கோத்தகிரி செல்வராஜ் தந்திருக்கும் கவிதையின் தலைப்பு சாரல் பயணம். குற்றாலம் போய் குதூகலமாய் குளியல் போட்டு வர ஆசை ஆசையாகத்தான் இருக்கிறது. அதற்குள் அடைமழை ஆரம்பமாகிவிட ஆடை நனையாமல் பேருந்தில் ஏறி ஜன்னலோரத்தில் இடம் பிடித்து இயற்கையை ரசிக்க தொடங்கிய போது ஓசையில்லாமல் அரவணைத்தது மழை தூறலாய் என்னை முத்தமிட்டது குற்றால சாரல். ஓசையில்லாமல் அரவணைத்தது மழை தூறலாய் என்னை முத்தமிட்டது குற்றால சாரல் என சில்லன விழுந்த அந்த சாரலை தன் கவிதையில் படம் பிடித்திருக்கிறார் ஊட்டி கோத்தகிரி செல்வராஜ்.

0: மேலும்
1: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
5: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இளையம்பாளையம்.
6: கொடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
7: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
8: வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே, இந்த கடந்த மாதங்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேல ஒரே வகையான தொந்தரவுடன் வந்தாங்க. அது என்ன அப்படின்னா வந்து அவங்க அதில் வந்து சர்க்கரை இருக்கணும் இல்லை, சர்க்கரை இல்லாத வந்து அதிக பேர் சர்க்கரை இருக்கணும் தான் வந்து வந்தாங்க. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா வர்றவங்க எப்படி வர்றாங்க அப்படின்னா வந்து அந்த ஒரு 3-5 நாளுக்குள்ளே வந்து சடனாக வந்து வயிற்றுவலி வருது, குளிர் காய்ச்சல் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது, சாப்பிடவே முடியல, வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க, இல்லை நீர் போகுது, இல்லை நீர் போகிறது கம்மியாக போகுது, இல்லை சில பேருக்கு நீர் போகிறது கடுத்து போகுது, சில பேருக்கு நீர் போகிறது வந்து சரிங்களா போகவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர் மாதிரி சிம்டம்ஸோடு வர்றாங்க. ஸோ இதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை அளவு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது.

0: இருக்கிறனால இதை நான் அக்யூட் பைலோன் நெஃப்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். அதாவது கிட்னியில் செலவு வச்சு வந்தாங்க இந்த ஒரு கடந்த ஒரு மாதம் அதிக பேர் வந்தாங்க. ஸோ அதிக பேர் வந்தாங்க, இதில் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நீர் போகிற பாதைகளில் அடைப்பு இருக்குது. அந்த அடைப்புக்கான காரணம் வந்து கல் அடைப்பு. கல் அடைச்சு நீர் போகாமல் அந்த நீர் போகிற பாதைகளில் வந்து கிருமிகள் தொற்றாகி கிட்னியில் செலவு வைக்கும். அப்படி ஒரு சில பேர் வந்தாங்க. ஒரு சில பேருக்கு கல்லடைப்பு எதுவுமே இல்லை, நீர் போகிற பாதை நல்லதாக இருந்தாலும் அவங்களுக்கு கிட்னியில் செலவு வச்சு பயங்கரமாக இருக்கும். அவங்களுக்கு பார்த்து நடுங்கிக்கிட்டு வருவாங்க, காய்ச்சல் விட்டு விட்டு வந்துக்கிட்டே இருக்கும், வாந்தி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு வலியும் குறுக்கு வலியும் பயங்கரமாக இருக்கும். நீர் போகிறது ஒவ்வொருத்தர் சுகர் பேஷண்டாக இருந்தால் அன்கண்ட்ரோலாக போயிட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து கிட்னியில் வந்து அந்த போகிற பாதை முழுமை அடைஞ்சால் உப்பு சத்து கூடியும் வருவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டேஜில் வந்தாங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூரலஜிஸ்ட் அப்படின்னு டாக்டர் மூலமாக என்ன பண்ணும், நீர் போகிற பாதை மூலமாக போய் அந்த ஒரு சில பேருக்கு கல்லை உடைச்சி கல்லை அகற்றிட்டு அந்த பாதையில் ஸ்டெண்டு வச்சு கிருமிகளை எடுத்து விட்டு அந்த சலத்தை எடுத்து விட்டோம். ஒரு சில பேர் கல் இல்லாதவங்களுக்கு வெறும் நீர் போகிற பாதையை மட்டும் விரிச்சு விட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து விட்டோம். ஸோ கல்லுக்கு சலங்கள்லாம் எடுத்து விட்டோம். ஸோ பொதுவாக என்னென்னா இது ஏன் இப்போ ரீசெண்டாக வருது அப்படின்னு காரணம், சுகர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப பேர் வருது. ரெண்டாவது கல் அடைப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, தான் வந்து வீட்டிலே பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் வந்து சில இடங்களில் போய் கல் உரிய போகிறேன்னு சொல்லி போயிருக்காங்க. இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சின்ன கல், சில நேரங்களில் சின்ன கல்லாக இருந்தால் வெறும் நம்ம வந்து குளுக்கோஸ் மூலமாக கூட சரி பண்ணியிருந்துருக்கலாம், தண்ணி நல்லா குடிக்கிற மூலம் கூட சரி பண்ணியிருந்துருக்கலாம். கல் வந்து சைஸ் வந்து பெருசாக இருக்குது, ஒரு 10 மில்லிமீட்டருக்கு மேலே நீர் போகிற பாதை அடைச்சிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து கல்லை நம்ம எடுக்கல அப்படின்னா கிட்னியும் பாதிக்கப்படும். இந்த கிட்னியும் பாதிக்கப்படுற தொந்தரவு மட்டும் இல்லை, இந்த கிட்னி நம்ம வந்து பாதிப்பை வந்து சரி பண்ணாமல் விட்டுட்டோம், அதாவது நீர் போகிற பாதைகளை கிளியர் பண்ணாமல் விட்டோம்னா முழுமையாக கிட்னி செயல்படாமல் போகிற, கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் நேர்களே நீர் போகிற பாதைகளில் வந்து உங்களுக்கு வந்து அரிப்பு இருக்குது இல்லை கிருமிகளாக இருக்குன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அப்போ மருந்து மாற்றப்பட்டு சரியாயிடும். ஆனால் உங்களுக்கு குளிர்காய்ச்சல் வருது, குறுக்கு வலி இருக்குது, உங்களுக்கு சர்க்கரை இருக்குது, காய்ச்சல் விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்குது, வாந்தி எடுத்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்கேனும் ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த ஸ்கேனில் வந்து உங்களுக்கு வந்து சளை இருக்கிறது உறுதிப்படுத்திட்டால் கண்டிப்பாக வந்து சளத்தை எடுத்து நீர் போகிற பாதையிலேருந்து வந்து போய் கிழிக்கிறது இந்த மாதிரி ரத்த வர மாதிரி ஆப்ரேஷன்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் பண்ணுவாங்க. நீர் போகிற பாதை மூலமாக அந்த பாதையை விரித்து விட்டுட்டு அதுலக்கு கிருமிகளை மட்டும் நான் வந்து நரம்பூசி மூலமாக சரி பண்ணிடலாம். ஒரு சில பேர் கல் இருந்தால் கல்லையும் எடுத்து விட்டுட்டு ஸ்டெண்டு மாதிரி வச்சு நீர் போகிற பாதையை விரித்து விட்டுட்டு ஒரு ஸ்பிரிங் மாதிரி வச்சுட்டு வந்துடும். அது 2-5 நாளுக்குள்ளேயே மோஸ்ட்லி வந்து சரியாயிரும். ஒரு சில பேருக்கு வந்து சரிங்களா, சில பேருக்கு மீண்டும் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புக்கு ஒரே காரணம்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது. அதிக பேருக்கு சுகர் பேஷண்ட் தான் அதிக பேர் வந்தாங்க. ஒரு சில பேர் தான் சுகர் இல்லாமல் கல்லடைப்போடு வந்தாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொந்தரவுகள் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே உங்கள் மருத்துவரை பார்த்துட்டு வயிற்று ஸ்கேன் பண்ண சொன்னாங்கன்னா பண்ணி கல்லடைப்போ இல்லை வீக்கமோ நீர்ப்பகுதி நீர் போகிற பாதையிலோ கிட்னியிலோ சளை இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக இதை குணப்படுத்திடலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்றோம். அது மட்டும் இல்லாம மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்கு, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்கு, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்களும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்கு, பயன்படுத்திக்கினீர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தா, ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்புகள் வேண்டிய எண்கள் 72-00-74-52-10. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை. இதயத்தின் வரிகளாக இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நெருப்புழி 5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனி பாசமெனும் கருவறை. பாசமெனும் கருவறை என்ற கவிதை தந்திருக்கிறார் நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். பாசமெனும் கருவறை. வாழ்க்கை எனும் மந்திரம், குடிபெயருவாள் மனைவி எனும் பாத்திரம், கோபம் விட்டு கொடுத்தால் சொர்க்கம், இல்லறம் நல்லறம் வள்ளுவன் சொல்லாலாகும், இல்லறம் நல்லறமாகும் வள்ளுவன் சொல்லாலி, கடவுளே அவளுக்கு பரவசம், வேண்டுதலும் நிறைவேறினால் சந்தோஷம், அவளுக்கு பல அவதாரம், கஷ்டத்திலும் காட்டமாட்டாள் வெளிவேசம், அவளே கண்கண்ட தெய்வம், தாரத்தின் இதயமெனும் வாசலில் குடிபெயர்ந்தேன், அவளின் கருவறையில் அன்பு மீளாது பாசமெனும் குடும்ப கோயிலில், அவளின் கருவறையில் அன்பு மீளாது பாசமெனும் குடும்ப கோயிலில் என்று பாசமெனும் கருவறை பற்றி கவிதை தந்திருந்தார்
3: நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார்.

கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி இந்த வார சிறப்பு கவிதை. தந்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தர்யா. சென்ற வாரம் சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுத்திருந்த தலைப்பு உங்கள் கோடை பண்பலை 100.5. உங்கள் கோடை பண்பலை 100.5. மலைமுகட்டில் உதித்த இசை கதிரவன், எங்கள் மன இருட்டை நீக்க வந்த பகலவன், கலை அழகாய் கவிமழை பொழியும் ராகச்சுனை, கண்டம் விட்டு கண்டம் செல்லும் சங்கீத ஏவு கணை. மலைமுகட்டில் உதித்த இசை கதிரவன், எங்கள் மன இருட்டை நீக்க வந்த பகலவன், கலை அழகாய் கவி மழை பொழியும் ராகச்சுனை, கண்டம் விட்டு கண்டம் செல்லும் சங்கீத ஏவு கணை. ஆண்டுகள் 26 கடந்து அடியெடுத்து வைக்கிறது 27 இந்த மழலை மாறா இசை பேழை. வேண்டும் சுரம் தந்திட வரமாய் வந்திட்ட வெள்ளி விழா கண்ட வள்ளல் வாழை. ஆண்டுகள் 25 கடந்து அடியெடுத்து வைக்கிறது 27 இந்த மழலை மாறா இசை பேழை. வேண்டும் சுரம் தந்திட வரமாய் வந்திட்ட வெள்ளி விழா கண்ட வள்ளல் வாழை. நேயர்களின் இதயங்களை இணைக்கும் பாலம், நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் கான ஜாலம், தூய தமிழ் உச்சரிப்பால் துல்லியமாய் மெல் இசை வழங்கும் கோலம். நேயர்களின் இதயங்களை இணைக்கும் பாலம், நெஞ்சமெல்லாம் குடியிருக்கும் கான ஜாலம், தூய தமிழ் உச்சரிப்பால் துல்லியமாய் மெல் இசை வழங்கும் கோலம். இந்த நாளில் இந்த மங்கைக்கு உதய விழா, எந்த நாளும் இந்த இளவரசிக்கு எங்கள் இதயங்களில் உலா. இந்த நாளில் இந்த மங்கைக்கு உதய விழா, எந்த நாளும் இந்த இளவரசிக்கு எங்கள் இதயங்களில் உலா. சொந்தமாகி போன சுந்தர நிலவு பந்தம் கொண்டு வாழ்த்துகிறோம் 100.5 பாசத்தோடு. சொந்தமாகி போன சுந்தர நிலவு பந்தம் கொண்டு வாழ்த்துகிறோம் 100.5 பாசத்தோடு. உதய விழா கொண்டாடும் இந்த நாளில் தன் இதயத்திலிருந்து தமிழ் கவிதையால் கோடை பண்பலையை அலங்கரித்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு சௌந்தர்யா.

0: இனி வருகின்ற வாரத்திற்கான சிறப்பு கவிதைக்காக நாம் கொடுக்கின்ற தலைப்பு தேன் கூடு. தேன் கூடு.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ் மேஜிக்.
2: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
3: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
4: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலைசிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
8: தொடர்புக்கு 952-4936156.
9: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
10: வைரம் கேரட்டிற்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேசருக்கும் தங்க நாணயம் இலவசம்.
9: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
11: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
12: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
11: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
13: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும் நெஞ்சுள் நிறைந்தவை.
14: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
15: பண்பலை படைப்பாளிகளில் இனி தேனியாண்டிப்பட்டி தங்கமயில் தந்திருக்கும் ஸ்னேகம் எனும் தலைப்பிலான கவிதை. ஸ்னேகம் தேவைக்கு நாடுவது ஸ்னேகம் அல்ல. ஒன்றாகவே இருப்பதற்கு பெயர் ஸ்னேகம் அல்ல. பேசி சிரிப்பதற்கு பெயர் ஸ்னேகம் அல்ல. ஒன்று கூடி கூத்தடிப்பதற்கு பெயர் ஸ்னேகம் அல்ல. தேவைக்கு நாடுவது ஸ்னேகம் அல்ல. ஒன்றாகவே இருப்பதற்கு பெயர் ஸ்னேகம் அல்ல. பேசி சிரிப்பதற்கு பெயர் ஸ்னேகம் அல்ல. ஒன்று கூடி கூத்தடிப்பதற்கு பெயர் ஸ்னேகம் அல்ல. கீழ் விழுந்தவனை கை கொடுத்து காப்பது ஸ்னேகம். கீழ் விழுந்தவனை கை கொடுத்து காப்பது ஸ்னேகம். கண் மழை பெய்யும் போது அதை இமையிலிருந்து விழாமல் காப்பது ஸ்னேகம். கண் மழை பெய்யும் போது அதை இமையிலிருந்து விழாமல் காப்பது ஸ்னேகம். ஸ்னேகத்திற்கு ஜாதி மத வேறுபாடு தேவை.

இல்லை. தூய அன்பே போதும். ஸ்நேகத்திற்கு ஜாதி மத வேறுபாடு தேவையில்லை. தூய அன்பே போதும். ஸ்நேகத்துடிப்பை உடைத்து பார்த்தோர் பலர். ஸ்நேகத்துடிப்பை உணர்ந்து பார்த்தோர் சிலர். ஸ்நேகத்துடிப்பை உடைத்து பார்த்தோர் பலர். ஸ்நேகத்துடிப்பை உணர்ந்து பார்த்தோர் சிலர். எனவே ஸ்நேகத்துடிப்பை உணர முயற்சியுங்கள், உடைக்க முயலாதீர்கள். ஸ்நேகத்துடிப்பை உணர முயற்சியுங்கள், உடைக்க முயலாதீர்கள். அது உன்னை மரண பள்ளத்தாக்கில் தள்ளிவிடும். இதயத்துடிப்பை பகிர முயற்சிப்பீர். ஸ்நேகம் வளர முயற்சி செய்வீர். உணர்வீர் ஸ்நேகம் இதுவென்று. இதயத்துடிப்பை பகிர முயற்சிப்பீர். ஸ்நேகம் வளர முயற்சி செய்வீர். உணர்வீர் ஸ்நேகம் இதுவென்று. இது தேனி ஆண்டிப்பட்டி தங்கமயில் தந்திருக்கும் ஸ்நேகம் எனும் தலைப்பிலான கவிதை.

செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் இராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் இராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம்

0: நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 ஆண்டுகளில் 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
0: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது. நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 வருவாய் ஆய்வறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின்போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய

0: கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்மூஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. 5 கொண்ட இத்தொடரை 3 வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணியையும், காலை 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் 1 இழப்பிற்கு 21 எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ஆட்டமிழந்தது. 2ஆம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: கொடிப்பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
4: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இணைய வழியில் நடைபெறும் சட்டவிரோத பொருட்கள் விற்பனை குறித்து இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நாட்டின் எல்லைகளை கடந்து நுகர்வோருக்கு நேரடியாக பொருட்களை விற்பனை செய்யும் சில்லறை வணிகமாக இணைய வழியிலான வணிகம் அமைந்திருக்கிறது. உலகளாவிய நிலையில் இவ்வணிகமானது சட்டப்பூர்வமான வணிக நடவடிக்கைகளுடன் செயல்படுத்தப்பட்டாலும் இணைய வழியில் சட்டவிரோதமான வணிகங்களும் அதிக அளவில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. இணைய வழியில் சட்டவிரோதமான பொருட்கள் விற்பனை செய்வதை மின்வெளி குற்றங்களில் ஒன்றாகவே இதனை ஆங்கிலத்தில் ஆன்லைன் சேல் ஆஃப் இல்லீகல் குட்ஸ் என்கின்றனர். சட்டவிரோத இணையவழி வணிகமானது போலியான நுகர்வோர் பொருட்களை தாண்டி அங்கீகரிக்கப்படாத மருந்துகள், சட்டவிரோத பூச்சிக்கொல்லிகள், பாதுகாப்பற்ற பொருட்கள், பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்கு நேரடி அபாயங்களை ஏற்படுத்தும் பிற பொருட்களையும் உள்ளடக்கியுள்ளது. இவை தவிர அரசால் தடை செய்யப்பட்ட பொருட்கள், போதைப் பொருட்கள், ஆயுதங்கள், வெடிப்பொருட்கள் மற்றும் காட்டுயிர்கள் போன்றவைகளையும் சட்டத்திற்கு புறம்பாக இணையவழியில் விற்பனை செய்வதும் நடந்து கொண்டிருக்கின்றன. இணையத்தில் தேடும் தகவல்கள் மற்றும் தேடுபவர்களின் இருப்பிடத்தை மற்றவர்கள் கண்காணிக்க முடியாதபடி இணைய போக்குவரத்தை பல அடுக்குகள் கொண்ட குறியாக்க முறையில் மாற்றி ரகசியமாக வழிநடத்தும் தி ஆனியன் ரவுட்டர் எனப்படும் டார் உலாவிகளை பயன்படுத்தி அணுகும் முறையில் அமைக்கப்பெற்ற சில ரகசிய வலைத்தளங்கள் வழியாக, அதாவது டார்க் வெப் எனப்படும் வலைத்தளங்களின் வழியாக சட்டவிரோத வணிகங்கள் பெருமளவில் நடைபெறுகின்றன. இந்த சட்டவிரோதமான வணிகத்தில் பிரெட்டி குட் பிரைவேசி

சிகீஸ் எனும் மிகச்சிறந்த தனியுரிமை சாவிகள் உதவியுடன் இரகசிய குறியீடுகளைக் கொண்டு தொடர்பு கொள்வதுடன் மணிரோ எனும் தடமறிய முடியாத எண்ணிம நாணயத்தின் வழியாக பணப்பரிமாற்றங்களும் இரகசியமாக செயல்படுத்தப்படுகின்றன. சட்டவிரோத வணிக நடைமுறைகளை செயல்படுத்தும் தீய எண்ணம் கொண்ட இணைய வழியிலான வணிகர்கள் சட்டவிரோதமான பொருட்களை வாங்குபவர்களை கண்டறிவதற்கும் பணப்பரிமாற்றத்திற்கும் தேவையான இரகசிய குறியீடுகளை பரிமாற்றம் செய்து கொள்வதற்கும் சமூக வலைத்தளங்களை பயன்படுத்திக் கொள்கின்றனர். சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துபவர்கள் நம்முடன் நல்ல நட்பில் இருப்பவர்களுடன் மட்டும் தொடர்புகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்றோ வேறு வழியிலான

0: கவனத்தில் கொள்ள வேண்டும். பொதுவாக சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தும் போது மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்படுவதே சரியானது. இல்லையெனில் பண இழப்பு மட்டுமின்றி குற்றவியல் நடவடிக்கைகளுக்கு ஆளாவதுடன் தண்டனைகளையும் பெற நேரிடும். இணைய வழியிலான எந்த ஒரு வணிக நடவடிக்கைகளாக இருப்பினும் அனைவருக்கும் அறிமுகமான பொதுவான வணிக தளங்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். இணைய வழியிலான வணிக நடவடிக்கைகளில் எவ்வழியிலாவது பாதிக்கப்பட்டிருந்தால் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான 1930 எனும் எண்ணில் முறையீடு செய்து நல்ல தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
4: கோடை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகள். பண்பலை படைப்பாளிகளில் இனிவரும் கவிதை நெல்லை சந்துரு தந்திருக்கும் காதலின் மிகப்பெரிய ரகசியம். உனக்கே தெரியாமல் உன்னை நான் ரசித்துக் கொண்டிருப்பதை உன் கண்கள் கண்டறியும் அந்த நொடியில் கருவறைக்குள் உறங்கும் சிசுவின் அமைதியோடு உன் நெஞ்சாங்கூட்டில் என் வாழ்வை சுருக்கிக் கொள்வதில் உன் குரலின் மென்மையில் என் பிடிவாதங்கள் யாவும் பிரியமாய் கரைந்து போவதில் என் அத்தனை பலவீனங்களையும் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு குழந்தையைப் போல உன் கரங்களை பற்றி கொண்டிருக்கும் நான் உன் அன்பின் தூய்மையில் இந்த உலகமே நீயாக மாறிவிட்டதாக நான் வித்து பிடித்து தெரிவதுதான் காதலின் ஆகப்பெரும் ரகசியம். உனக்கே தெரியாமல் உன்னை நான் ரசித்துக் கொண்டிருப்பதை உன் கண்கள் கண்டறியும் அந்த நொடியில் கருவறைக்குள் உறங்கும் சிசுவின் அமைதியோடு உன் நெஞ்சாங்கூட்டில் என் வாழ்வை சுருக்கிக் கொள்வதில் உன் குரலின் மென்மையில் என் பிடிவாதங்கள் யாவும் பிரியமாய் கரைந்து போவதில் என் அத்தனை பலவீனங்களையும் உன்னிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு குழந்தையைப் போல உன் கரங்களை பற்றி கொண்டிருக்கும் நான் உன் அன்பின் தூய்மையில் இந்த உலகமே நீயாக மாறிவிட்டதாக நான் வித்து பிடித்து தெரிவதுதான் காதலின் ஆகப்பெரும் ரகசியம். காதலின் மிகப்பெரும் ரகசியத்தை கவி வரிகளாய் தந்தார் நெல்லை சந்துரு.

சென்னை பண்பலை 100.5 பண்பலை படைப்பாளிகளில் இனி திண்டுக்கல் வடமதுரை கோபாலகிருஷ்ணன் தந்திருக்கும் படைப்பு சாலையோர மரம். சாலையோர மரம், சாலையோரம் வளர்ந்தது ஒரு குற்றமா? நெடுஞ்சாலை துறை எண் இடுவதற்கு செதுக்குகிறான், மின்சாரத்துறை மின்கம்பி இடையூறு என்று கிளை வெட்டுகிறான், சாலையை அகலப்படுத்த இடையூறு என நினைத்து வெட்டுகிறான், தனியார் நிறுவனம் பலகை ஆணியடித்து வைக்கிறான். சாலையோரம் வளர்ந்தது ஒரு குற்றமா? நடந்து செல்பவனுக்கு இலைப்பாறுவதற்கு நிழல், வண்டியில் செல்பவருக்கு நின்று செல்ல நிழல், பறவை அமர வீடு போன்று நான். இப்படி இருக்க சாலை

இந்த வார பண்பலை படைப்பாளிகள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோர் மகேஸ்வரி, உதய சூரியன், சசிரேகா ஜெயகாந்த், அபுபக்கர் சித்திக், பிரேமா ஜகன், சுமலதா, ஓசியா, சுபா, ஜான் டி பிரிட்டோ, நிகழ்ச்சி அமைப்பு விக்னேஸ்வரன், அமைப்பில் ஒரு துணை ஆர் சிவகுமார்.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கொடை பண்பலை 100.5 தொடர்கிறது. தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: வணக்கம் நேயர்களே. கடிதங்கள் சுமந்து வந்தவை வார்த்தைகள் அல்ல, அவை அன்பின் அடையாளங்கள். மனம் தொட்ட கடிதங்கள் இன்று விரல் தொட்டு விரிகின்றது. காகிதங்களில் தொடங்கிய உணர்வுகள் இசையால் உங்கள் நெஞ்சங்களை நிறைக்க வருகிறது. கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. கடிதங்களின் வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் நான் வசீகரன். நிகழ்ச்சியின் முதல் கடிதமாக 1968 ஆண்டு எம்எஸ் விஸ்வநாதன் இசையில்

கண்ணதாசன் கவி வரிகளில் டி சுஷிலா குரல் அமைக்க அன்பு வழி பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளனர் திண்டுக்கல் இடையக்கோட்டை புதூர் சேகர் ஜெயந்தி காவேரி சித்ரா பிரவீன் இலக்கியா.

நல்ல முத்து வெண்டக்கா மூளைய கொடுக்க பிஏ மாறினா பிஏ மாறினா. ஆஹா தங்கமே தங்கம், தங்கமே தங்கம், தக்காளி பழமே ஆஹா என் தக்காளி பழம்.

0: சேவங்கள் அங்கு வள்ளி கிழங்கு எனக்கு ஆஹா சேவந்திருக்கும் கோவை பழம் அசட்டு முகத்துக்கு ஐயே அசட்டு முகத்துக்கு ஆஹா தங்கமே தங்கம் தங்கமே தங்கம் தக்காளி பழமே ஆஹா ஏன் தக்காளி பழமே
1: கடிதங்களின் மலர்ந்த விருப்பங்களை பாடல்களாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. இனி விருதுநகர் ராஜபாளையம் மீனாட்சி தியேட்டர் தெரு ராமதிலகம் சிவா ராம்குமார் சுப்பிரமணியம் இவர்களின் விருப்பத்திற்காக 1976 வெளியான மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. வரிகள் கண்ணதாசன், இசை MS விஸ்வநாதன். பண்பலையில் பாடல் ஒலிக்கும் நேரம் 1:07.

0: டெக்னாலஜியுடன் டிடிஐ நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், ஏவிஎம் போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: நவீன விவசாய முறைகளையும்

0: இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
2: கொடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
3: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
4: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
3: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
5: நேயர்களின் விருப்பங்களுக்கு இசையால் இனிமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. தனிப்பிறவி படப்பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து இருக்கும் நேயர்கள் தூத்துக்குடி, எட்டயபுரம், மயில் சரவணகுமார், செண்பகலட்சுமி, கிரிதரன், கண்ணதாசன் வரிகளில் 1966 வெளிவந்த இந்த படத்திற்கு இயக்கம் எம் ஏ திருமுகம், பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார் பி. சுஷிலா, இசை கே. வி. மகாதேவன்.

0: கொடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது, யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
5: தொடர்புக்கு 9524936156.
6: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பண்டார அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
8: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
7: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
9: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.

நேயர்களின் விருப்ப கணங்களாய் காற்றில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. கரூர் சொசூரிலிருந்து தமிழ்ச்சோலை பூபதி, கணேசன், தனலக்ஷ்மி, ஹரிஹரன் இவர்களின் விருப்பத்திற்காக கே வி மகாதேவன் இசையமைத்து ஏ மருகதாசி அவர்களின் கவி வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜமுனா ராணி.

0: கொடை பண்பலை நூறுபுலி ஐந்தில் இதுவரை கேட்டோம். தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமா வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: ஊர்கோலம்.
4: ஊர்கோலமா? எங்கப்பா போற? சொல்லவே இல்ல.
3: நான் போறது இருக்கட்டும், இவ்ளோ நேரம் நீ எங்க போயிட்டு வந்த?
4: ஆமாப்பா, இந்த வானவில் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலையில பேசிட்டு வந்தேன்.
3: அப்ப சேர்ந்து போவோமா ஊர்கோலம்?
4: இப்ப இவ்ளோ நேரம் ஊர்கோலம் போறேன்னு பண்ண, இப்ப என்னையும் கூப்பிடுற, சேர்ந்து போலான்னு சொல்லி
3: வானவில் நிகழ்ச்சியில பேசிருக்கல்ல.
4: ஆமா,
3: பரிசு உனக்குதான்.
4: அப்படியா, பரிசு தராங்களா?
3: ஆமா, வர ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாமக்கல் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்துல 27வது உதய விழா கொண்டாட்டமா நடக்க இருக்கு. அதுல வர ஜூலை 11ஆம் தேதி வரைக்கும் வானவில் நிகழ்ச்சியில பங்கேற்கிற நேயர்கள் அனைவருக்கும் பரிசு. அது மட்டும் இல்ல, வண்ணத்துறிகளை சிறப்பா பங்கேற்கிற நேயர்களுக்கு சிறப்பு பரிசும் காத்திருக்கு.
4: அப்ப எனக்கு கண்டிப்பா பரிசு இருக்கு.
3: நாமக்கல் வந்தாதான் அந்த பரிசு கிடைக்கும்.
4: அப்ப போயிடலாம்.
3: சரி.

மடல்களின் வரிகளுக்கு உயிரோட்டிக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. செங்கமலத்தீவு பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயர்கள், சென்னை குன்றத்தூர் பிரகாஷ். 1962 வெளிவந்த இப்படத்திற்கு இசை கே வி மகாதேவன், பாடலுக்கு குரல் தந்திருக்கிறார் பி பி ஸ்ரீனிவாசன்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: பீமா ஜுவல்லரியின்

0: முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
1: தங்க நகைகளுக்கு 60% தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
0: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: AgriTech 2026, கொடிசியா, கோவை.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
4: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
3: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
5: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
6: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
7: இன்றைக்கி போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பற்றி பேசுகிறேன். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தருக்கு ரத்த கேன்சர் இருந்துச்சுன்னா எலும்பு மஜை ஃபுல்லாகவே கேன்சர்ஸ் எல்லாம் இருக்கும். மனுஷனில் இருக்கிற 206 எலும்புகளில் வந்துட்டு நடுவில் இருக்கிற பகுதி பேர் எலும்பு மஜைன்னு சொல்லுவாங்க. அந்த மஜை தான் நமக்கு இருக்கிற பிளட் செல்ஸை உருவாக்குற இடம். அந்த இடம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக பாதிக்கப்படுறதுனால கேன்சர் வந்திருக்கு. அந்த கேன்சரை அழிக்கிறதுக்கு நாங்கள் இன்ஜெக்ஷன், கீமோதெரப்பி மாதிரியான ஊசி போடுவோம். ஆனால் சில பேருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டும் கம்ப்ளீட்டாக அந்த கெட்ட செல்லேருந்து விடிவு கிடைக்காது. அவங்களுக்கு நாங்கள் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் உபயோகப்படுத்துகிறோம். போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன்னா என்னென்னா, பேஷண்ட் ஃபஸ்ட்டு ஒரு தனிமைப்படுத்தின ஒரு ரூம்குள்ளே போய் இருப்பாங்க. அந்த ரூமில் வந்துட்டு ரொம்ப க்ளீன் என்வாயர்மெண்ட்டோடு இருக்கும், ரொம்ப கம்மி ஜேர்ம்ஸ் தான் அதில் இருக்கணும். ஹை டோஸ் கீமோதெரப்பி கொடுத்து உடம்பில் இருக்கிற அத்தனை வெள்ளை மற்றும் செவப்பணுக்கள்லையும் நாங்கள் அழிச்சிருவோம், உருவாக்குற இடங்கள்லையும் அழிச்சிருவோம். ஒன்ஸ் அழித்தோடனே ஒரு வாரமோ ஒரு 2 கம்ப்ளீட்லி பாடியில் பிளட் செல்ஸ் இல்லாதனால ஒரு சின்ன கிருமி, நார்மலாக நம்ம பாதிக்கிற அளவுக்கு இருக்கிற கிருமி கூட ரொம்ப சிவியராக பாதிப்பு ஏற்படும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லான, டெடிக்கேட்டடான ட்ரீட்மெண்ட் இது. நிறைய டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இதில் நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். ஆனால் ஒன்ஸ் அந்த 10 எந்த ரத்த அணுக்கள் இல்லாமல் அவங்க இயங்கிட்டாங்கன்னா ஒரு 10வது என்ன பண்ணுவாங்க, சொந்தக்காரங்கள்லேருந்தோ இல்லை சில டைம் பேஷண்ட் இருந்தே செல் எடுத்து அதை வந்துட்டு மாற்றி நல்ல செல்களை வந்துட்டு பிளட் ஏற்றுற மாதிரி தான், ரத்தம் ஏற்றுற மாதிரியே நம்ம உடம்புக்குள்ளே ஏற்றினோடனே அது போய் உக்காந்துக்கும் எல்லா எலும்பு மஜ்ஜையிலையும். ரிக்கவர் ஆகிறதுக்கு 5 ஆகும். ஸோ இந்த 15 ரொம்ப கிரிட்டிக்கலாக, ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பேஷண்ட்டை பார்த்தா தான் சக்ஸஸ் இருக்கும்.
8: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வின்னா நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
5: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

மனதோடு பேசும் பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது கோடைப்பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. காஞ்சிபுரம் பூந்தண்டலம் உமா நட்சத்திரா தருண் இவர்களின் விருப்பத்திற்காக 1961 வெளியான பனித்திரை திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன், பி பி ஸ்ரீனிவாசன் மற்றும் சுஷீலா.

நினைவோடு கலந்த பாடல்கள் மனதை வருடிக் கொண்டிருக்கிறது. கோடை பண்பலையின் 1.5 நெஞ்சில் நிறைந்தவை. 1951 வெளிவந்த பட பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து காத்திருக்கிறார்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவா, சிவரஞ்சனி, சிவசங்கர். டி.ஜி. லிங்கப்பா இசையில் ஒலிக்கிறது பாடல்.

0: நினைவுகளை மீட்டும் பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் நெசவாளர் காலனி சகாதேவன் கமலம் இவர்களின் விருப்பத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் இசையமைத்து கண்ணதாசன் அவர்களின் கவி வரிகளுக்கு குரல் தந்திருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி. காதலித்தால் போதுமா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.
1: பெண்ணே கண்ணியெல்லாம் எங்கே மனம், கண்ணன் தானா கட்டும் உடலா செவ்வாயிதழா, எங்கே என்றே நீ சொன்னால் அங்கே என் மனம்.
2: என் கண்ணங்கள் சின்ன பூக்கள், என் செவ்வாயா வண்ண தோட்டம்.

கடிதங்கள் சுமந்து வந்த ஆசைகளுக்கு இசையால் பதில் கூறிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் நிறைவாக திருவாரூர் நன்னிலம் வடக்கு தெரு நாராயணன் நிலானி சாய் வெண்ணிலா ஆதிரா இனியா இவர்களின் விருப்பத்திற்காக 1967 ஆண்டு வெளியான அரச கட்டளை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. வரிகள் என்னும் முத்துக்கூத்தன், இசை கே வி மகாதேவன்.

மனதின் மொழியாக கடிதங்களும் உணர்வின் குரலாக இசையும் உங்கள் நெஞ்சங்களை நிறைத்த நெஞ்சில் நிறைந்தவை இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் செவிகளுக்கு விருந்தளிக்கும் நாளை நண்பகல் ஒரு மணிக்கு. இதுவரை நேயர்களின் கடிதங்களின் குரலாய் உங்களோடு நான் வசீகரன். இனி தொடர்கிறது ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சலாக.

0: அப்பறிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய வணக்கம் நேயர்களே. ஹாட்டை துடிக்க வைக்கும் வீட்டுகளோடு, ஆட்டம் போட வைக்கும் பாட்டுகளோடு இப்பொழுது வருகிறது டோல் தமாக்கா தூள்.

0: கலை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடுமே
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்டு ரசிக்கலாம் உயிரெழுத்து. இன்று தேனி மாவட்டம் வை ஜெயந்தி மாலா அவர்களின் தெருவில் வலம் வர இருக்குங்க.

0: ஜீவனமும் இல்லை.
1: என்னடா வீட்டு போடா, கிளாஸ்லையும் கேட்கல, ஸ்கூல்லும் போகல, வீட்டுக்காரே பற்றிங்க.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
2: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுலுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுலுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
3: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
2: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
4: கொடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.

0: நாமக்கல்
1: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன எல்லாமே டாப்.
0: கவுன்சிலிங் கோட் 2612.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசை பண்பலை நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு இரவு சிறகு. பத்து மணிக்கு நினைவே சுகம் இன்று விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D printing and

0: ஸ்பான்சர் டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்,
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 2612.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
8: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
9: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
11: காம் யுவர் மைண்ட் வித் சக்ரா பேஸ்ட் மெடிடேஷன் மியூசிக் சரிகமா கார்வா வெல்னஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: குடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
6: கவுன்சிலிங் கோட் 261.
2: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
9: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 9 மணிக்கு கோடை தென்றல். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்றைய விளையாட்டு பஞ்சதந்திரம் தைத்தை தத்தை.

0: அடே எங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்!
1: கோடை பண்பலை 100.5
2: 27வது
3: உதய விழா.
4: உதய விழா, உதய விழா.
3: அம்மா, காத்தாயி,
2: முதலாளி,
3: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா.
0: விவரமா சொல்லுப்பா.
2: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
3: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
2: சரியா 2:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வரப்போகுது?
3: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
2: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
3: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
5: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
2: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
0: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
3: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தரு வசனம் பேச வர்றாரு.
6: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
2: என்ன வசனம் பேச வராரு?
3: அது ரகசியம்.
0: யாரடா சொல்ற?
2: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வண்ணத்துறிகை வர இருக்கு.
0: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சுக்கணி, எப்படி எல்லாம் உன் கால வந்து கடறனா?
3: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
0: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறதா?
2: அதுக்கப்புறம் என்ன மாமன் மச்சான் தான்.
7: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
3: கலக்கலா
2: கலக்கல் வண்ண துரிகை
3: நேயர்கள் பங்களிப்போட
2: நேரலையா வர இருக்கு.
8: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
3: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
2: தலையங்க நிகழ்ச்சியான
3: வானவில் வர இருக்கு.
9: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
2: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
3: பரிசுகளை கொடுக்கறோம்,
2: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
0: ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூடாது, கிளம்பிட வேண்டியது.
2: கோடை பண்பலை 100.5 உதய விழா
3: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
2: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்
3: அனைவரும் வருக,
2: அன்பை அள்ளித்தருக.

0: மூன்று மணிக்கான செய்திகள்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். நூலகங்களை பயன்படுத்தி இளைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதின் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்துக் கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டுமென்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியந்தா தாய்லாந்தின் ருஜயா இசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத் ஆம்டனில் நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100+ உயிரெழுத்து நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் நேர்களோட விருப்பத்தில் அவங்களோட சிந்தனையில் உதித்த அழகான எண்ண ஓட்டத்தின் சின்ன கவிதைகள், அதற்கான பாடல்கள் வந்துட்டுருக்கு. அப்படி இன்னைக்கு உயிரெழுத்து யாருக்காக, எந்த மாவட்ட திசையிலிருந்து எப்படிப்பட்ட பாடல்கள் ஒழிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவங்க தான் தேனி ஆண்டிபட்டி அன்னை இந்திரா நகர் வைஜெயந்தி மாலா. மெல்லிசை காதல் பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கும் தேனி ஆண்டிபட்டி அன்னை இந்திரா நகர் வைஜெயந்தி மாலா நேயரின் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு படத்திலிருந்து. கரும்போ கனியோ கவிதை சுகமோ என கற்பனைக்கே எட்டாத வரிகள்.

உயிரெழுத்து நிகழ்ச்சியில் இனி சிவந்த மண். நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ என நம் நாட்டின் பண்பை பன்னிசையால் எடுத்துச் சொல்லும் பாடல் இது.

மலையின் சிகரத்தில் அழகிய ரயின் நதி ஓரத்தில் மானைப்பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
3: தொடர்புக்கு 9524936156.
4: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: கவுன்சிலிங் கோட் 2612.
4: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
9: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
10: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
13: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு மெயினாக நான் எதை பற்றி பேசுகிறான்னு பார்த்தோன்னா, வழக்கமாக அவங்ககிட்ட பேஷண்ட்ஸ் இன்னைக்கு கூட இப்போ கூட ஒரு பேஷண்ட் கேட்டாங்க. என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து ஏஜு 85 ஆயிடுச்சு. அவங்களுக்கு வந்து நீ பெயின் எடுத்துகிட்டு நான் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு சர்ஜரி பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணேன். அவங்க எல்லாத்தோட கேள்வி, ஜென்ரலான கேள்வி என்ன இருக்குன்னா, இந்த ஏஜில் பண்ணலாமா, இந்த ஏஜ் எப்படி பண்ண முடியும், ஸோ அவங்க ரிஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நிறைய பேஷண்ட் இந்த மெயினாக இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட்டோ, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டு, இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புள் தான் பண்ணும். ஈவன் 96-97 பார்ட்டி கூட நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் முழங்கால் ஆப்ரேஷன். ஸோ மெயின் வந்து இது, நிறைய பேர் இதை நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ ஒரு 80 இருக்காங்கன்னா அவங்க அந்த வலி இருக்குன்னு சொல்லி நடக்காமல் அப்படியே பெட்டோட பெட்டாக இருப்பாங்க. இல்லை நடக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு வீல் சேரோ இல்லை வாக்கரோ இந்த மாதிரி வச்சுட்டு நடப்பாங்க. வெறும் இல்லை முட்டி தேய்மானத்தினால இருக்க பிரச்சனை அது. ஸோ அந்த கால் பார்த்தீங்கன்னா நல்லா வளைஞ்சிருக்கும், அவங்களால எங்கேயும் வெளியில் போக முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடி ஆடி பயங்கரமாக வெயிட் தூக்கிட்டு இந்த மாதிரி பண்ணி நல்லா வேலை பண்ணவங்க பார்த்தீங்கன்னா அந்த 80 முட்டி தேய்மானத்தினால படுத்துருவாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பிபி, சுகர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது அதிகம்தான் ஆகும், அது வந்து கம்மியாகாது. ஸோ அவங்கள மெயின் நம்ம டார்கெட் என்னவாக இருக்கணும்னா, ஏஜ் பீப்புள் எப்பயுமே முடிஞ்சளவு சீக்கிரம் நடக்க வச்சிடணும், நல்லா நடக்க வச்சிடணும். அப்படி நடக்க வச்சுட்டு வழி இல்லாமல் நடக்கணும், அது பாட்டுக்கு அவங்க வேலையை அவங்க ஈஸியாக பார்த்துட்டு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி நல்லா ஸ்டேபிளாக இருப்பாங்க. இன்கேஸ் அவங்கள நம்ம ஆப்ரேட் பண்ண வேண்டாம், இந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாம், இந்த மாதிரி அப்படியே விட்டலாம் அப்படின்னு நினச்சோம்னா டெஃபினட்டாக அவங்கள மென்டலியும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி இன்னும் டவுன் தான் ஆவாங்க. ஸோ டவுன் ஆகும்போது நம்ம அவங்க பார்த்துக்கிறதுக்கு எக்ஸாக்டாக நம்ம ஃபுல்லாகவே ஒரு ஆள் இருந்துகிட்டு இருக்கணும். ஸோ அவங்க இன்னும் டிபெண்டன்சி வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ என்றைக்கு நம்ம லைஃப்பில் வாழ்க்கைக்கு ஒருத்தரோட மேலே ஒரு டிபெண்டன்சி வருது, ஸோ ஃபிசிக்கலாக ஒருத்தர் மேலே டிபெண்டன்சி வருது, என்னால் வந்து எந்த வேலையும் செய்கிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுறாங்க, இப்போ தண்ணி எடுத்து கொடுக்குறோன்னா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, இப்போ ஈவன் நம்ம குளிச்சு விடணும்னா ஒரு ஆள் தேவைப்படுறாங்க, இந்த மாதிரி ஒரு டிபெண்டன்சி வந்துச்சுன்னா அப்போ தான் நமக்கு லைஃப்பில் வந்து இன்னும் டிப்ரெஷனுக்கு தான் போவோம். ஸோ ஒரு ஒரு இதுவும் டிப்ரெஷனோ புலம்புறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். நம்ம என்றைக்கு ஆக்டிவாக இருக்கோம், நம்மளே நம்ம லைஃப் ஸ்டைல் நம்மளே நடந்துக்கிட்டு பக்கத்தில் பேசிக்கிட்டு எல்லா ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஆக்டிவாக இருக்கமோ அது வரைக்கும் இந்த மென்டலி நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருப்போம். நம்ம இன்னொன்று ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருக்கும் போது இந்த பிளட் ப்ரெஷர், சுகர் இது எல்லாமே நமக்கு வந்து

0: கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ மெயின் வந்து நான் இது எனக்கு எதை இதுக்கோசம் பேசணும்னா, ஈவன் 80 இயர்ஸோ 90 இயர்ஸோ, ஸோ சர்ஜிக்கல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் இல்லை இப்படி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், அந்த ஏஜ் ரிலேட்டட் சர்ஜரி பண்ணணுன்னாங்கன்னா டெஃபினெட்டாக அது பண்ணிக்கங்க, இன்னும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று அவ்வளோ பெரிய ரிஸ்க்லாம் இருக்குது, ஸோ இருக்காது. ஏன்னா நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கார்டியக் எக்கோ எடுத்து ப்ராப்பராக செக் பண்ணுவோம், லங்ஸை செக் பண்ணுவோம், அனஸ்தட்டிஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குது, பிளட் லெவல் எப்படி இருக்குது, ஸோ பண்ணலாமா, பண்ணால் ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியுமா, ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம சர்ஜரிக்கு அடுத்தது போக போகிறோம். ஸோ அதனால் சேஃபர் சைடு தான் இருக்க போகுது. ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து சர்ஜரிக்கு ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் நீங்கள். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்!
3: கோடை பண்பலை 100.5
4: 27வது
5: உதய விழா,
6: உதய விழா, உதய விழா.
5: அம்மா, காத்தாயி,
4: முதலாளி,
5: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
2: விவரமா சொல்லுப்பா.
4: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
5: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
4: சரியா 2:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
5: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
4: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
5: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
7: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
4: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
2: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
5: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
8: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
4: என்ன வசனம் பேச வராரு?
5: அது ரகசியம்.
2: யாரடா சொல்ற?
4: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வனத்துறை வர இருக்கு.
2: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ, எப்படி எல்லாம் கால வந்து கடறனா? இறக்கம் இல்லையா உனக்கு?
5: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
2: மன்ன அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
4: அதுக்கப்புறம் என்ன மாமே மச்சான் தான்.
9: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
5: கலக்கலா
4: கலக்கல் வண்ண துரிகை
5: நேயர்கள் பங்களிப்போட
4: நேரலையா வர இருக்கு.
9: டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
5: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
4: தலையங்க நிகழ்ச்சியான
5: வானவில் வர இருக்கு.
2: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
4: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
5: பரிசுகளை குடுக்குறோம்,
4: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
2: ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூடாது, கிளம்பி.
4: கோடை பண்பலை 100.5 உதய விழா
5: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
4: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்
5: அனைவரும் வருக,
4: அன்பை அள்ளித்தருக.

மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற

0: முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965239399.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
6: ஆமா, பெரிய
5: ஆபீஸ் போக நீ என்ன பண்றீங்க?

சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
1: கோடை எஃப்எம்மில் உயிர் எழுத்து கேட்டுட்டு இருக்கோம். நேரம் பிற்பகல் 3:29. இன்னைக்கு தேனி ஆண்டிபட்டி அன்னை இந்திரா நகர் வைஜெயந்தி மாலா அவரோட விருப்பத்தில் தான் பாடல்கள் வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இனி வெண்ணிற ஆடை. அக்கம் பக்கம் யாரும் பார்த்தால் வெட்கம் வெட்கம், சொல்லும் போது வெட்கமா இருக்கு. அன்பே உன்னை நேரில் கண்டால் நாணம் வெட்கம், அதில் அச்சம்

நிகழ்ச்சியினி பெரிய இடத்து பெண்பட பாடல் காதல் ரோமியோ அம்பிகாபதி அமராவதி கம்பன் பாடிய கவிஞன் ஆடிய பிள்ளை நிலா இதோ பகலில் பாடுது.

0: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: தொடர்புக்கு 9524936156.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
5: ₹3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் ஜூலை 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
4: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
6: கொடைப்பண்பலை 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
8: PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
9: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
10: கவுன்சிலிங் கோட் 2612.
6: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
12: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
13: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
6: கொடைப்பண்பலை 100.5

0: 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: கவுன்சிலிங் கோட் 2612.
0: மேலும் இணைந்து வழங்குவோர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: 4:30 ரசிக்கலாம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: அம்பலம்,
1: பொதுமக்கள் கூடும் திறந்தவெளி சபை
0: அல்லது
1: மறைத்து வைக்கப்பட்டிருந்த ரகசியம் வெளியாதல்.
0: அம்பலம்,
1: பொதுமக்கள் கூடும் திறந்த

0: பாட்டும் பதமும்
1: கொடைக்கானல் பண்பலை 100.5 உயிர் எழுத்து கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சி அலங்கரிச்சிட்டு இருக்காங்க தேனி ஆண்டிப்பட்டி அன்னை இந்திரா நகர் வை ஜெயந்தி மாலா. நிகழ்ச்சியில் இனி அவளுக்கென்று ஒரு மனம், இனி ஒரு பிரிவு ஏது, இணைந்தே இருக்க தம்மை போல் வேறு யாரு என கனவுகள் பல கோடி. என்ன ஏக்கமான பாடல்!

ஏதோ நடந்துவிட்டது என கதிகலங்கி காதலன் கேட்க, ஒரு வண்டு செய்த ரீங்காரம் அதனை உன்னிடம் கூறவே கருங்கூந்தல் கலைய ஓடி வந்து பயந்து கூறுகிறேன். பாடல் இருவல்லவர்கள் படத்திலிருந்து.

0: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
2: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: கோடை எஃப்எம்மில் உயிரெழுத்து கேட்டுட்டு இருக்கோம். நேரம் பிற்பகல் 3:51. காதல் மயக்கம் இனம் தெரியாமல் வந்தது. காதல் மயக்கம் இனம் தெரியாமல் வந்தது. அது காதலில் பாதி, போதையில் பாதி என கற்பனையே தவிர முகம் தெரியாமல் ஒருவரை நினைத்து பார்க்கவே இந்த வயது இயங்குது.

கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். நாளைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணா நகர் கிராம மக்களோடு

0: கோடை பண்பலை 100.5 நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல். நாளைய கொடை தென்றல் நிகழ்ச்சியில் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட பேத்துப்பாறை பாரதி அண்ணாநகர் கிராம மக்களோடு ஒரு சந்திப்பு.
1: வள்ளிக்கிழங்கு, தேனு, பணத்துக்குள்ள என்ன கிடைக்குதோ அது, அதே மாதிரி நெல் அரிசி. என்னோட அனுபவத்துல நான் நெல் காவல் பார்த்திருக்கேன். கோதுமையெல்லாம் இங்க விளைஞ்சாதான், நிறைய கோதுமை விளைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு. ஆனா வந்து பரசுக்குள்ள என்ன விளையுதோ அதை எங்களுக்கு உணவா எடுத்துக்கிடுவோம். நாங்க தேனு, கடுக்கா, நெல்லிக்காய், பாசம் இதெல்லாம் வந்து எங்க மக்கள் எடுப்பாங்க. நாங்களும் ஆம்பளைகளோட சேர்ந்து போய் நாங்களும் எடுத்துருக்கோம்.
0: கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, நாளை இரவு 9 மணிக்கு கொடை தென்றல்.

காதலின் மென்மையை எடுத்துச் சொல்லும் காவிய பாடல்களை எல்லோரும் ரசிக்கும் விதமாக அருமையாக சேர்த்து உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பிய நம் நேயர் தேனி ஆண்டிபட்டி அன்னை இந்திராநகர் வைஜெயந்திமாலா அவருக்கு நன்றிகள்.

வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்து துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன் உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் நலன்களை பாதுகாக்க அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா தாய்லாந்தின் ருஜயா எசரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 47 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை எஃப்எம்இல் இனி தாராபுரம், விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் கலக்கல் கேள்வி ஆரம்பமாகுது. முன்னதா செய்திச் சுருக்கம்.

அச்சுறுக்கம் வாசிப்பவர் வழிவழுகி கபிலன். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன்

0: 1.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
3: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
2: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
5: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் 9965523999.
0: வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்ஷன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
10: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
11: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
12: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
13: புதுசுதான்.
12: எப்படி வாங்கின?
13: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
12: அது எப்படி?
13: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
12: தங்க விலை ஏறனா?
13: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
12: அப்ப விலை குறைஞ்சா?
13: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
12: ஹே சூப்பர்.
13: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
12: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப் டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
11: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: 27வது உதய விழா கொண்டாட்டத்தின் உச்சத்தில் சந்தோஷத்தில் இருக்கோம். இப்போது கோடை பண்பலையின் கலக்கல் கேள்வி இதோ செம ஜாலியாக தொடங்கியாச்சு. வாங்க, விசில் இன்னும் கம்மியாச்சுன்னு பார்த்தேன். உங்களோட வேலைகளை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே கிடைக்கிற கேப்பில் கலக்கலாக பேச கொஞ்சம் இந்த நிகழ்ச்சி பக்கம் வந்துட்டு போங்கன்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். தொலைபேசி எண்கள் முதல் முறையாக பேசுகிறவங்களுக்கு 24 24 24 என்ன நம்பர் சொன்னேன், 24 24 24 மகளிருக்கு 24 24 29 வழக்கமான நேர்களுக்கு ரெண்டு எண்கள் இருக்குது, 24 24 26 இன்னொரு எண் 290 333 வழக்கமாக தெரியும் உங்களுக்கு. கொடைக்கானலின் முன்னணிப்புக்கு 0 45 42 சேர்த்துக்கோங்க. அப்புறம் கலக்கல் கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் சொல்கிறவங்களுக்கு மணப்பெண்ணின் மாணிக்க தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகை வழங்குகிற பரிசும் தயாராக இருக்கு. அப்போ
1: என்ன மாப்பிள
0: இன்னும்
1: போங்க, என்ன அது வாழ்க்கை,
0: இன்னும் பரிசுன்னு சொன்ன உடனே வாழ்க்கைன்றீங்க.
1: பரிசு
0: சரி, ஆமா
1: நம்ம மட்டும் தினம் பரிசு வாங்கிட்டு
0: இருக்கட்டும், அதுவும் இருக்கட்டும். ஆமா சரி, இன்னும் முகம் ஒரே வாட்டமா இருக்கு, என்ன காரணம், எதுவும் சாப்பாடு எதுவும் கவனிக்கலையா? இங்க
1: போன்ற சொல்றதுக்கு என்ன
0: சொல்லுவாமா,
1: உங்க அக்கா என்ன திருப்பிட்டா,
0: இது வழக்கமா நடக்குதானாமா? இதெல்லாம் புதுசு
1: வழக்கம், அடிதான் அதிகமா இருக்கும், இன்னைக்கு திட்டு ஜாஸ்தியா இருக்கு.
0: என்ன பண்ணீங்க அப்படி
1: மாப்பிள? கொலுசை கழட்டி டேபிள் மேல வச்சிருந்தா,
0: அதை
1: அதை ஆட்டையை போட்டுலான்னு கையை வைக்க போனேன்,
0: நினைச்சோம்
1: பார்த்துட்டா
0: நினைச்சோம். ஏன்மா
1: ஏங்க என்ன செய்யறியா, உன் கொலுசு மேல ஒரு கொசு உட்காந்துருக்கு, அது எடுக்க போனேம்மான்னு.
0: நல்ல வேலை
1: இல்லை இல்லை,
0: சரி ஆமா,
1: கொலுசு மேல கொசு இல்லை, கொலுசு எடுக்க வந்ததே கொசு தானா?
0: ஏன் கொஞ்சமா சுதாரிப்பா இருக்க வேணாமா? என்ன நீங்க போங்க,
1: அதுக்கு அவ்வளோ பேசுமாப்ல,
0: சரி ஆமா
1: விட்டு வைக்கலையே.
0: மொத்தமா என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கம்மா.
1: ஒரே வார்த்தை, உன் கொலுசு எனக்கு தேவையில்லை, நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னேன். என்னது
0: சாப்பாடு கிடைச்சாமா இல்ல?
1: கொசுவுக்கும் கொலுசுக்கும் என்ன வித்தியாசம்
0: நினைச்சாமா? இப்படி
1: கேட்டீங்கன்னா
0: அதாவது கொசுவுக்கும் கொலுசுக்கும்
1: என்ன வித்தியாசம்?
0: இப்படி ரைமிங்கா பேசினா அடிச்சிருக்க கூடாதாமா, நியாயமா பார்த்தா
1: பாராட்டணுமா இல்லையா? ஒரு ஆம்லெட்டோ ஒரு ஆப்பாயில் போட்டுலாமா இல்லையா? கேட்டா சனிக்கிழமையா? அட போங்க,
0: அது என்ன ஆம்லெட்டு இருக்கட்டும்,
1: வாங்க ஐயா வாங்க.
2: வணக்கம்
0: பங்காளி,
1: அதாவது தேனி மாவட்டத்துல, தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி மாதிரி கேக்குது,
0: கேக்குது
2: ஆண்டிபட்டி சக்கம்பட்டி ராவண்ணா ராஜேந்திர குமார் பங்காளி.
1: சரி சரி, நாச்சியார் எப்படி இருக்கிறாங்க?
0: என்ன
1: வித்தியாசம்
2: மாமா? கொசு நம்மள கடிக்கும் மாமா.
1: கொலுசு கொலுசு
0: போதும் போதும்
2: என்ன மாமா?
1: அப்புறம்
0: வணக்கம்.
3: கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வட்டம் எண்ணெய் குடன் பாளையத்திலிருந்து கிருஷ்ணவேணி.
1: கிருஷ்ணவேணி என்னது கிணத்துக்கடவன் பாளையமா?
3: என்ன
1: ஊர் சொன்னீங்க?
3: எண்ணெய் குடன்
0: பாளையம். எண்ணெய் குடன்
1: கிணத்துக்கடவு.
3: ஆமாங்க, கிணத்துக்கடவு வட்டம்.
1: சரி, வட்டமா தான் இருக்கு, சொல்லுங்க கிருஷ்ணவேணி.
0: ஏக்கா அந்த கொசுவுக்கு கொலுசுக்கு என்ன வித்தியாசம் சொல்லிட்டீங்கன்னா?
3: கொலுசு கால்ல போட்டா சத்தம் கேக்குங்க,
1: சல் சல் சல்.
3: அப்புறம்
0: வெள்ளிக்கே எப்படியா?
1: வெள்ளியை போட்டு ஒரு கள்ளி அங்கப்பா தள்ளி யாருப்பா அது
0: சொல்லி அடி உள்ள போகுதுன்னு நினைக்கிறேன்.
1: யாருங்க?
4: நாமக்கல் மாவட்டம் கார்த்திக்.
1: கார்த்திக்,
4: என்ன
1: வித்தியாசம்?

0: கொசு கடிக்கும், கொசு கடிக்காது சார்.
1: அப்பல
0: இப்படி
2: ஒரு வாக்கியம் நாமக்கல்ல
1: எத்தனையோ முட்டையில ஆமலை சாப்பிட்டுருக்கோம்,
2: இதெல்லாம் ஒரு விஷயமா.
1: சரி வாங்க அவ்வளவுதான். அடுத்து
2: யார் இருக்கீங்களா?
1: அப்ப நம்ம வந்து இப்ப விளம்பரம் போட்டே ஆகணும்.
2: சரியா?
3: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9996552399.
6: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
10: வைரம் கேரட் இருக்கு 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
9: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
11: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
10: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
11: அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
12: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
13: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
14: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
15: ₹3,000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, எக்கோ, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
14: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
16: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
17: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
18: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
16: கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
19: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
16: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
12: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
13: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
3: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
11: புதுசுதான்.
4: எப்படி

0: பதினோரு மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
1: தங்க விலை ஏறலாம்,
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
1: அப்ப விலை குறைஞ்சா?
0: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
1: ஹே சூப்பர்,
0: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
1: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
2: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: நீங்க
4: மட்டும்
3: வணக்கம்.
4: யாருங்க?
3: கொசுவுக்கும் கொலுசுக்கும் என்ன வித்தியாசம்? கொசு வத்தி, கொலுசு, வலை, மல்லிகா, நீங்க சொல்லுகா.
4: இந்த கொசுவுக்கும் கொலுசுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுக்கா?
3: சொல்லுங்கக்கா. மல்லிகா
5: குடும்பம்
3: சந்தோஷங்க, நிறைய சொல்லிருக்கீங்க. இன்னும் நிறைய வாய்ப்பு இருந்தா அடுத்து யாரும் தெரியல, பிரைஸ் யாரு தர போறோமோ. வாங்க வாங்க. வணக்கம்.
4: கண்டிப்பா பரிசு உண்டு.
3: உண்டு உண்டு.
6: வணக்கம்.
3: வாங்க.
6: அன்பு மாமனுக்கும் அன்பு சகோதரனுக்கும் மாலை வணக்கம் கூறுவது ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சின்னியம் பாளையம் சரவணுங்க மாமா. நீண்ட இடைவெளிக்கு பின் கலக்கலோடு.
3: அதான் வணக்கம். காலில் வருவாரு மாம்ஸ். சொல்லுங்க.
6: இனிப்பு கிடைக்கல மாமா.
3: சரி சொல்லுங்க
6: மாமா. கொசுவர்த்தி இருக்குது.
3: கொசுவர்த்தி
6: அழிப்பு முகாம்னு அரசாங்கம் நடத்துவாங்க.
3: அருமை.
6: கொலுசு பாத்தீங்கன்னா தங்க கொலுசு இருக்குது, வெள்ளி கொலுசு இருக்குது. கொலுசு அடமானம் வைக்கலாம். கொலுசுக்கு வந்து முகாம் போடுவாங்க நயக்கடைக்காரெல்லாம்.
3: சரி சரி சரி.
6: கொலுசுக்கு தள்ளுபடி உண்டு, கொசுவுக்கு தள்ளுபடி இல்ல.
3: எத்தனையா?
6: கொசு கடிச்சா ரத்தம் வரும்.
3: திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் வெங்கடாஜலபதி கிரகலட்சுமி சண்முக பிரீத்தி சந்திராயன்.
4: நான் கூட சரவணன் தான் எழுதி
3: அனுப்பிச்சு. அவர் சொன்ன வந்துருச்சு. கொசு ஆண் கொசு பெண் கொசு இருக்கு. கொலுசு அப்படி இல்ல. கொலுசே கொலுசேன்னு பாட்டு இருக்கு.
4: கொசுவே கொசுவே.
3: ஆமா ஆமா. கொலுசுக்கு செய்கூலி சேதாரம் உண்டு.
4: கொசுவுக்கு
3: இல்லை.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
4: தொடர்புக்கு 9524936156.
5: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
6: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
5: எப்படிமா?
6: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
5: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
7: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
8: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
7: அக்ரிடெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
9: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கோடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
0: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
9: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி. என்று மாறாத தரம், சுவை, விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு

0: வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: சேலம் தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
2: கனவுகள் மெய்ப்பட தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: காவேரி கல்வி நிறுவனங்கள், மேச்சேரி, சேலம். விவரங்களுக்கு 9524936156.
1: குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்.
4: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
5: வழங்கிய வண்ணத்தூரிகை
6: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
10: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal. Counseling code 2612. Contact 8939808574.
6: ஸ்ரீ குமரன் தங்கமாளிகை.
11: இப்பவே ஸ்ரீ குமரன் தங்கமாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
12: India's most trusted jeweler, ஸ்ரீ குமரன் தங்கமாளிகை.
11: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
13: புதுசுதான்.
11: எப்படி வாங்கன?
13: ஸ்ரீ குமரன் தங்கமாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
11: அது எப்படி?
13: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணி
11: தங்க விலையறனா?
13: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
11: அப்ப விலை குறைஞ்சா?
13: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
11: ஹே சூப்பர்.
13: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
11: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
12: India's most trusted jeweler, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
14: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
15: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
14: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
15: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
14: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
15: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள்.
1: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
16: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: வழங்கும் வண்ணத்தூரிகை.
17: என்ன பேசுறீங்க மாமனோட அருமை இந்த பாரு அப்படின்னு
18: சொல்லிட்டு
17: நீங்க என்ன பார்த்தது இல்லையாமா?
18: இல்ல மாப்ள,
17: பார்த்தவன் போஸ்டர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க.
18: சரி, சந்தோஷம்.
17: இருக்கட்டும். என்னமா என்ன கையெல்லாம் ஒரே தோல் இருந்துக்கும் மாதிரி? ஓ, இதான் அந்த வளர்ச்சியா?
18: ஓ, தோல் இருந்தா வளரும்னு சொல்லுவாங்க.
17: ஆமா ஆமா, அந்த வளர்ச்சி.
18: இது அந்த வளர்ச்சி இல்லாம
17: சரியாமா?
18: அடுப்புல பாலை வச்சுட்டு இங்கிட்டு திரும்ப பார்க்கணும், பால் பொங்கிருச்சு. அவசரமா துணியை வைக்காம அப்படியே தூக்குனா கை வெந்து போச்சு.
17: ஏமா அவசரப்படு, எல்லா விஷயத்துல அவசரம்.
18: கல்யாணத்துல அப்படிதானே? முயற்சி பண்ணுங்க. வர்ற மாப்பிள்ளைக்கு போறோம், அதையும் சொல்லிடுவோம். வாங்க மாப்பிள்ளைகளா, மருமக்கமார்களே, சகோதரிகளே, வாங்க. வணக்கம்.
19: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம்
18: செல்வி
17: ரவி.
18: சரி சரி, சொல்லுங்க. பாலுக்கும் தோலுக்கும் என்ன வித்தியாசம்? பால் தோல்,
19: தோல் மாட்டுத்தோல், எருமத்தோல், மாட்டுத்தோல் எல்லாம் இருக்கு. பதப்படைக்கு செருப்பெல்லாம் தயாரிக்கலாமுங்க.
18: எருமத்தோல்னு சொல்லாம சொல்றாங்க நம்மள.
19: அப்புறம் பால்ல தயிர் சேகரிக்கலாம்.
18: சேலம் செல்வகுமார். நல்லா குற மாப்பிள்ளைகளா? சொல்லுங்க மாப்பிள்ளைகளா, பாலுக்கும் தோலுக்கும் என்ன வித்தியாசம்? பால் தோல், தோலுக்கும் பாலுக்கும் என்ன வித்தியாசம்?
2: பாலுக்கும் தோலுக்கும்
17: என்ன? மறுபடியும்
18: கேட்டவுடன் பால் ஆடை, தோல் ஆடை இல்ல. சூப்பர்.
2: தோல் ஆடை இல்ல.
18: நீங்க அப்படி யோசிச்சுக்கிறீங்க மாப்பிள்ள. அந்த கொதிக்கி வச்ச பால்ல ஒரு டீ போட்டு கொண்டு வரேன்.
17: உங்க சேட்டை ஓயாதமா?
18: தாகமா இருக்கு மாப்பிள்ள.
17: உங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம்.

0: நான் இப்ப துணி விட தானே போறேன்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9996552399.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
6: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
1: தங்க நகைகளுக்கு 60% VAவில் தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
6: பீமா தங்கம், தூய தங்கம், பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
6: அக்ரிடெக்ஸ் 2026, கொடிசியா, கோவை.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
8: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
7: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
9: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: அனைவருக்கும் வணக்கம்.
13: அனைவருக்கும் வணக்கம்.
14: அனைவருக்கும் வணக்கம்.
15: கோடை பண்பலையின் 27வது உதய விழாவை முன்னிட்டு வெகு சிறப்பாக உதய விழா கொண்டாட்ட சிறப்பு தேடி வரும் பண்பலை நேரலை நிகழ்ச்சிகள்,
16: வாழ்த்து தென்றல்,
17: நாள்தோறும் வென்றார் வந்தார் நிகழ்ச்சிகள்,
18: உதய விழா கொண்டாட்டத்தை சிறப்பு செய்தன.
16: 27வது உதய விழாவின் கொண்டாட்டத்தின் முத்தாய்ப்பாய்
17: வருகிற July 12
18: ஞாயிற்றுக்கிழமை
17: பிற்பகல் 2:30
18: உதய விழா கொண்டாட்டம்
15: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் அரங்கத்தில் நடைபெற இருக்கிறது.
17: உதய விழா நிகழ்வில் திரை பிரபலங்களுடன் சந்திப்பு,
16: செப்புக செந்தமிழ் நேரலை நிகழ்ச்சி,
18: பரிசளிப்பு விழா, நேயருடன் சிறப்பு நிரலை போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
17: நேயர்களின் வானொலி, நேயர்களுக்கான வானொலி நமது கோடை பண்பலை 100.5.
18: அன்பான அபிமான நேயர்களை அன்போடும் பெருமிதத்தோடும் 27வது உதய விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள
17: அன்பாய் அழைக்கும் அழைப்பு இது.

0: 27ஆம் ஆண்டு உதயவிழா கொண்டாட்டம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள் அரங்கத்தில்
1: July 12 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:30 நடைபெறுகிறது.
2: சந்திப்பின் சங்கமத்திற்காக காத்திருப்போம்.
3: கோடை பண்பலையின் உதயவிழா கொண்டாட்டத்தில் பங்கு பெறுவோம்.
0: கோடை பண்பலையோடு இணைந்து பயணிப்போம்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
2: தொடர்புக்கு 9524936156.
3: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: மாமா
7: மாப்ளா,
6: மாமா என்ன செய்றீங்க?
7: ஒரு ரேச கண் அசந்த
6: கூடாதமா, பணி நேரத்துல இப்படி
7: இருந்தீங்கன்னா
6: நாளைக்கு ஏதோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி கேள்விப்பட்டேன்.
7: நானும் ஆமாயா, வாங்க ஐயா வாங்க. வணக்கம் ஐயா.
6: ஓ, கேள்வி என்னிடம்?
7: அரசிடம் கேள்வி வேறு. வாங்க
8: மாமா. வணக்கம.
7: வணக்கம்
8: வணக்கம். நாமக்கல் முதலைப்பட்டி பீமன், நாளைக்கெல்லாம் நேரமா வந்துருங்க. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்க மாவட்டத்துக்கு வரது ரொம்ப மகிழ்ச்சி. நேயர்களும் நிலையத்தாரும் அனைவரும் வருக வருக வரவேற்கிறேன்.
7: முதலைப்பட்டிக்காரர் கூப்பிட்டு அப்புறம் வராம இருப்பாங்க. சொல்லுங்க மாமா, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. அவங்க இன்னைக்கு அங்கே அங்க இருக்க மாதிரி கேள்விப்பட்டோம்.
8: ஆமா, இன்னைக்கு எல்லாரும் வேலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு வந்தோம்.
7: சந்தோஷம், வாழ்த்துக்கள். சொல்லுங்க, பாலுக்கும் தோலுக்கும் என்ன வித்தியாசம்?
8: பால் டீ போட்டு குடிக்கலாம், காபி குடிக்கலாம், தயிர் போட்டுக்கலாம், தோல்ல பேக் செய்யலாம், பெல்ட் செய்யலாம்.
7: அருமை.
8: பொருள் தான் செய்யலாம்.
7: சரி, சூப்பருங்க. சூப்பர்மா, சூப்பர்மா. அடுத்து யாருங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க.
6: பீமன் சொன்னது
9: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் ஆட்சியம்மாள்.
7: தாராபுரம்
9: ஆட்சியம்மாள்.
7: ஆட்சியம்மாள் சொல்லுங்க.
9: பால் பண் இருக்குங்க சார்.
7: பால் பண்.
9: பால் ஆடை இருக்கு.
7: பால் ஆடை.
9: தேங்காய் பால் இருக்கு.
7: என்ன பால்?
6: தேங்காய் பால்.
7: தேங்காய் பால். சூப்பர் சூப்பர்.
9: பாலாமணியின் பேர் வைப்பாங்க.
7: பாலாமணி. ஆஹா, தோலாமணி. தோல்
9: கம்பெனி இருக்குது.
7: தோல் கம்பெனி.
6: பால் கம்பெனி இருக்கு.
9: பால் கோவா வாங்குறோம்.
7: பால் கோவா.
9: அப்புறம் காலையில பால்காரர் வந்தாச்சான்னு கேட்போம்.
7: பால்காரர் வந்தாராங்க. சூப்பருங்க.
9: தோல்
7: பதனிடுதல். அருமைங்க. சூப்பருங்க, சூப்பருங்க. தோல்ல செருப்பு செய்வாங்க. நிறைய வந்துட்டு இருக்கேன். நம்ம இப்ப வந்து அந்த டீய மிச்சர் இல்ல, அதை முடிச்சிருவோம்.
3: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
11: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்
3: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
7: பாலுக்கும் தோலுக்கும் என்ன வித்தியாசம்?
8: பாலும் பழமும் கைகள் ஏந்தி.
7: தோலை காய்ச்சுவாங்களே?
8: தோலை காய்ச்ச முடியாது.

0: தோலை காய்ச்சி தானே சரி பண்ணுறீங்களா? ம் ம் என்னாச்சு கட்டாயிட்டாரா
1: இல்லை சந்தேகம் கேட்டிங்களோம்மா?
0: ஆமாம், நாங்கள் தோலை காய்ச்சிட்டாங்களான்னு ஒரு அவருக்கே சந்தேகம் வச்சு.
1: வந்துருச்சு
0: காய்ச்சின பிறகு அது வந்து ஆண் காலணிகளாக மாறும். யாருங்க
1: பாலும் பழமண்டவும் ஏன் நீங்கள் அங்கிட்டு பார்க்குறீங்க?
0: இல்லை இல்லை, அதாவது நம்ம நம்ம காலத்து பாட்டாச்சேன்னு பார்த்தேன். வாங்கய்யா முடிச்சு
1: பார்வைய ஒரு மா.
0: ஆமாம் ஆமாம், மருமக்கமாருக்கு பதில் சொல்லியே ஓஞ்சுவோம் போல. வாங்கய்யா. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: யாருங்க? பாலுக்கும் தோலுக்கும்
2: என்ன
1: வித்தியாசம்?
0: பிரச்சனை காரணமானவர்கள்
1: யாருமா?
0: தூத்துக்குடி கயத்தாறு காந்தி,
1: தைரியம்.
0: கரூர் வெங்கமேடு காமாட்சி அம்மன் கோவில் தெரு ராணி, குணசுந்தரி மீனா.
1: குணசுந்தரி
0: அது எப்படி ஒரே மாதிரி சிந்தன? இந்த மாவட்டத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு
1: இருக்கலாமா?
0: அதுதான் நம்ம கோடை பண்ணல. இப்ப பாட்டு இருக்கா இல்லையா?
1: போடுங்கப்பா.

0: சிறப்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
2: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
3: அடே கப்பா, எவ்வளவு கூட்டம்!
4: கோடை பண்பலை 100.5
5: 27வது
6: உதய விழா.
7: உதய விழா, உதய விழா.
8: ஹேப்பி பர்த்டே.
6: அம்மா, காத்தாயி,
5: முதலாளி,
6: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
3: விவரமா சொல்லுப்பா.
5: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
6: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
5: சரியா 2:30 தொடங்க இருக்கு.
3: தலைவர் சிங்க வந்துட்டாதா?
5: நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
6: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
5: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
6: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
9: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
5: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
3: என் இனிய பொன்மொழிகளே, எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
6: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
10: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
5: என்ன வசனம் பேச வராரு?
6: அது ரகசியம்.
3: யாரடா சொல்ற?
5: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வனத்துறை வர இருக்கு.
3: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ! எப்படி எல்லாம் கால வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு?
6: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
3: மன்னா அமைச்சரே, சற்று கையை கொடுங்க, காய்ச்சல் அடிக்கிறது.
5: அதுக்கப்புறம் என்ன? மாமே மச்சான் தான்.
3: அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா?
6: கலக்கலா
5: கலக்கல் வண்ண துரிகை
6: நேயர்கள் பங்களிப்போட
5: நேரலையா வர இருக்கு.
11: டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
6: அதுக்கப்புறம் தான் நம்ம பண்பலையோட
5: தலையங்க நிகழ்ச்சியான
6: வானவில் வர இருக்கு.
12: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
5: அதுக்கடுத்து நேயர்களை
6: பரிசுகளை கொடுக்கிறோம்.
5: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
3: ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது, கிளம்பிட வேண்டிய.
5: கோடை பண்பலை 100.5 உதய விழா
6: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
5: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்.
6: அனைவரும் வருக,
5: அன்பை அள்ளித்தருக.

0: இன்னும் தினமும் மசத்துறீங்களா?
1: ஆமாப்ல, இப்போ அந்த பரிசை சொல்லிடுவோம். மாந்திரம்
0: திருப்பூர் ஆச்சியம்மாள்.
1: ஆமாம், நிறைய பரிசு, நிறைய பதில் சொன்னாங்க.
0: சரி, ஆமாம், அவங்களுக்கான பரிசை வழங்குவோர் மணப்பெண்ணின் மாணிக்க தேர், நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ, தங்க நகை மாளிகை.
2: வீட்டு உபயோக பொருட்கள் அத்தனையும் அத்தனையும் மொத்தமாய் வாங்கிட மணப்பெண்ணின் மாணிக்க தேர், மூவா மாணிக்கமன் கோ, நிலக்கோட்டை.
0: நாளைக்கு
1: போய் திரும்ப ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு யோசிக்கிறேன், முயற்சி பண்றேன்.

0: பண்மலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: இதுவரைக்கும் கலக்கல் கேள்வி நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் பிஜு ராஜேஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு தேவி பிரியா, கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன். இனி சித்திர செவ்வானம், வருமுன் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் அரசியல் கட்சிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவுகளை மேம்படுத்துவதில் அந்நாட்டில் உள்ள இந்திய வம்சாவளியினரின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினம் ஆரோக்கியமான குடும்பத்திற்கு குடும்ப கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சாலை போக்குவரத்தில் பசுமை எரிசக்தியை பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து பிரிக்ஸ் போக்குவரத்துத்துறை அமைச்சர்களின் மாநாட்டில் ஆலோசிக்கப்பட்டதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வடலூரில் அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். ரேஷன்

உணவுப் பொருட்கள் கடத்தலை தடுக்க மாநில எல்லைகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ளவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பிற்கு அனைத்து கட்சியினரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 103 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று சவுத்தாம்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: இனிய மாலை வணக்கம் நேர்களே,

மலைகளை தழுவி வரும் தென்றல், மேகங்களை சிவக்க வைக்கும் மாலை வானம், மனதை வருட வரும் இனிய கீதம் என இதயத்தை இன்பமாக்கும் ராகங்களை தர வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 சித்திர செவ்வானம். நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
7: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
8: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம், சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
9: தொடர்புக்கு 9524936156.
10: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
11: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.

0: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
1: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
0: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
1: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
2: கவுன்சிலிங் கோட் 4959.
0: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி விருதுநகர்.
3: பந்தாட்டம் இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: We are ready.
5: We are ready.
6: We are ready.
7: We are ready.
8: We are ready.
9: We are ready. We are ready.

0: அண்ணே.
1: தம்பி, இன்னைக்கு அண்ணனை காணுமே?
0: ஆமாண்ணே, நான் பிடிச்சி வச்சேன். நாளைக்கு ஏதோ உதய விழா வந்து ரெடி பண்றாங்களாம் அண்ணே, முன்னாடி போய் பாக்குறேன். தம்பிங்க நாளைக்கு வந்து சேருங்கடா அப்படின்னு சொல்லிட்டாரு.
1: கிளம்பிட்டாரா?
0: ஆமா ஆமா,
1: இதே வேலையா போச்சு. எப்படியாச்சும் டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிடுறாரு.
0: ஆமாண்ணே ஆமாண்ணே.
1: சரி விடு, உதய விழா முடிச்சுட்டு வந்தா பாத்துக்கலாம்.
0: ஆமா ஆமா, பாத்துக்கோம் பாத்துக்கோம். நாளைக்கு மேட்ச் வேற இருக்கு, இன்னைக்கு மேட்ச் இருக்கு, அதை பத்தி பேசுறோமா?
1: இன்னைக்கு நடந்த மேட்ச் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்ச். பெல்ஜியத்துக்கும்
0: நம்ம பெல்ஜியமுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்துச்சு.
1: அதேதான். சரி, மேட்ச் என்னாச்சு பேசிடுவோம்.
0: பேசிடுவோனே. ஸ்பெயின் அணியோட முதல் கோல் பார்த்தீங்கன்னா, ரூபிஸ் போட்டியோட 30வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். மெரினோ போட்டியோட 88வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடிச்சிருந்தார். பெல்ஜியம் அணியோட முதல் கோல் கெட்லரே அப்படின்றவர் போட்டியோட 41வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். 2-1 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் அணி வந்து வெற்றி பெற்றாங்க.
1: செம வின்னு ஸ்பெயின் அணி அரை இதுக்கு முன்னேறிட்டாங்க. இந்த மேட்ச் ஸ்டார்டிங்லேயே ஸ்பெயினோட கோச்சர் டிலா புயண்டே ஒரு முக்கியமான மாற்றத்தை செஞ்சிருந்தார். என்னப்பா அது என்ன மாற்றம்னா, பெத்ரி அப்படின்றவருக்கு பதிலாக போகின் லூயிஸை வந்து உள்ளுக்கில் கொண்டு வந்திருந்தார். எல்லாம் அப்போயே யோசித்தாங்க, என்னப்பா பெத்ரி நல்லா தானே விளாண்டுட்டு இருந்தார், அவர் எதுக்கு இப்போ மாற்றணும், அது மேட்சோட ஸ்டார்டிங்லேயே மாற்றதுலாம் ஏன்ப்பா தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க பேசி வாயை மூடலை. அவங்கள பெத்ரி எதுக்கு உள்ளுக்கில் கொண்டு வந்தோன்றதை அவர் காட்டிட்டார். வந்த வெறும் உள்ளுக்கில் வந்தோடனே அவருக்கு எதுக்கு உள்ளுக்கில் கொண்டு வந்தாங்களோ அதுக்கான பலன் 30வது நிமிஷத்துலேயே கிடச்சிருச்சு. 41வது நிமிஷத்தில் பெயின் 31வது நிமிஷத்தில் அந்த ஸ்பெயினுக்கு வந்து அந்த கோல் வந்து அவர் மூலியமாக தான் கிடச்சிச்சு. ஒரு அருமையான கோல் அது. அந்த கோல் தான் ஸ்பெயினோட வெற்றி கணக்கை ஆரம்பித்து வச்சுச்சு. ரெண்டாவது கோல், ஆட்டத்தோட ரெண்டாவது கோல் வந்து யாருக்கு கிடச்சிச்சு? நம்மளோட பெல்ஜியத்துக்கு. 41வது நிமிஷத்தில் இரண்டாவது பாதி முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த கோல் கிடச்சிச்சு அவங்களுக்கு. இது மூலயமா ஆட்டம் வந்து 1-1 கணக்கில் சமனுக்கு வந்துருச்சு. அடுத்து சரிப்பா, இதோட மேட்ச்சு நல்லா, ரெண்டு டேனியுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இதுக்கு மேலே இன்னும் நடக்காது போல், எக்ஸ்ட்ரா டைமில் தான் போக போகுது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி நடக்கலை. ஏன்னா இதுக்கு காரணம், 71வது நிமிஷத்தில் ஸ்பெயின் அணிக்கு இன்னொரு கோலும் கிடச்சிச்சு. இதுக்கு முக்கியமாக காரணம் என்னென்னா, 71வது நிமிஷத்தில் இவங்களோட பெல்ஜியத்தோட கோல் கீப்பர் வந்து அடிபட்டு வெளியே போயிட்டார். அவர் நல்ல ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு கோல் கீப்பர், நல்ல ஒரு அவங்க அணியிலேயே ஒரு சொல்லிக்கக்கூடிய ஒரு திறமசாலி, ஒரு நட்சத்திர வீரர்னா அவர் தான். அவர் காயம் காரணமாக வெளியே போனது வந்து ஒரு பெரிய பாதிப்பாகவே அமைஞ்சிச்சு. அதனால தான் ஸ்பெயினுக்கு வந்து அந்த ஒரு கோல் கிடைக்கிறதுக்கான ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. 88வது நிமிஷத்தில் அந்த கோல் ஸ்பெயினுக்கு வரலாட்டி ஆட்டத்தோட போக்கே மாறி இருந்திருக்கும். என்ன பண்ணுறது, வந்தது வந்துருச்சு, போனது போயிடுச்சு, கோல் கிடச்சிச்சு. அதை நல்லாவே பயன்படுத்திக்கிட்டாங்க ஸ்பெயின். ஸ்பெயினோட 2-1 கணக்கில் பெல்ஜியத்தை ஜெயிச்சு அடுத்த அரை இதுக்குள்ளே போயிட்டாங்க. அரை இறுதியில் ஃப்ரான்ஸை, பலம் வாய்ந்த ஃப்ரான்ஸை வந்து தெரியுது. நல்ல திறமசாலியான ஒரு வீரரா தான் இருக்காரு. நம்ம ரொனால்டோ மெஸ்ஸிக்கு ஈக்குவலா வரக்கூடிய ஒரு பொட்டன்சியல் அவருக்கு இருக்கு. இருந்தாலும் ஒரு முதல் உலக கோப்பை, அது சின்ன வயசுல, வெறும் 19 வயசுல அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஆடுறதே பெரிய விஷயம். நம்ம பார்ப்போம் போக போக எது சாதிக்கிறாங்க. ஏன்னா இந்த தொடர் ஃபுல்லாமே அவர் பெருசாக எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த நட்சத்திர வீரர்கள் பட்டியலில் அவர் பேரும் இருந்துச்சு. சரி, போக போக ஏதாச்சும் பண்ணுவார்னு பார்த்தோம். இது வரைக்கும் அவரால் எதுவும் பெருசாக பண்ண முடியல. ஒரே ஒரு கோல் தான் போட்டிருக்காரு இந்த தொடரில், மொத்தம் 6 போட்டியில் விளாண்டுட்டார். ஒரே ஒரு கோல் தான் கிடச்சிருக்கா அவருக்கு. பார்ப்போம் போக போக ஏதாச்சும் மேஜிக் பண்ணுறாரா, புள்ளி பட்டியலில் கூட்டுறாரா, ஏதாச்சும் நடக்குதான்னு பார்த்துருவோம்.
0: பார்த்துருவோம் பார்த்துருவோண்ணே. அப்புறம் நாளைக்கு நடக்க போகிற மேட்சை பற்றி பேசுவோமானே.
1: நாளைக்கு யாருக்கா இருக்கும்?
0: நார்வே அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இருக்கு.
1: சரி,
0: அர்ஜென்டினா அணிக்கும் சுவிட்சர்லாந்து அணிக்கும் இருக்கு.
1: நாளைக்கு பார்த்து, நாளைக்கு 1-2 மேட்ச் இருக்கு.
0: ரெண்டுமே சும்மா தீயா இருக்கும் அந்த மேட்ச்.
1: வேற இருக்கு, இதை பார்க்கறதா அதை பார்க்கறதா தெரியலையே.
0: ஆமா, அதுதான் என்னன்னு தெரியல. கண்டிப்பா நாளைக்கு பார்த்துதான் ஆகணும், நம்ம வேற வழி இல்லையே.
1: சரி, ஏதாச்சும் பாத்துருவோம், முடிச்சுட்டு வந்து உதய

0: முடிச்சுட்டு வந்து மேட்சை பற்றியும் பேசிடுவோம்
1: பேசிடுவோம் அப்புறம்னே இன்னைக்கு இன்றைக்கே போய் துணியெல்லாம் எடுத்து வச்சாதான் நாளைக்கு சரியாக இருக்கும். இப்போ எடுத்து வைக்க ஆரம்பிப்போமா?
0: போகலாம் போகலாமே.
2: பந்தாடும் பந்தாட்டம் இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

நேரம் மாலை 5:16 நம் கோடை பண்புடை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். மன்னவன் என்றால் மகுடம் சூடியவன் மட்டுமல்ல, மனதை ஆளும் காதல் நாயகனும் தான்.

0: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
2: ஆமா, பெரிய
1: ஆபீஸ் போக நீ என்னடா பண்றீங்க?

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: आयुष्मान भारत प्रधानमंत्री जन आरोग्य योजना के तहत लगभग 60 करोड़ लोग बने हैं 5 लाख रुपए के मुफ्त उपचार के हकदार। अब तक 12 करोड़ से भी ज्यादा मुफ्त उपचार किए जा चुके हैं, जिससे गरीब परिवारों के चिकित्सा खर्च में लगभग 2 लाख करोड़ रुपए की बचत हुई। आज ही आयुष्मान ऐप डाउनलोड कर आयुष्मान कार्ड बनाएं। ज्यादा जानकारी के लिए 1-4-5-5-5 पर कॉल करें।
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நடத்தும் இலவச மருத்துவ முகாம்.
2: ரூபாய் 3000 மதிப்புள்ள ரத்த பரிசோதனைகள் இலவசம். மேலும் மருத்துவர் பரிந்துரைப்பவர்களுக்கு MRI, CT, ECHO, TMT, ECG, அல்ட்ராசவுண்ட், எக்ஸ்ரே, ஆடியோமெட்ரி, BMD, PFT, தைராய்டு, பாப்ஸ்மியர், மேமோகிராம் பரிசோதனைகள் மற்றும் இருதய ரத்த குழாய் அடைப்பு கண்டறியும் CT ஸ்கேன் இலவசமாக செய்யப்படும். இம்முகாம் July 20 வரை காலை 9 முதல் மாலை 4 வரை நடைபெறும்.
1: திருச்செங்கோடு சுவாமி விவேகானந்தா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, இளையம்பாளையம்.
3: கூடை பண்பலை 100.5 இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் தி காவேரி என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் நல்வாழ்த்துக்கள்.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
5: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இம்மனச மாமனுக்கு பத்திரமா கொண்டு செல்லு, அவன் நெஞ்சில் ஒரு இடம் கேட்டு என் காதலையும் சேர்த்து சொல்லு என்று தன் காதலை தூதாக அனுப்புகிறாள் காதலி.

0: அடேங்கப்பா எவ்வளவு கூட்டம்.
1: கோடை பண்பலை 100.5
2: 27வது
3: உதய விழா.
4: அம்மா காத்தாயி
2: முதலாளி,
4: நம்ம கோடை பண்பலையோட உதய விழா
0: விவரமா சொல்லுப்பா.
2: 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை
4: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்குல
2: சரியா 2:30 தொடங்க இருக்கு. நிகழ்ச்சியோட தொடக்கமா என்ன வர போகுது?
4: இசையோடு இயைந்த வாழ்வு அப்படிங்கிற தலைப்புல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களை நாம சந்திக்கிறோம்.
2: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்களோட ஒரு குழு பாடல் இருக்கு.
4: அதுக்கப்புறமா நம்ம அறிவிப்பாளர்கள் ஒரு சிறப்பு கலை நிகழ்ச்சிய உங்க முன்னாடி தர இருக்காங்க.
5: இங்கே நின்னு என்ன நடக்குதுன்னு மட்டும் பார்க்கணும்.
2: அதுக்கப்புறமா செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி இதுக்கு முன்பு பரிசு பெற்ற நேயர்களோடு நேரலையா வர இருக்கு.
0: என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு.
4: செப்புக செந்தமிழ் முடிஞ்ச கையோட நாங்களும் நடிப்போம்ல அப்படின்னு ஒருத்தர் வசனம் பேச வர்றாரு.
6: ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா?
2: என்ன வசனம் பேச வராரு?
4: அது ரகசியம்.
0: யாரடா சொல்ற?
2: அடுத்து பாத்தீங்கன்னா திக்குமுக்கு வனத்துறை வர இருக்கு.
0: என்ன அடி, பச்சை தண்ணி கூட குடுக்காம போட்டு அடிச்சிருக்க நீ, எப்படி எல்லாம் கால வந்து கதறனா? இறக்கம் இல்லையா உனக்கு?
4: திக்குமுக்கு முடிஞ்ச கையோட இந்த தக்குமுக்கு தர்பார நேயர்கள் நேரடியா மேடையில பாக்கலாம்.
0: அமைச்சரே, சற்று கையை கொடுங்கள், காய்ச்சல் அடிக்கிறது.
2: அதுக்கப்புறம் என்ன மாமே மச்சான் தான்.
7: அம்மா தாயே என்ன காப்பாத்துமா.
4: கலக்கலா
2: கலக்கல் வண்ண துரிகை
4: நேயர்கள் பங்களிப்போட
2: நேரலையா வர இருக்கு.
7: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும்.
4: அதுக்கப்புறம் தான்

0: நம்ம பண்பலையோட
1: தலையங்க நிகழ்ச்சியான
0: வானவில் வர இருக்கு.
2: நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க.
1: அதுக்கடுத்து நேயர்களை பாக்குறோம்,
0: பரிசுகளை குடுக்கறோம்,
1: நேயர்களுக்கான சிறப்பு நேரலை நிகழ்ச்சியில நேயர்களோட பேசுறோம்.
3: ஒரு நிமிஷம் கூட யோசிச்சு கூடாது, கிளம்பி இறங்கிடலாம்.
1: கோடை பண்பலை 100.5 உதய விழா
0: 12 ஞாயிற்றுக்கிழமை
1: திருச்செங்கோடு விவேகானந்தா கல்லூரி அரங்கத்தில்.
0: அனைவரும் வருக,
1: அன்பை அள்ளித்தருக.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம். கால் 9965 2399.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பீமா ஜுவல்லரியின் முதலாம் ஆண்டு விழா கொண்டாட்டம்.
2: வைரம் கேரட் இருக்க 25,000 வரை தள்ளுபடி. அனைத்து பர்ச்சேஸிற்கும் தங்க நாணயம் இலவசம்.
1: பீமா தங்கம், தூய தங்கம். பீமா ஜுவல்லரி, திண்டுக்கல்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
3: அக்ரிடெக் 2026 கொடிசியா, கோவை.
4: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன் டெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
1: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
0: அக்ரீன் டெக்ஸ் 2026 கொடிசியா கோவை.
2: கோடை பண்பலை 100.5 இன்றிரவு 8 மணிக்கு கேட்கலாம் இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. காலத்தை கடந்தும் குறும்பை இழக்காத இரு இதயங்களின் அழகான மலர்ந்த நினைவுகளை சொல்கிறது இவர்களின் காதல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம்.

0: அத்தியாயம் 16. ஆற்றங்கரையில். ரத்தின வியாபாரிக்கு தன் தந்தை கொடுத்துதவிய குதிரை தனியாக வருவதை பார்த்து குந்தவி மூர்ச்சையடைந்து விடுவாள் போல் தோன்றியது. இனி குந்தவியின் முகத்தில் தோன்றிய மாறுதலை மகேந்திரன் கவனித்தான். என்ன தங்காய், என்ன என்றான். தனித்து வந்த குதிரையை வெறித்து நோக்கிய வண்ணம் இருந்தாள் குந்தவி. அவள் வாயிலிருந்து வார்த்தை ஒன்றும் வரவில்லை. இதை கவனித்த மகேந்திரன், தங்காய், அதோ வருகிறது குதிரைதானே, புலி சிங்கம் அல்லவே, எதற்காக இப்படி பயப்படுகிறாய் என்று கேட்டான். குந்தவிக்கு ரோஷம் பிறந்தது, பேச்சும் வந்தது. புலி சிங்கமாயிருந்தால்தான் என்ன அண்ணா, நீ பக்கத்தில் இருக்கும் போது என்றாள். பின் ஏன் இப்படி வெறித்து பார்க்கிறாய், பேய் பிசாசுகளை கண்டதை போல என்றான் மகேந்திரன். அண்ணா, அந்த குதிரை யாருடைய குதிரை தெரியுமா? தெரியாது. யாருடையது? அப்பாவினுடையது. என்ன? ஆமாம், இதே மாதிரி உயர் ஜாதி குதிரைகள் இரண்டு அப்பாவிடம் இருக்கின்றன. இது புஷ்பகம், இன்னொன்று பாரிஜாதம் என்றாள் குந்தவி. அப்படியா, இது எப்படி இங்கே தெரிகட்டு வருகிறது? அப்பாவிடம்தான் நாம் காஞ்சியில் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினோமே, அவர் இந்த குதிரையில் வந்திருக்க முடியாதல்லவா என்றான் மகேந்திரன். செண்பகத்தீவின் இரத்தின வியாபாரிக்கு அப்பா தம் குதிரையை கொடுத்ததாக சொன்னார். ஓஹோ! இதற்குள் குதிரை மிகவும் நெருங்கி வந்துவிட்டது. மகேந்திரன் கட்டளைப்படி உடன் வந்த வீரர்களில் ஒருவன் குதிரையை பிடித்து கொண்டான். அதை தன் அருகில் வரும்படி குந்தவி கூறி அதன் முதுகை தடவி கொடுத்தாள். குதிரை உடம்பை சிலிர்த்து கொண்டு கனைத்தது. பிறகு அக்குதிரையையும் பிரயாண கோஷ்டியோடு கொண்டு போனார்கள். அண்ணா, அந்த ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்திருக்கும் என்று குந்தவி மிக்க கவலையுடன் கேட்டாள். ரத்தின வியாபாரியை விக்ரமன் என்பதாக குந்தவி சந்தேகிக்கிறாள் என்னும் விஷயம் மகேந்திரனுக்கு தெரியாது. ஆகையால் அவன் அலட்சியமாக, பல்லவ சக்கரவர்த்தியை சுமந்த குதிரை கேவலம் ஒரு வியாபாரியை சுமக்குமா? எங்கேயாவது கீழே தள்ளி குழியும் பறித்துவிட்டு வந்திருக்கும் என்று சிரித்தான். குந்தவியின் உள்ளம் துடித்தது. ஆனால் ஒரு நிமிஷத்துக்கெல்லாம் ஓர் ஆறுதலான எண்ணமும் உண்டாயிற்று. உண்மையிலே இந்த குதிரை அவனை தள்ளிவிட்டு வந்திருக்குமானால் அவன் சோழ ராஜகுமாரனாக இருக்க மாட்டான், சாதாரண வர்த்தகனாய்த்தான் இருப்பான். ஆனால் அந்த ரத்தின வியாபாரியின் தீரத்தை பற்றியும் போர் திறமையை பற்றியும் அப்பா ரொம்ப சொன்னாரே. ஐயோ, அவனுக்கு என்ன நேர்ந்திருக்கும்? இவ்வளவு அறிவுள்ள பிராணியான குதிரைக்கு பகவான் பேசும் சக்தி மட்டும் கொடுக்காமல் போய்விட்டாரே. அந்த சக்தி இருந்தால் ரத்தின வியாபாரிக்கு என்ன நேர்ந்தது என்ற ரகசியத்தை அது வெளியிடும் அல்லவா? புஷ்பகத்துக்கு பேசும் சக்தி திடீரென்று ஒரு அற்புதத்தினால் வந்துவிடாதா என்று ஆசைப்பட்டவளை போல் குந்தவி அதன் முதுகை அடிக்கடி தடவிக்கொண்டு வந்தாள். இப்படி பிரயாணம் நடந்து கொண்டிருக்கையில் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சுற்றுப்புற காட்சியின் தோற்றத்தில் ஒரு மாறுதல் காணப்பட்டது. தரை ஈரமாய் இருந்தது. அங்கங்கே பள்ளமான இடங்களில் நீர் தேங்கி இருந்தது. மரங்கள் பளிச்சென்று இருந்தன. காற்றும் குளிர்ந்து வந்தது. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இடைக்கால மெட்டுகளால் செவிகீதம் சேர்த்து நிறைவு பெறுகிறது சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் கௌரி. நன்றி நேயர்களே.

0: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பன்னியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: சென்னை புட்லூர் புவனம் தழைக்க வந்தாள் பூங்காவனத்தம்மன்.

ராமாபுரம் என்ற கிராமத்துக்கு அருகே பூங்காவனம் என்ற ஒரு காடு கவனிப்பாரற்று கிடந்தது. அங்கே பேய்களும் மாவிகளும் உழவுவதாக எழுந்த வதந்தி காரணமாக ஊர்க்காரர் ஒருவர் கூட அதன் பக்கமே போவதில்லை.

காலத்தில் அநியாய வட்டிக்கு பணம் கடன் கொடுத்து மக்கள் சொத்துக்களையெல்லாம் தன் சொந்தமாக்கிக் கொண்டிருந்தான் மகிசுரன் என்ற கொடியவன். அவனால் படுமோசமாக பாதிக்கப்பட்டான் பொன்மேனி என்ற விவசாயி. ஒரு கட்டத்தில் கடனும் வட்டியும் நினைத்து பார்க்க இயலாத வகையில் அதிகரித்துவிடவே மகிசுரன் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தான். அதாவது பூங்காவனம் என்ற காட்டினுள் போய் பொன்மேனி தனி ஆளாக நிலத்தை உழுது முடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். ஊர் மக்கள் திகைத்து பயந்திருக்க வேறு வழியில்லாமல் பொன்மேனி வனத்துக்குள் சென்று உழ ஆரம்பித்தான். அன்று சிவராத்திரி. மிக கடினமான பாறையாக இறுகிவிட்ட பூமியை தான் வணங்கும் அங்காள பரமேஸ்வரியை உளமாற பூஜித்து அவன் தன் கலப்பையால் உழ ஆரம்பித்தான். என்ன ஆச்சரியம், நிலம் நெகிழ்ந்து அவனுக்காக வழிகொடுத்தது. அதே சமயம் கலப்பை முனை எதிலோ இடிக்க திடீரென்று பூமியிலிருந்து ரத்தம் பீறிட்டது. அதை கண்டு பயந்து அலறினான் பொன்மேனி.

உழ ஆரம்பித்தான். என்ன ஆச்சரியம், நிலம் நெகிழ்ந்து அவனுக்காக வழி கொடுத்தது. அதே சமயம் கலப்பை முனை எதிலோ இடிக்க திடீரென்று பூமியிலிருந்து ரத்தம் பீறிட்டது. அதை கண்டு பயந்து அலறினான் பொன்மேனி. பயப்படாதே பொன்மேனி, நான் அங்காள பரமேஸ்வரி. கடன் வாங்கி கஷ்டப்பட்ட காலத்திலும் உன்னிடம் தண்ணீரும் உணவும் கேட்டவருக்கு உன்னிடம் இருந்ததை மனமுவந்து கொடுத்தாயே, அந்த அன்புக்கு நான் அருள் புரிய விரும்புகிறேன். இங்கே நான் புற்றாக அமைந்திருக்கிறேன். இனி உன் குடும்பத்துக்கு மட்டுமல்லாமல் உன் ஊரார் அனைவருக்குமே நான் நல்லன அருள்வேன் என்று அம்மன் அசரீரியாக கூறினாள். கண்களில் நீர் பெருக திகைத்து போய் நின்றான் பொன்மேனி. அதே சமயம் பூமி விலக உள்ளே ஒரு மண் புற்றுமேடு தெரிந்தது. அதில் அம்மன் மல்லாந்து படுத்த கோலத்தில் காணப்பட்டாள். அப்போது எங்கிருந்தோ ஓடோடி வந்த மகிசூரன், அன்னையே என்னை மன்னித்து விடுங்கள், பிறர் உழைப்பில் சுகம் கண்ட நான் மகாபாவி என்று சொல்லி அழுது அரற்றினான். அதை கண்டு பொன்மேனி மேலும் திகைத்தான். தீயவனை இழுத்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த அம்மனின் அற்புதம் அவனை சிலை போல உறைய வைத்தது.

0: ஊரார் முயற்சியால் அங்கே பூங்காவனத்தம்மனுக்கு ஒரு கோயில் எழுப்பப்பட்டது. கூடவே முகப்பில் ஒரு மண்டபம் கட்டப்பட்டது. இது விழா காலங்களில் உற்சவ மூர்த்தி வந்து அமர்வதற்காக. அம்மனுடன் ஐயன் தாண்டவராயனும் இருப்பதால் அவருக்கு எதிரே நந்தி வாகனம் அமைக்கப்பட்டது. கோயிலின் உள்ளே கர்ப்ப கிரகத்துக்கு நேரெதிரில் மண்புற்றாக மல்லாந்த வாக்கில் பூங்காவனத்தம்மன் படுத்திருக்கிறாள். முழுக்க முழுக்க மஞ்சளும் குங்குமமும் துளங்க அன்னை ஈசானிய மூலையில் காலை நீட்டி தென்மேற்கில் தலை வைத்து அருள்கிறாள். மண்புற்று மாதாவுக்கு அப்பால் கருவறை, அதனுள் சூளம் தாங்கி அங்காள பரமேஸ்வரியை தரிசிக்கலாம். எலுமிச்சம்பழ மாலைகளுடன் மலர் அலங்காரங்களுடனும் புன்னகை துலங்க காட்சி அளிக்கிறாள் அம்பிகை. அருகில் தாண்டவராயன் என்னும் திருநாமத்துடன் நடராஜர் அருள்பாலிக்கிறார். இவருக்கு வலது புறத்தில் யானை முகனார் அமர்ந்து அருள்பாலிக்கிறார். இம்மூவருக்கு முன்னால் உள்ள கொள்ளை கொள்ளும் சிரிப்புடன் உற்சவ நாயகி கெலுவிருக்கிறாள். சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் ரயில் மார்க்கத்தில் புட்லூர் ரயில் நிலையத்தில் இறங்கி அங்கிருந்து பூங்காவனத்தம்மன் கோவிலுக்கு செல்லலாம்.
1: உடை பண்பலை 100.5 MHz-இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: தென்றல் தேரில் இசை உலா கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள்.

0: தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: கம்பன் கலத்துல பேச கூப்பிடுறப்ப தலைப்பு கொடுத்து பேச சொல்லுவாங்க. இந்த தலைப்பு கொடுக்குறப்ப என்ன ஒரு சௌரியம் அப்படின்னா, தலைப்புக்குள்ளனு பேசலாம். என்ன கஷ்டம் அப்படின்னா, தயாரிக்காம போய் பேச முடியாது. இது ரெண்டு தான் அதில். ராமன் பொது தலைப்பு, அதில் ராமன் வீரன், ராமன் நல்ல கணவன், ராமன் சகோதரன், எல்லாம் நல்லா இருந்தது. அரசன் எல்லாம் எனக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, ராமன் அப்படி ஒரு கோடு போட்டு மாணவன் அப்படின்னு கொடுத்தாங்க. இது என்ன சங்கடம்னு கேட்டால், ராமன் எங்கே படித்தார் என்னங்கிற விஷயத்த என்னால் தேடவே முடியலை. எங்கே படித்தார், எப்படி படித்தார் ஒன்றும் தெரியல. அப்புறம் என்ன பண்ணேன்னா, பாலகாண்டம் முழுவதும் வாட்சி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு அரிய செய்தி கிடச்சிது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரிய செய்தி மட்டும் இல்லை, அந்த பகுதி முழுவதுமே ராமன் படித்து கொண்ட செய்திகளாக வருது. எப்படி அப்படின்னா, அசுரர்களும் தாடகையும் தன்னுடைய யாகத்தை கெடுக்கிறார்கள் என்று சொன்ன விஸ்வாமித்திரன் போய் தசரத மன்னனை பார்த்து அந்த குட்டத்தை இடக்குவதற்கு என்ன செய்யணும். உடனே அவர் சொன்னார், நானே வர்றேன் அப்படின்னார். இல்லை, உங்கள் பையன் ரெண்டு பேரும் அனுப்புங்க. அந்த ரெண்டு பேர் யார்,

0: தக்கணும். சின்ன பிள்ளைகளாக இருக்காங்களே, உடனே வசித்தர் சொன்னார், கவலைப்படாத, அவரோட போகட்டும். அப்படி அனுப்புறப்ப விஸ்வாமித்திரன் பின்னால் செல்கின்ற ராமனும் இலக்குவனும் என்னென்ன படிச்சுக்கிட்டாங்கிறதாங்க அந்த பாலகாண்டம் முழுவதும். இதுல எனக்கு தெரிஞ்சு நான் எண்ணி பார்த்த ஒரு 20 மேற்பட்ட கதைகள் வருது. என்னென்ன கதை தெரியுங்களா? போயிட்டே இருக்காங்க, ராமன் வந்து விஸ்வாமித்திரரை பார்த்து, ரொம்ப கடுமையான வெயில் மாதிரி இருக்கே இந்த இடம், தாங்க முடியாத அனலா இருக்கே, என்ன காரணம் அப்படிங்கிறார். ஒரு பாறையில உட்கார வச்சுட்டு ஒரு கதை சொல்றாருங்க, இதுதான் மன்மதனை சிவபெருமான் சுட்டரித்த இடம், ஆரம்பிக்குதான கதை. இப்ப நீங்க கந்தபுராண கதைக்கான விஷயத்துல, அந்த கந்தபுராணத்துலதான் சிவபெருமானுடைய தவத்தை கிளைக்க மன்மதன் வர்றான், அப்ப நெற்றிக்கண் திறக்கப்படுது, அவன் எரியுதான். அப்படி அங்கம் எரிந்த இடம் ஆதலால் இங்க வெப்பம் அதிகமா இருக்கு. ஒண்ணு. அடுத்தது, போயிட்டே இருக்கிற போது கால் தூசிப்பட்டு ஒரு கல் அப்படியே பெண்ணா மாறுது. ராமன் அதிர்ச்சியில் நிக்கிறார், இது யாரு? அகலிகை கதை ஆரம்பமாகுது. இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கதைகளை சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி, எனக்கு தெரிஞ்சு ஓபன் யூனிவர்சிட்டி அதுதான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம அறைக்குள்ள உட்கார்ந்து படிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வெளியில உட்கார வச்சு அந்த அஞ்சல் வழி கல்வி, தொலைதூர கல்வி எல்லாம் நீங்க சொல்றேன் பாருங்க, அத்தனை கல்வி அந்த ராமாயணத்துக்குள்ள அவர் சொல்றாரு. விடாம கேட்க கேட்க கேட்க அத்தனை கேள்விக்கும் பதில் சொல்றாரு. அது மட்டுமல்ல, அந்த யாகசாலையை நீங்க யாகத்தை தொடங்க நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னோடனே, அப்ப ராமன் ஒரு ஐடியா பண்றாரு. எப்படி அப்படின்னா, லட்சுமணன் சொல்றாரு, நீ வந்து என்ன பண்ண, இதே இடத்துல நில்லு இந்த யாகசாலையில், நான் என்ன பண்றேன், இதை சுத்தி வர்றேன், அப்படியே இரவு முழுக்க நம்ம ரெண்டு பேரும் அப்படி செய்வோம், நீ நிக்கணும், நான் சுத்தி வருவேன் அப்படிங்கிறார். இது எப்படியும் சொல்லிட்டு விட்டு அதுக்கு பேர் கம்பராமாயணமா? இல்லை இல்ல, அதுக்கு ஒரு ஓமை சொல்றாருங்க. யாரு? கம்பன் சொல்றாரு, ஏன் இளையவனை நிப்பாட்டினாரு மூத்தவராகிய ராமன், ஏன் இப்படி சுத்தி வந்தார் அப்படின்னா, இப்ப நம்ம யாராவது கொடுக்குறப்போ கண்ணை இமை காப்பது போல் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம், அதே மாதிரியான ஓமைங்க. அதாவது கீழ் இமை நமக்கு அசையாதான், இலக்குவன் கீழுமை மாதிரி இருக்கிறான், மேல் இமை இப்படி மேல போயிட்டு போயிட்டு வருமா, ராமன் மேல் இமை போல் வருகிறானா. இப்ப கண்ணும் இமையுமான ஓமையை சொல்லுகிற போது கூட ஒன்றை நிறுத்தி இன்னொன்று வந்து சந்திச்சுட்டு போற மாதிரி வைக்கிறதுனா, படிக்கிற போது இருக்கிற அந்த விஷயத்துல இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க. இதெல்லாம் நாம சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொன்னால் இனிமை தானாக பயன்படும். அப்ப இவையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும், படிச்சுட்டு போய் பேச போற மாதிரி சந்தோஷம் எதுவும் இல்லைங்க.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும், சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 29 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தி காவேரி காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், தி காவேரி நர்சிங் காலேஜ், தி காவேரி பிசியோதெரபி காலேஜ், தி காவேரி பார்மசி காலேஜ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம் சேலம் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
7: தொடர்புக்கு 9524936156.
8: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9-13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
9: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
8: அக்ரிடெக் 2026, கொடிசியா, கோவை.
10: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
2: காற்றினில் கனமழை, கோடை பண்பலை 100.5. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கதம்ப மலர்கள்.

0: முன்னணி நிறுவனங்கள் வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ்

0: பாளையம். கால் 9965523999.
1: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
2: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
1: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
3: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ், உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
1: ஒரு ப்ரோபாய் நான் பட் உனக்கென மாற பார்த்தேன், சரியான லக்ஸரி லைஃப் உனக்கு கொடுக்க பார்த்தேன்.
2: ஏக் பிரகார் சே பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி.
3: தேச

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதி

0: இருக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
0: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தையை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பாத்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னும் அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
0: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி

0: இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

சேந்தநமுதனும் பூங்குழலியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது வானதி மீது பூங்குழலி தன் மனதில் இருந்த காழ்ப்பை வெறுப்பை அவள் உமிழ்ந்து கொண்டிருக்கிறாள். அந்த அரண்மனை சீமாட்டியின் நன்றி இங்கே யாருக்கு வேணும்? அவளை வைத்துக் கொள்ளட்டும் அமுதா. இளவரசரை படகில் ஏற்றிக்கொண்டு திரும்ப புத்தபிகாரத்துக்கு போக வேண்டுமிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்திக் கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். ஒரு நாளும் நீ அப்படி செய்ய மாட்டாய் பூங்குழலி. இளவரசர் என்ன குற்றம் செய்தார்? அவர் ஏறியுள்ள படகை நீ கவிழ்ப்பதற்கு? அமுதா, எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கு.

0: இருக்கிறது. என் சித்தம் என் சுவாதீனத்தில் இல்லை. என் அத்தைக்கு இவர் தந்தை செய்த துரோகத்தை நினைத்து படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். நீயே படகை எடுத்துக்கொண்டு போ.
1: அப்படியே ஆகட்டும். நானே இளவரசரை கொண்டு போய் விட்டு விடுகிறேன். நீ என்ன செய்வாய்?
0: நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன்.
1: இவ்விதம் கூறிக்கொண்டே பூங்குழலி குனிந்து கால்வாயின் கரையில் கிடந்த ஒரு கூழாங்கல்லை எடுத்தாள். அந்த சமயம் கால்வாயின் கரையில் இருந்த அடர்த்தியான தென்னந்தோப்புக்குள்ளிருந்து கம்பீரமான ராஜ ரிஷபம் ஒன்று வெளியேறி வந்தது. அதை பார்த்த பூங்குழலி தன் கோபத்தை அந்த காளையின் மேல் காட்ட எண்ணி கூழாங்கல்லை அதன் பேரில் விட்டெறிந்தாள். அந்த கூழாங்கல் ரிஷபராஜனின் மண்டை மீது விழுந்தது. காளை ஒரு தடவை உடம்பை சிலிர்த்து கொண்டது. கல்வந்த திசையை உற்று பார்த்தது.
0: ஐயோ பூங்குழலி, இது என்ன காரியம்? மாட்டின் மீது கல்லை விட்டெறியலாமா என்றான் அமுதன்.
1: எரிந்தால் என்ன? வாயில்லாத ஜீவனாயிற்றே. அதற்கு தன்னை பாதுகாத்து கொள்ளவும் தெரியாதே.
0: என் குலத்தில் வாயில்லாத பேச முடியாத பெண் ஒருத்தி இருந்தாள். அவளுடைய மனத்தை புண்படுத்தியவர்களை என்ன செய்வது? அவள் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாமையினால்தானே அவளை அரசகுமாரன் ஒருவன் வஞ்சித்து அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கினான்.
1: உன் அத்தைக்கு யாரோ செய்த அநீதிக்கு இந்த மாடு என்ன செய்யும்?
0: இந்த மாடு அப்படியொன்றும் நிராதரபான பிராணி அல்ல. இதற்கு கூறிய கொம்புகள் இருக்கின்றன. தன்னை தாக்க வருபவர்களை இது முட்டித்தள்ளலாம். காது கேளாத பேச முடியாத உலகமறியாத ஏழை பெண்ணால் என்ன செய்ய முடியும்?
1: என்னிடம் அப்படி ஒரு ராஜகுமாரன் நடந்து கொண்டால் நான் அவனை லேசில் விடமாட்டேன்.
0: லேசில் விடமாட்டாய். காளை மாட்டின் மேல் கல்லை எடுத்தறிவாய். அதுவும் கால்வாயில் படகில் இருந்து கொண்டு மாடு உன்கிட்டே வந்து முட்ட முடியாதல்லவா?
1: என்னை முட்ட முடியாவிட்டால் வேறு யாரையாவது அந்த காளை முட்டித்தள்ளட்டுமே.
0: உனக்கு யார் மேலோ உள்ள கோபத்தை இந்த காளையின் பேரில் காட்டியது போலல்லவா?
1: இவர்களுடைய சம்பாஷணையை என்னவோ அந்த ரிஷபத்தினால் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் பூங்குழலி கூறியது போலவே கிட்டத்தட்ட அது செய்துவிட்டது. கால்வாயில் இறங்கி படகிலிருந்து பூங்குழலியின் மீது அது தன் கோபத்தை காட்ட முடியவில்லை. திரும்பி துள்ளி குதித்து கொண்டு சென்றது. அந்த சமயம் வானதி தென்னந்தோப்பின் மறுபுறத்தில் இருந்த பல்லக்கை நோக்கி தனியாக போய்க் கொண்டிருந்தாள். அவளுடைய உள்ளம் குதூகலத்தினால் துள்ளி குதித்து கொண்டிருந்தது. எதிரில் துள்ளி குதித்து வந்த அந்த ரிஷபராஜனை பார்த்ததும் முதலில் அவள் குதூகலம் அதிகமாயிற்று. ஆனால் ரிஷபராஜன் தலையை குனிந்து கொண்டு கொம்பை நீட்டிக்கொண்டு வாளை தூக்கி கொண்டு தன்னை நோக்கி வேகமாக வருவதைக் கண்டதும் பயந்து போனாள். கால்வாய் கரையை நோக்கி திரும்பி ஓடி வருவதைத் தவிர வேறு வழியில்லை. நந்தி மண்டபத்துக்கு வெகு சமீபத்தில் கால்வாய் கரையை அவள் அடைந்து விட்டாள். அப்புறம் மேலே செல்ல முடியவில்லை. ஏனென்றால் கரையிலிருந்து கால்வாய் ஒரே கிடுகிடு பள்ளமாயிருந்தது. கரையோரமாக நந்தி மண்டபத்துக்கு வரலாம் என்று திரும்பினாள். அந்த சமயம் ரிஷபம் அவளுக்கு வெகு சமீபத்தில் வந்திருந்தது. பின்புறமாக நகர்ந்து கால்வாயில் விழுவதைத் தவிர வேறு மார்க்கம் ஒன்றுமில்லை. அப்போதுதான் ஐயோ ஐயோ, அக்கா அக்கா என்று அவள் கத்தினாள். வானதியின் இந்த அபயக்குரல் பொன்னியின் செல்வன் குந்தவை இவர்களின் காதுகளில் வந்து விழுந்தது. வானதியின் அபயக்குரல் வந்த திசையை பொன்னியின் செல்வனும் குந்தவையும் திடுக்கிட்டு நோக்கினார்கள். அவர்கள் இருந்த நந்தி மண்டபத்துக்கு சற்று தூரத்தில் கால்வாயின் உயரமான கரையில் வானதி தோன்றினாள். கால்வாயின் பக்கம் அவள் முதுகு இருந்தது. அவள் தனக்கு எதிரே ஒரு பயங்கரமான பொருளை பார்ப்பவள் போல காணப்பட்டாள். அவளை அவ்விதம் பயங்கரப்படுத்தியது என்னவென்பது மறுகணமே தெரிந்துவிட்டது. அம்மா என்ற கம்பீரமான குரல் கொடுத்து கொண்டு அவளுக்கு எதிரில் ரிஷபராஜன் தோன்றினான்.
0: இன்னும் ஒரு அடி வானதி பின்னால் எடுத்து வைத்தால் அவள் கால்வாயில் விழவேண்டியதுதான். பின்னால் நகருவதைத் தவிர அவளுக்கு வேறு வழியும் இல்லை. இதையெல்லாம் அருள்மொழிவர்மன் பார்த்த தட்சணமே அறிந்து கொண்டான். உடனே நந்தி மண்டபத்தின் படிக்கட்டிலிருந்து கால்வாயில் குதித்து மின்னலைப் போல பாய்ந்து ஓடினான். வானதி கால்வாயின் கரையிலிருந்து விழுவதற்கும் அருள்மொழிவர்மன் கீழே ஓடிப்போய் சேர்வதற்கும் சரியாக இருந்தது. கால்வாயின் தண்ணீரில் வானதி தலைக்குப்புற விழுந்து விடாமல் இரு கரங்களாலும் அவளை தாங்கி பிடித்து கொண்டான். வானதிக்கு நேருவதற்கு இருந்த அபாயத்தை அறிந்து ஒரு கணம் குந்தவை உள்ளம் பதைத்து துடிதுடித்தாள். மறுகணம் அருள்மொழிவர்மன் அவளை தாங்கிக் கொண்டதை பார்த்து மகிழ்ச்சிக் கடலில் ஆழ்ந்தாள். வேலும் வாளும் வீசி வஜ்ராயுதம் போல வலுப்பெற்றிருந்த கைகளில் துவண்ட கொடியைப் போல கிடந்த வானதியை தூக்கிக் கொண்டு அருள்மொழிவர்மன்

0: குந்தவையின் அருகில் வந்தான். அக்கா, இதோ உன் தோழியை வாங்கிக் கொள். கொடும்பாளூர் வீரவேளிர் குலத்தில் பிறந்த இந்த பெண் எப்படித்தான் பிறந்தாளோ தெரியவில்லை என்றான். தம்பி, இது என்ன காரியம் செய்தாய்? கல்யாணமாகாத கன்னிப்பெண்ணை நீ இப்படி கையினால் தொடலாமா என்றாள் குந்தவை. கடவுளே, அது ஒரு குற்றமா? பின்னே இவள் தண்ணீரில் தலைகீழாக விழுந்து மூழ்கியிருக்க வேண்டும் என்கிறாயா? நல்ல வேளை, இவளை நான் தாங்கி பிடித்தது இவளுக்கு தெரியாது. விழும்போதே மூர்ச்சையாகிவிட்டாள். இந்தா, பிடித்துக்கொள் என்றான் அருள்மொழிவர்மன். வானதி கலகலவென்று சிரித்தாள். சிரித்து கொண்டே அவன் கரங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு கரையில் குதித்தாள். அடி கள்ளி, நீ நல்ல நினைவோடுதான் இருந்தாயா என்றாள் குந்தவை. கண்ணை மூடிக்கொண்டு மூர்ச்சையடைந்தது போல் ஏன் பாசாங்கு செய்தாள் என்று கேள். என்னக்கா என்றான் பொன்னியின் செல்வன். நான் ஒன்றும் பாசாங்கு செய்யவில்லை அக்கா. இவர் என்னை தொட்டதும் எனக்கு கூச்சமாய் போய்விட்டது. வெட்கம் தாங்காமல் கண்களை மூடிக்கொண்டேன். அது எனக்கு எப்படி தெரியும்? மூர்ச்சை போட்டு விழுவது உன் தோழிக்கு வழக்கமாயிற்றே என்று பார்த்தேன். இனிமேல் நான் மூர்ச்சை போட்டு விழமாட்டேன். அப்படி விழுந்தாலும் இவர் இருக்கும் இடத்தில் விழமாட்டேன். அக்கா, இன்று இவருக்கு நான் செய்த உதவியை மட்டும் இவர் என்றைக்கும் மறவாமல் இருக்கட்டும் என்றாள் வானதி. என்னென்ன, இவள் எனக்கு உதவி செய்தாளா? அழகாயிருக்கிறதே என்றான் அருள்மொழிவர்மன். குந்தவையும் சிறிது திகைப்புடன் வானதியை நோக்கி, ஏய், என்னடி சொல்லுகிறாய்? என் தம்பி உனக்கு செய்த உதவியே என்றும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாயா என்றாள். இல்லவே இல்லையக்கா, நான் தான் உங்கள் தம்பிக்கு பெரிய உதவி செய்தேன். இவர் அதற்காக என்னிடம் என்றைக்கும் நன்றி செலுத்தியே தீர வேண்டும். நான் இவளை கால்வாயில் விழாமல் காப்பாற்றியதற்காக இவளுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அப்படியா? உன் தோழிக்கு ஏதாவது சித்தக்கோளாறு உண்டாக்கா என்றான் பொன்னியின் செல்வன். என் சித்தம் எல்லாம் சரியாகத்தான் இருக்கிறது. இவருக்குத்தான் மனம் குழம்பி இருக்கிறது. புரியும்படி சொல்லுகிறேன். இவர் சிறுவயதில் ஒரு சமயம் காவேரியில் விழுந்தார் என்றும், ஒரு பெண் இவரை எடுத்து காப்பாற்றினாள் என்றும் சொன்னீர்கள். மறுபடி இவர் கடலில் விழுந்து தத்தளித்தார். அங்கேயும் ஒரு ஓடக்கார பெண் வந்து இவரை காப்பாற்றினாள். இப்படி பெண்களால் காப்பாற்றப்படுவதே இவருக்கு வழக்கமாய் போய்விட்டது. அந்த அபகீர்த்தி மறைவதற்கு நான் இவருக்கு உதவி செய்தேன். கால்வாயில் விழப்போன ஒரு பெண்ணை இவர் தடுத்து காப்பாற்றினார் என்ற புகழை அளித்தேன் அல்லவா? அதற்காக இவர் என்னிடம் நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்விதம் கூறிவிட்டு வானதி சிரித்தாள். அதை கேட்ட குந்தவையும் சிரித்தாள். பொன்னியின் செல்வனும் சிரிப்பை அடக்க பார்த்து முடியாமல் குபீரென்று வாய்விட்டுச் சிரித்தான். அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து சிரித்த சிரிப்பின் ஒலி நந்தி மண்டபத்தை கடந்து வான முகடு வரையில் சென்று எதிரொலி செய்தது. படகில் இருந்தவர்களின் காதிலும் அந்த சிரிப்பின் ஒலி கேட்டது. அமுதா, அந்த மூன்று பைத்தியங்களும் சிரிப்பதை கேட்டாயா என்று சொல்லிவிட்டு பூங்குழலியும் சிரித்தாள். அமுதனும் அவளுடன் கூடச் சிரித்தான். தென்னந்தோப்பில் வாசம் செய்த பட்சிகள் கிளுகிளு கிளுகிளு என்று ஒலி செய்து சிரித்தன. இத்தனை நேரமும் கால்வாயின் கரை மீது கம்பீரமாய் நின்ற காளையும் ஒரு ஹூங்காரம் செய்து சிரித்துவிட்டு சென்றது. கடல் அலைகள் கம்பீரமாய்ச் சிரித்தன. கடலிலிருந்து வந்த குளிர்ந்த காற்றும் மிருதுவான குரலில் சிரித்து மகிழ்ந்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: படகு நந்தி மண்டபத்தை நெருங்க நெருங்க அங்கிருந்த குந்தவையையும் வானதியையும் பார்த்தப்பறம் இளவரசருக்கு வேறு எதிலையும் பார்வையும் செல்லல, கவனமும் செல்லல. இதில் இருந்து பூங்குழியின் பேச்சில் தீப்பொறிகள் பறந்ததை கேட்டுக்கிட்டு வந்தோம். இளவரசரை படகில் ஏற்றி கொண்டு திரும்ப புத்த விகாரத்துக்கு போக வேண்டுமாயிருந்தால் நீ மட்டும் படகை செலுத்தி கொண்டு போ. நான் வந்தால் ஒருவேளை வேண்டுமென்றே படகை கவிழ்த்தாலும் கவிழ்த்து விடுவேன். இப்படி ஆவேசத்துடன் சொன்னா தானிடம். மாமன் மகளின் சித்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ஆகட்டும். நானே இளவரசரை கொண்டு போய் விட்டுவிட்டு வருகிறேன். நீ என்ன செய்வாய்? இந்த வெறித்தனத்துக்கான முக்கிய காரணம் அடித்தளம் அவனுக்கு தெரியுமே. எதிர்பார்த்த விஷயம் வெளியே வருது. நான் வானதியை பின்தொடர்ந்து சென்று அவள் தலையில் ஒரு கல்லை தூக்கி போடுவேன். என்ன நடந்துச்சு? குரோதத்தில் எரிஞ்ச கூழாங்கல் எப்படியோ எல்லாரையும் சிரிக்க வச்சிடுச்சு. சீமாட்டி, ஸ்ரீ என்றால் செல்வம் மதிப்பு, இப்படி பொருள். ஸ்ரீமதி பெண்பால் வெகுதி பெற்று

0: மதிப்புமிக்க பெண்ணை குறிப்பது. ஆண்பால் விகுதி பெற்ற ஸ்ரீமான் மதிப்புமிக்க ஆணை குறிக்கும். ஸ்ரீ தமிழிலே சி ஆகும். இதன்படி ஸ்ரீமான் சீமான் ஆகுது. சீமதி மாற்றம் பெற்று சீமாட்டி ஆயிட்டது. கால்வாயில் மூழ்கி போயிடாம வானதிய அருள்மொழிவர்மர் தாங்கி பிடிச்சத குற்றஞ்சாற்ற மாதிரி குந்தவை பேசினா அல்லவா? கன்னி பெண்ணை கையால் தொடலாமா? இதுக்கு அவர் சொன்ன பதிலையும் கேட்டோம். ஆமாம், இக்கட்டான நிலைகளில் உயிரை பாதுகாக்க பொது கட்டுப்பாடுகளிலிருந்து விலகி மாற்று வழியை கடைபிடிப்பது கடமை. இதை ஆபத் தர்மம்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் போவதற்காக ஏற்பாடு பண்ணியிருந்த யானை வானதிய தன் துதிக்கையால் தூக்கி சுழற்றின போது நம் கதாநாயகிகளில் ஒருத்தியான வானதியை அடிக்கடி நினைவிழுக்கும் வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறாள் அல்லவா? இந்த ஒரு தடவை மட்டும் நேயர்கள் அதை பொறுக்கும்படி வேண்டுகிறோம். ஏனெனில் அவளுடைய நோய் நீங்கும் காலம் நெருங்கிவிட்டது. இப்படி ஆசிரியர் உறுதி அளித்தது நினைவிருக்கும். இந்த தடவை மூர்ச்சி அடையலை, அப்படி பாசாங்கும் செய்யலை. கூச்சம் மேலிட கண்களை மூடிக்கிட்டதா சொன்னான். அத்தோட பெண்களால் காப்பாற்றப்படுபவர்ங்கிற கெட்ட பேரை போக்க ஒரு பெண்ணை தடுத்து காப்பாற்றினாருங்கிற புகழை அளித்ததா சொல்லி நகைச்சுவை ஆற்றலை வெளிப்படுத்துகிறார்.
1: செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது AgriTech 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: AgriTech 2026, கொடிசியா கோவை.
6: வீட்டுல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8 7 6 8 7 8 6 8 7 8.

0: இசையின் முகவரியோடும்
1: நேய உறவுகளின் நேச உணர்வுகளோடும்
0: நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த
1: தங்களது எண்ணங்களை
0: கடிதங்கள் வாயிலாக பரிமாற்றம் செய்யும் நேரமாக
1: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன்
2: நிகழ்ச்சியின் பக்கம் இணைந்து கொள்ளும் நாங்கள்
0: என்றென்றும் சிநேகமுடன் சித்திக்,
2: உங்கள் பிரியமுடன் பௌசியா.
0: வணக்கம் நேயர்களே,
2: வாழ்த்துக்கள் நேயர்களே. தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: வானவீதி எங்கும் இசை பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் லால்குடி நெய்குப்பை, சோலையம்மாள், வசந்தா திருஞானம், மோஷிகிரண், மாதேஸ்கிரன், மகிலேஷ்கிரன், கபிலேஸ்கிரன் மற்றும் திருஞானம்.

வானவீதி எங்கும் இசைப்பாடும் நம் கோடை பண்பலை 100.5 கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியின் ஆரம்ப பாடலாக ஒலிக்க காத்திருக்கிறது தெய்வ வாக்கு திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் லால்குடி நெய்குப்பை, சோலையம்மாள், வசந்தா திருஞானம், மோஷிகிரண், மாதேஷ்கிரண், மகிலேஷ்கிரண், கபிலேஷ்கிரண் மற்றும் திருஞானம்.

மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: மாணவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம். ஃபார் அட்மிஷன் காண்டாக்ட் 9965523999.
4: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரீன்டெக் 2026, இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
5: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
4: அக்ரீன்டெக் 2026, கொடிசியா, கோவை.

0: கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: இன்றும் வளமை போலவே நீர்களின் கருத்து மலையில் நனைய தயாராகுவோம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூன் மாதம் 24 புதன்கிழமை முதல் 30 செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்கலாம்.
0: முதல் கடிதம் கடந்த ஜூன் மாதம் 24 புதன்கிழமை அன்று காலை 8 வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தென்காசி மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் மனமகள வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தென்காசி மாவட்ட நேர்கள் அனைவரும் சந்தோஷமாக நிகழ்ச்சியில் இணைந்து தனக்கான விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், பழனி ராமகிருஷ்ணன், மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராமகிருஷ்ணன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன் மற்றும் இளையாங்குடி இக்பால், சித்தி கதிஜா.
1: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 24 புதன்கிழமை அன்று மாலை 4 விரிந்த வண்ணத்தூரிகை நிகழ்ச்சியானது விடுகதை வண்ணத்தூரிகையாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்களிடம் கேட்கப்பட்ட விடுகதைகள் அனைத்தும் சிந்தைக்கு விருந்தாக அமைந்திருந்தன. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடல்களும் சிறப்பு. நிகழ்ச்சியை கலகலப்பாக கொண்டு சென்ற அறிவிப்பாளர்கள் செல்வபாலா மற்றும் பிரேமாஜகன் இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் சேலம் கே.ஆர். தோப்பூர் சுப்பிரமணி, திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் ஆனைக்கல்பட்டி திவாகரன், கரூர் முகமது நாசர், சத்தியமங்கலம் கே.என். பழையம் பேச்சிமுத்து, திண்டுக்கல் அதிகாரிப்பட்டி புஷ்பநாதன்.
0: நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதய மகிழ இன்ப ராகங்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறது நேர்களின் கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி முருகேசன், பொன்மாலதி, சுசீந்திரவாசன் மற்றும் ஸ்னேகப்ரியா.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்
2: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண ஜூலை 9 முதல் 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24வது பதிப்பு.
3: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன தொழில்நுட்பங்களை காணுங்கள். மேலும் நாட்டு மாடு, ஆடு, கோழி உள்ளிட்ட கால்நடைகளின் கண்காட்சியும் உண்டு.
2: அக்ரிடெக் 2026 கொடிசியா கோவை.
4: சினிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில் லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.
5: ஆடி முடிக்கிற வரைக்கும் எவனுமே கிட்ட வரக்கூடாது, புரியுதா உங்களுக்கு?
6: ஆமா, பெரிய
5: ஆபீஸ் போக நீ என்ன பண்றீங்க?

ஜெனிமா மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் லிமிடெட், தினேஷ் ராஜ் தயாரிப்பில், பவிஸ் நாராயண் நடிப்பில், லவ் ஓ லவ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.

0: இதயமும் இசையும் பேசிக் கொண்டிருக்கும் தருணமாக இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்.
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் பென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
1: மேலும் 80-56-57-15-54 என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு விரிந்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ஏன் புலம்புகிறோம் என்ற கேள்வியோடு விடை தேடும் வகையில் வந்து

0: சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தங்களது எண்ண கருத்துக்களை பகிர்ந்தார்கள். நாம் புலம்புவதற்கு மன அழுத்தம், கவலை அல்லது நிறைவேறாத ஆசைகள் என முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும், புலம்புவதை தவிர்க்க மனதை ஒருமுகப்படுத்துங்கள், நண்பர்களுடன் பேசுங்கள் என்று தங்களது தனிப்பட்ட கருத்துக்களையும் நிகழ்ச்சியின் பக்கம் கூறினார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகி செய்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அழகர்சாமி, சங்ககிரி சீனிவாசன், கோவை மாவட்டம் கஞ்சப்பள்ளி சுப்பிரமணியன், சுகுந்தா ராஜலட்சுமி, விருதுநகர் வரதராஜ பெருமாள், விருதுநகர் மாவட்டம் விளாம்பட்டி சொக்கலிங்கம், தாராபுரம் டிஎஸ் கார்னர் நாகராஜன், கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி பாரதி மோனிகா ஸ்ரீசுதன், ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன்.
1: அடுத்ததாக, கடந்த ஜூன் மாதம் 25 வியாழக்கிழமை அன்று இரவு 10 அரங்கேறிய நினைவீசுகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் தருமபுரி மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இனிமையான இடைக்கால பாடல்களோடு வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் தனக்கான விருப்ப பாடல்களை மகிழ்ச்சியோடு கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் லட்சுமி நாகேந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள் நத்தகாடையூர் வளம்புரி பாலு, கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன் தனலட்சுமி ஹரிஹரன் பூபதி, தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில் மைதீன் பாத்திமா ஃபாரூக், புதுத்தெரு ஜிப்ரலி பாபு மற்றும் உஸ்லம்பட்டி பாபு.
0: நேர்களை, நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது எண்ண கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101.
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com.
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாயகன் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் நீர்க்காயல் சிங்காரவேல் சுரேஷ் முருகன், மம்சாபுரம் மீனா மற்றும் மேலப்பாளையம் பிஸ்மி.

0: இசை தேரில் இன்ப பயணமாய் வளம் வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 வண்ணம் சேர்த்த வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் எது வலிமை என்ற கேள்வியோடு விரிந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நேயரும் தனது அனுபவ கருத்துக்களை நிகழ்ச்சியோடு பகிர்ந்தார்கள். உடல் பலத்தை விட மன உறுதி மற்றும் நிதானமே உண்மையான வலிமை என்றும், சிக்கலான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் திறனும், எந்த நிலையிலும் தளராத நேர்மறை எண்ணமும், பிறர் உணர்வுகளை புரிந்து கொண்டு மன்னிக்கும் மனப்பக்குவமும் ஒருவரின் உண்மையான பலத்தை தீர்மானிக்கின்றன என்றும் நிகழ்ச்சியோடு இணைந்த நேயர்கள் கூறி சென்றார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சியினை நெறியாளுகி செய்த மூத்த அறிவிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சேலம் கே ஆர் தோப்பூர் சுப்பிரமணி, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அழகர்சாமி, மடத்துக்குளம் பஞ்சலிங்கம், நாமக்கல் விஜயத்தென்றல், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அக்சரா, நாமக்கல் மாவட்டம் நடந்தை புளியம்பட்டி சிவகாமி ரங்கசாமி மற்றும் கரூர் மனவே சாகுல் ஹமீத்.
1: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 26 வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5 இடம்பெற்ற சித்திர செவ்வானம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற இடைக்கால மெட்டுக்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களை குளிர்வித்து சென்றன. இசை கானங்களால் எங்கள் செவிகளை இனிக்க செய்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பாண்டிச்செல்வி அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சண்முகம், திருவாளம்பொழில் முனுசாமி கமலா, அருப்புக்கோட்டை வேலாயுதபுரம் பாலகிருஷ்ணன், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் குன்றாக்கம்பட்டி குண்டுமணி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா, மகேஸ்வரி, தேனி மாவட்டம் நாகலகவுண்டன்பட்டி துரை, பெருமா, ஜோதி மற்றும் கவியமுதன். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதிய அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இதயவானில் இன்ப ராகங்களை எல்லாம் இனிக்க ரசிக்க தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 கடித வழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் தமிழ்ச்சோலை கணேசன், தனலட்சுமி ஹரிஹரன் மற்றும் பூபதி.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நவீன விவசாய முறைகளையும் இயந்திரங்களையும் ஒரே இடத்தில் காண July 9 to 13 வரை நமது கோவை கொடிசியாவில் நடைபெற உள்ளது அக்ரிடெக்ஸ் 2026 இந்தியாவின் மிகப்பெரிய விவசாய வர்த்தக கண்காட்சியின் 24th பதிப்பு.
4: 7 அரங்குகள், 700 ஸ்டால்களில் நவீன விவசாய இயந்திரங்கள், பாசன

0: இரவில் ஜொலிக்கும் நட்சத்திரங்களாய் இது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை அன்று காலை 9 நேயர்களின் பங்களிப்பில் வந்து சென்ற வானவில் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் எச்சரிக்கையாக இருப்பது பயத்தின் வெளிப்பாடா அல்லது வெற்றியின் யுக்தியா என்ற கேள்வியோடு விவாத மன்றமாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரும் தனது தனிப்பட்ட கருத்தினை நிகழ்ச்சியில் இணைத்து நிகழ்ச்சியினை மெருகேற்றினார்கள். எச்சரிக்கையாக இருப்பது ஒரு வெற்றியின் யுக்தியாகும். இது ஆபத்துக்களை முன்கூட்டியே கணித்து அதற்கேற்ப திட்டமிட்டு செயல்பட உதவும் ஆக்கப்பூர்வமான உந்துதலாகும் என்றும், எச்சரிக்கையான அணுகுமுறை நிதானமான சிந்தனையை தூண்டி தவறுகளை திருத்திக் கொள்ளவும் ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்கவும் பேருதவியாக இருக்கும் என்றும் தனது கருத்தினை நேயர்கள் நிகழ்ச்சியோடு இணைத்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பௌசியா அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். தேனி மாவட்டம் கொண்டமநாயக்கன்பட்டி கணேசன் கலைச்செல்வி, தாராபுரம் DS கார்னர் நாகராஜன், ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் குணசீலன், தேவக்கோட்டை வாடியார் வீதி முகமது இஸ்மாயில், மைதீன் பாத்திமா ஃபாரூக் மற்றும் புது தெரு ஜிப்ரிலி பாபு.
1: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 27 சனிக்கிழமை அன்று இரவு 9 வீசிய கொடை தின்றல் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் எங்க சின்ன ராசா திரைப்பட இயக்குனர் திரைக்கதை சிகரம் கே பாக்யராஜ் அவர்களின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வந்து சென்றது. நிகழ்ச்சியை வழங்கிய கொடை பண்பலை 100.5 மூத்த அறிவிப்பாளர் ஜாண்டி பிரிட்டோ அவர்களுக்கும் நன்றிகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். கரூர் மணவை சாகுல் கமீத், திருச்சி மாவட்டம் தொட்டியம்பட்டம் கூன்றாக்கம்பட்டி குண்டுமணி, சிவகங்கை மாவட்டம் குண்டேந்தல்பட்டி தவமணி, கரூர் மாவட்டம் குமாரமங்கலம் லோகநாதன், புஷ்பலதா மகேஸ்வரி, கரூர் மாவட்டம் திருக்காடுதுறை பூபதி மோனிகா ஸ்ரீசுதன், இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா, தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு.
0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் 1 அரங்கேறிய நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இடம்பெற்ற நேயர்களின் கடிதவழி காவிய கானங்கள் ஒவ்வொன்றும் மனதில் தேனூறும் இன்ப ராகங்களாக வந்து சென்றன. இதயம் ரசிக்கும் பாடல்களால் நிகழ்ச்சியை ரசிக்க செய்த அறிவிப்பாளர் ரகுநாதன் அவர்களுக்கும் கோடை பண்பலை 100.5 பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சேலம் தொலசம்பட்டி சுதாகர், ஈரோடு மாவட்டம் திருவாச்சி சின்னியம்பாளையம் சோமசுந்தரம், பெரியகுளம் இளங்கோவன், நாகலட்சுமி, தேனி காமாட்சிபுரம் மாடசாமி, நாமக்கல் மாவட்டம் வையப்பமலை நத்யாகணேசன், கிருஷ்ணவேணி மற்றும் சரண்யா. நேர்களை நம் பண்பலையில் அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்த தங்களது என்ன கருத்துக்களை பதிவு செய்ய எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர்
0: தங்கள் அன்புடன் பகுதி,
2: கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம்,
0: கொடைக்கானல் 624-101,
2: மின்னஞ்சல் முகவரி
0: kodaifm@gmail.com,
2: கட்சவி இலக்கம்
0: 80 56 57 15 54. வானவீதி எங்கும் இசைமலையை தூவிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடிதவழி கானங்களாக தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய தின்றல் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் கொலப்பலூர் மேட்டுவளவு குமார், காயத்ரி, கவிதர்சன் மற்றும் பர்சன்.

0: சுழலும் உலகில் வளம் வரும் வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன். அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 29 திங்கட்கிழமை அன்று காலை 8 வளம் வந்த மனதோடு ராகம் நிகழ்ச்சியானது அன்றைய தினம் ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் புது திரை இசை பாடல்களோடு இடம்பெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் அனைவரும் காலை வேளையில் கலகலப்பாக நிகழ்ச்சியோடு இணைந்து தனக்கான விருப்ப பாடல்களை சந்தோஷமாக கேட்டு மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பலை 100.5 அறிவிப்பாளர் பெனாசர் யோகானந்த் அவர்களுக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். திண்டுக்கல் நாகல் நகர் அறிவொளி சீதாராமன், ஈரோடு மாவட்டம் கோவில்பாளையம் புதூர் சண்மதி அக்ஷரா, திருச்சி கருமண்டபம் வேலாயுதம் திரவியமலர், தூத்துக்குடி மாவட்டம் முல்லைக்காடு பாபு, தேனி மாவட்டம் நாகலகவுண்டன்பட்டி துரை பெருமாள் ஜோதி மற்றும் கவியமுதன்.

0: அடுத்ததாக கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாலை 4 மணிக்கு வந்து சென்ற வண்ண தொருகை நிகழ்ச்சியானது அன்றைய தினம் சினிமா கொட்டகையாக வந்து சென்றது. நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட திரைத்துறை சார்ந்த கேள்விகளுக்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நேயர்கள் சிறப்பாக பதில்களை தந்து மகிழ்ந்தார்கள். நிகழ்ச்சியை படைத்த கோடை பண்பிளை 100.5 அறிவிப்பாளர்கள் பிரியதர்ஷினி மற்றும் சசிரேகா குமரகுரு இருவருக்கும் பாராட்டுகள் என கடிதம் எழுதியுள்ளார்கள். சேலம் தொலசம்பட்டி சுதாகர், பெரியகுளம் இளங்கோவன் நாகலட்சுமி, நத்தக்காடையூர் வளம்புரி பாலு, தேனி காமாட்சிபுரம் மாடசாமி மற்றும் மடத்துக்குளம் பஞ்சலிங்கம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை முதல் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை எங்கள் கைவசம் கிடைத்த விமர்சன கடிதங்களை வாசிக்க கேட்டோம். தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் உங்களின் கருத்துக்களுடன் உங்கள் விருப்ப பாடல்களையும் கேட்டு மகிழ எழுதி அனுப்புங்கள். நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. பிடித்தவர்களுக்காக பிடித்த பாடல்களை பிடித்தமான நேரத்தில் தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கிழக்கு கரை திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள். நாமக்கல் மாவட்டம் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, கார்த்திகா, யஸ்மிதா, மோகன்குமார் மற்றும் தாமோதரன்.
2: I love.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்டங்கள் நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800425011. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.

0: நீர்களின் நினைவுகளில் நின்ற எண்ணங்களை காட்டலையில் பதித்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5
1: தங்கள்
2: அன்புடன்
3: கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். இன்றைய நிகழ்ச்சியின் முத்தான நேயர்
0: விருதுநகர் வரதராஜ பெருமாள். அவர் கடந்த ஜூன் மாதம் 24 புதன்கிழமை அன்று காலை 10 மணிக்கு அரங்கேறிய திரையுலக கலைப்பயணம் நிகழ்ச்சி குறித்து தனது எண்ணப்பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார். அன்றைய கலைப்பயணம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக திரைப்பட நடிகர் நாட்டுப்புற கலைஞர் சித்திரசேனன் அவர்கள் கலந்து கொண்டு தனது திரைத்துறை சார்ந்த அனுபவங்களை நிகழ்ச்சியோடு பதிவு செய்தார். நிகழ்ச்சியில் பாடப்பட்ட கிராமிய பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். பாடல்கள் ஒவ்வொன்றும் எங்கள் இதயங்களில் மண்வாசம் பரப்பி சென்றன. சிறப்பு விருந்தினரை நேர்காணல் செய்த அறிவிப்பாளர் மோகன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியினை ரசிக்கும்படி வழங்கிய கோடை பண்பலை 100.5 பாராட்டுக்கள் என தனது எண்ணப்பதிவினை கடிதத்தில் எழுதி அனுப்பியுள்ளார் விருதுநகர் வரதராஜ பெருமாள். அவருக்கு கோடை பண்பலை 100.5 சார்பாக வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது நம் கோடை பண்பலை 100.5
1: தங்கள் அன்புடன்.
0: மீண்டும் எதிர்பார்க்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிக்ஸ்

இசை வசந்தமாய் நம் கோடை பண்பலை 100.5 நேர்களின் கடித வழி கானங்களை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5 தங்கள் அன்புடன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ரிக்ஸா மாமா திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் திண்டுக்கல் நாகல் நகர், தேவி, சிவானிஸ்ரீ, மகாலட்சுமி மற்றும் உமா.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் எல்முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்தபோது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436-28-17-93-0 மற்றும் 8491-55-23-714 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்

அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இனிய இரவு. வணக்கம் நேயர்களே, வணக்கம் தம்பி தங்கைகளே. கல்வி என்ற பயணம் சவால்கள் நிறைந்தது. அவை வெற்றிக்கு வழிவகுக்கும். தன்னம்பிக்கையுடன் முன்னேறினால் பிரகாசமான வெற்றிகரமான எதிர்காலம் உருவாகும். உங்கள் உளம் கவர்ந்த கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து இளமை பேசுகிறது. பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கான நிகழ்ச்சி இது. அறிமுக மாணவர்களுக்கு 24, 24, 24, மற்ற அனைத்து மாணவர்களுக்கும் 24, 24, 29. கொடைக்கானலின் முன் இணைப்பியன் 045-42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி. இன்னைக்கு இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் பஞ்சதந்திரம், தைத்தை, தத்தை இந்த இரண்டு விளையாட்டுகள் வர இருக்கு. பஞ்சதந்திரத்தில் தொடர்புடைய வார்த்தைகள் அதிகமாக சொல்லணும். தைத்தை தத்தையில் பன்மை அப்படின்னா கண்மை, அண்மை, வெண்மை இப்படி வார்த்தைகளை உருவாக்கி சொல்லணுங்க. இப்போ விளையாட்டுக்கு போகலாமா? முதல்ல இப்போ யார் வரப்போகிறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.

0: தேனி மாவட்டம் பம்பாம்பட்டி அமிதா.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நல்லா.
1: எந்த வகுப்பு படிக்கிறீங்க அதை சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? சாப்பிடாதனால யோசிச்சு யோசிச்சு பேசுறீங்களோ இல்லையா? சரி, நன்றிங்க. விளையாட்டுக்கு போயிடலாமா? சரி, உங்களுக்காக வந்த பஞ்சதந்திரம் மலர்கள். மலர்கள் சரி. சரி, கேப் விடாம வேகமா சொல்லுங்க பாப்போம். அதேதான் சொல்றீங்க. மலர்கள்னா வாசனை, மகரந்தம், நிறம், இதழ், செடி, விதை, காம்பு, இப்படி சொல்லலாம் இல்லையா?
0: ஆமாம்.
1: நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நேரம் வந்து 8:15 ஆயிடுச்சு. இளமை பேசுகிறத நிகழ்ச்சியில் இருக்கும். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: புகழ் கணபதி.
0: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: என்னங்க?
0: சும்மா தான் இருக்கீங்களா? வீட்டு பாடம்லாம் செஞ்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்க? சரி, நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்க? அதை தான் கேட்டேன். படிக்கிறீங்க தானே? அப்புறம் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அதனாலயா? சரிங்க, விளையாட்டு போலாமா? உங்களுக்காக தை தை தத்தை விளையாட்டு படபட. ஓகேன்னு மட்டும் சொல்லிட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க.
1: என்னங்க?
0: அவ்வளோதான் போல சொல்லி முடிச்சிட்டாரு. சடை சடை, கடை கடை, விட விட இதெல்லாம் சொல்லலாம். நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திண்டுக்கல் மாவட்டம் ராஜகாபட்டி கிராமம் மடூர் பண்ணைப்பட்டி கார்த்திகா பேசுறேன்
0: சார். சரி, எல்லா முகவரியும் சொல்லிட்டீங்களா?
1: சொல்லிட்டேங்க்கா.
0: மிச்சம் மீதி ஏதாவது இருக்கா? இல்லை
1: இல்லை.
0: சரி, என்ன படிக்கிறீங்க?
1: நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: சரிங்க, எந்த பிரிவு எடுத்திருக்கீங்க?
1: என்னதுங்க்கா?
0: எந்த பிரிவு எடுத்திருக்கீங்க?
1: கம்ப்யூட்டர் மேத்ஸ் சார்.
0: நல்லா படிப்பீங்களா?
1: சூப்பராக படிப்பேன்.
0: சூப்பராக படிப்பீங்களா? சரிங்க. உங்களுடைய தோழிகள் வீட்டில் கேட்டால் தான் சொல்லுவாங்க, அப்படி
1: தானே?
0: என்ன சொல்லுவாங்க?
1: நல்லா
0: படிப்பேன் அப்படிதான் சொல்லுவாங்களா? சேட்டையெல்லாம் பண்ணுவீங்களா
1: நீங்கள்?
0: இப்பெல்லாம் இல்லை, ரொம்ப நல்ல
1: பிள்ளை.
0: சரிங்க. உங்களுக்காக வந்து பஞ்சதந்திரம் விளையாட்டு, விமானம், விமானம்,
1: விமானம், வானம்,
0: ஆ,
1: பயணிகள்,

0: அந்த விமானம்
1: சரி. அவ்வளோதானா? உங்களுடைய இணைப்பை வந்து சரியாக வச்சு பேசுங்க.
0: அவ்வளோதான்
1: சரிங்க சரிங்க. இருந்தாலும் நல்லா முயற்சி பண்ணிங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க.

0: பஞ்சதந்திரம் தை தை தத்தை விளையாட்டுகளோடு கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேரம் 8:28. வணக்கங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.

0: ஆர்டிஸ்ட்.
1: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
0: 6th ஸ்டாண்ட்.
1: அப்படியா, எந்த ஊர்ல படிக்கிறீங்க?
0: பரமத்தி.
1: பரமத்தி வேலூர் இல்லையா? நாமக்கல் மாவட்டம் அப்படிதானே? சரி, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா தர்ஷனுக்கு? இருக்காங்களா? சரி, யாரெல்லாம் இருக்காங்க, பேர் சொல்லுங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேர் சொல்லுங்க.
0: அபினவ். லோகித்.
1: சரி.
0: ஆதவ்.
1: அவ்வளோதானா? மூணு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸா? சரி சரி, விளையாட்டுக்கு போயிடலாமா? தை தை தத்தை விளையாட்டு. கண். புரியல. சரி. யாரோ சொல்லித்தராங்க அப்படிதானே தர்ஷனுக்கு? இல்லையா, நீ தான் கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? நீங்க தான் சொல்றீங்களா? சரி சரி, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றிங்க தர்ஷன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8:35 ஆயிடுச்சு. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில இருக்கும். வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் கா.
3: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: சிவகங்கை மாவட்டம் கானடி காத்தான்.
3: ம்,
4: ராஜா அண்ணாமலை நகர்லேருந்து.
3: சரி,
4: அன்புமணி பேசுறேன்.
3: அன்புமணி, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கு. கண்ணிமா இருக்கீங்களா?
3: ரொம்ப நலமா இருக்கும். ரொம்ப உற்சாகமா பேசுற மாதிரி இருக்கே. சாப்பிட்டீங்களா?
4: இல்ல, கண்ணுமே தான்.
3: இனிமே தானா?
4: சிங்களம்,
3: விற்பனை. மீன், கருவாடு, குளம், ஏரி. யோசிக்கிறீங்க? சரி, யோசிச்சுட்டே இருங்க. என்னங்க?
4: கடல்.
3: புரியல.
4: கண்மாய்.
3: சரிங்க, சரிங்க, யோசிச்சு சொல்லிட்டே இருப்பீங்க. அப்ப அன்புமணி, சரிங்க, நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்ப நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: கோடை பண்மலையின் 1.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது இளமை பேசுகிறது. நேரம் 8:42. வணக்கம்.
3: வணக்கம்
2: வணக்கம். பேர் சொல்லுங்க.
3: கேஎல் பனி.
2: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: 9th படிக்கிறேன்.
2: சரிங்க. எந்த மாவட்டத்துல இருந்து பேசுறீங்க?
3: திருச்சி மாவட்டம்.
2: சரிங்க சரிங்க. உங்களுக்காக விளையாட்டு வந்து தை தை தத்தை விளையாட்டு. குடை குடை குடை
3: கடை வடை தடை மடை.
2: சரி.
3: கடை இடை கடை சட்டை.
2: சட்டையா? சட்டையா வந்துருச்சு.
3: சட்டை இருக்கு.
2: ஆஹா, அதெல்லாம் வராது. யோசிக்கிறீங்களா? மடை மடை சடை. ஆ சரிங்க சரிங்க. நான் தான் கேட்கல, அப்படிதானே? சரி, ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க. நன்றிங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருப்பது இளமை பேசுகிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: கபிலன்.
0: கபிலன், ரொம்ப அழகான பேரா இருக்கே. எந்த வகுப்பு படிக்கிறீங்க?
1: 8ஆம் வகுப்பு.
0: சரிங்க சரிங்க. எந்த மாவட்டம்?
1: நாமக்கல்.

0: நாமக்கல்ல இருந்து பேசுறீங்களா?
1: ஆமாக்கா.
0: சரிங்க, உங்களுக்காக விளையாட்டு வந்து பஞ்சதந்திரம் விளையாட்டு.
1: ஆமாக்கா.
0: மழை. சொல்லுங்க. நாங்க ரொம்ப யோசிக்கிறீங்க கபிலன். மலைனா என்னென்ன ஞாபகம் வரும் உங்களுக்கு? விட்டு விட்டு கேக்குது, நீங்க பேசுறது சரியா கேக்கலையே. சரியா வச்சு பேசுங்க, இப்ப சொல்லுங்க. சுத்தமா கேட்கவே இல்லை. குடை, விவசாயம், மண், மேகம், வானம், இதெல்லாம் சொல்லலாம் இல்லையா? சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. நன்றிங்க.

பள்ளியில் பயிலும் மாணவ கண்மணிகளை சந்தித்து நிறைவு பெறுகிறது இன்றைய இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற தம்பி தங்கைகளுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீறி நன்றினீர்களே.

உறவுகளுக்கு நேச வணக்கங்கள். ராக சக்கரவர்த்தி உங்கள் கோடை பண்பரை 100.5 இப்பொழுது கோடை தென்றல். உங்கள் செவி நுழைந்து இதய இருக்கைகளில் இடம் பிடிக்க கொடை தென்சல் இன்று கொண்டு வருகிறது உயிரில் உறைந்தவை. உயிரில் உறைந்தவையில் இப்பொழுது இசை என்ற நதியினிலே

இசை இதயங்களை கட்டி போடும் வசீகர சூத்திரதாரி, மனங்களின் ரணங்களை குணமாக்கும் மருந்து இசை, உடைந்து போன உள்ளங்களை ஒட்ட வைக்கும் ஈர பசை இசை, மன அழுத்தங்களை மனம் வீசும் குவளை பூக்களாக மாற்றுகின்ற மந்திரவாதி இசை, சந்தோஷங்களை இழந்து வாடுகின்ற சமூகத்திற்கு ஆனந்தத்தை மட்டுமே அள்ளி தருகின்ற அட்சய பாத்திரம் இசை. ஆ மேசனையங்களே, இந்த இரவு பொழுதில் உங்கள் இதயங்களை தாளாட்ட 100.5 உயிரில் உறைந்தவையில் இசை என்ற நதியினிலே, இசை என்ற நதியினிலே.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

ராகங்களாய் கானங்களாய் கீதங்களாய் நாதங்களாய் பொழிகின்ற இசை மழை நிஜ மழையையும் நிறுத்திவிடும் அதிசயம்தான் இசை. இது இசையால் மட்டுமே நிஜமாகும்.

இசை காதல் எனும் விதை செடியாக வளர, கொடியாக மலர, மரமாக உயர அடித்தளம் தருகின்ற அற்புத மூலிகை. ராக நதிகளாய் ஈரமாக்கும் பசுமை மாறா காடுகள் இசை வழங்கல்கள்.

வீணையும் நாதமும் ஆணையும் பெண்ணையும் ஆக்கிரமித்துக் கொள்ளுகின்றன தங்களின் வசீகரத்தால். அழகிய அவற்றின் ஒலிகளால் இங்கே இசை ஆணும் பெண்ணுமாக இணைந்து பயிலப்படுகிறது, பயிற்றுவிக்கப்படுகிறது.

தூரத்தில் கேட்கின்ற சப்தங்கள் சில பொழுது நிசப்தங்களை நிர்மூலமாக்குகின்றன. அந்த சக்தி இசைக்கு மட்டுமே சொந்த.

அறுவடை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி தன்னாட்சியின் முதல்வர் ஹெச் அபிராமி பேசுறேன். நமது கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா கொண்டாட்டம் நம்ம திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனத்துல வருகின்ற ஜூலை 12 ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கு. கோடை பண்பலை நேயர்கள் உதய விழாவிற்கு வருகை தந்து நிகழ்வினை கண்டு களிக்க திருச்செங்கோடு பேருந்து நிலையத்திலிருந்து விவேகானந்தா கல்வி நிறுவனங்களின் பேருந்துகள் ஜூலை 12 அன்னைக்கு முற்பகல் 11 முதல் காத்திருக்கும். நீங்க விழாவிற்கு வரலாம், விழாவை கண்டு ரசிக்கலாம்.

0: கொண்டாடு.
1: நமது திருச்செங்கோடு விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் சார்பாகவும் எங்களது கல்வி நிறுவனங்களின் சார்பாகவும் கோடை பண்பலைக்கும் கோடை பண்பலை நேயர்களுக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். நன்றி.

எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை கொடுக்கின்ற போது, சங்கடங்கள் சந்தோஷத்திற்கு தடை போடும் போது, இசையோடு இணைந்திருப்போம், எல்லாமே நலமாகும், எடுத்ததெல்லாம் வளமாகும்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: மரணத்தின் படுக்கையில் மனமுடைந்து கிடக்கின்ற போது இறப்பையும் வெற்றி கொள்ளும் சக்தி இசைக்கு இருக்கிறது. இசை மரணத்தையும் ஜெயித்து நிற்கும்.

அன்று தொடங்கி இன்று வரை பாடல்களையே கவிஞர்கள் காதலுக்கு தூதுவனாக அனுப்பி இருக்கிறார்கள், அனுப்பி வருகிறார்கள். அப்படியாக இசை இளைய மனங்களின் காதலை வாழ வைக்கின்ற விருட்சம்.

பசித்திருக்கும் வயிறு கூட நல்ல பாடல் ஒன்றை கேட்கும் போது நிறைவு அடைகிறது, நிம்மதி பெறுகிறது. இசை பசிக்கு விருந்தாகிறது, பாசத்திற்கு மருந்தாகிறது.

வெயிலடித்து காய்ந்து போயிருக்கும் கரும் பாறைகளில் கூட செடி முளைக்கும். அங்கே இசை என்னும் மழை பொழியும் போது

நேசநேயங்களே, இசை என்ற நதியினிலே என்றென்றும் நீந்துகின்ற இதயங்கள் நன்றாகவே வலம் வருகின்றன, நாளெல்லாம் நலம் பெறுகின்றன. இசை முடங்கி கிடக்கும் மனிதனை கூட எழுந்து நடக்க செய்கிறது, அடங்கியிருக்கும் துன்பத் துயரங்களை அஸ்தமனம் ஆக்குகிறது. இசை எல்லா உயிர்களையும் சந்தோஷ கடலில் சாதுரியமான பயணம் மேற்கொள்ள வழிவகை செய்கிறது. சந்திப்போம் நேசநேயங்களே, சந்தர்ப்பங்கள் சங்கமமாகும் பொழுது. நேசத்தோடு உங்கள் ஜான்.

சில நினைவுகள் சிலிர்க்க வைத்து சிந்தையை சிறகடிக்க செய்யும். மறக்க மறுக்கும் பல நினைவுகள் மீண்டும் மீண்டும் நம்மை மகிழ்ச்சியை உலகிற்கு அழைத்துச் செல்லும். நினைவுகளில் குடிகொண்டு அவ்வப்பொழுதுகளில் அழகாய் ரிங்காரமிட்டுச் செல்லும் இளமை மாறாத பாடல்களோடு கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்திலிருந்து நினைவி சுகம். இன்னைக்கு இந்த மாவட்ட நேயர்களுக்காக அப்படின்னா, வியாபார நகரம் என்று சொல்லப்படும் மாவட்டம், நல்லெண்ணெய், பருப்பு, மல்லி போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுது. பட்டாசு தொழிலுக்கு புகழ்பெற்ற மாவட்டம். விருதுநகர் மாவட்ட அன்பு உள்ளங்களை சந்திக்க இருக்கிறது இன்றைய நினைவி சுகம். அறிமுக நேயர்களுக்கு 24 24 24, மற்ற அனைத்து நேயர்களுக்கும் 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0454 42. நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

0: நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயருக்கு வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா, நான் அரப்புக்கோட்டையிலேருந்து குழந்தை திரசம்மாள் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் ரசிக்கலாம் இன்னைக்கு?
1: அம்மா பாட்டு வந்து புதுக்கவிதை படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன் படித்த வா வா வசந்தமே, அந்த பாட்டு நம்ம உதய விழா வாழ்த்துக்கள் நாளைக்கு.
0: ம்,
1: நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்துடுவோம்.
0: சரிங்கம்மா, கண்டிப்பாக வாங்க, உங்களுக்காக பாட்டு வருது, கேளுங்கள்.

0: பத்து மணி பதினோரு நிமிடத்தில் இணையும் அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. மகாலிங்கம் சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாட்டில் சொல்லுங்க.
1: மதுரை மறிக்குழுந்து
0: வாசம் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: கோடை பண்பலை 100.5 நினைவி சுகம். இன்றைய நினைவி சுகம் நிகழ்ச்சி விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்காக. அடுத்த நேயருக்கு வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா.
1: விருதுநகர் மாவட்டம் அல்லம்பட்டியிலிருந்து மேரி கேத்ரின் பேசுறேன் மேடம்.
0: சரிங்கம்மா.
1: பூமலை பொழிகிறது படத்துல இருந்து நதியா நதியா பாடல்.
0: யாருக்கு அந்த பூமலை?
1: கோடை பண்பலைக்கு தான் மேடம்.
0: கோடை பண்பலை. சரிங்கம்மா, உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
1: நன்றி.

0: நேரம் 10:21. வணக்கம்.
1: வணக்கம்மா. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் சிந்தப்பள்ளி ஸ்ரீசாமி பேரம்.
0: என்ன பாடலுங்க வேணும்?
1: காதல் பரிசுல இருந்து கூ கூ என்று கூவில் கூவாதேங்கிற பாட்டு.
0: உங்களுக்கான பாடல் கோடி பண்பலையின் ஒரு பிள்ளையை இதுல இருந்து நன்றிங்க.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: திருப்பதி மேடம், 26வது குமரிக்காலுக்கு பிறந்தநாள் மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் ரசிக்கலாம் இன்னைக்கு?
1: கரசகாட்டு பூவில் இருந்து
0: ஆயிரம் கோடி பாட்டு வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.
1: நன்றி மேடம்.

0: விருதுநகர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு கோடை பண்பலையின் ஒரு பிள்ளை ஐந்திலிருந்து நினைவே சுகம். நேரம் 10:33. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க. பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம். ரெம்பகோட்டை.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் வேணும்?
1: பழம் கீழ்வாலஞ்சி பக்கம்.
0: சரி,
1: டிஎம்எஸ் பாட்டு கடவுள் எனக்கு
0: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: நேயர்களின் இதயங்களை தன் வசப்படுத்தி இருப்பது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
1: ஜெயலட்சுமி. விருதுநகர் மாவட்டம், சிவகாசிங்க.
0: சரிங்க, என்ன பாட்டு வேணும்?
1: கமல் படத்துல இருந்து, குரு படத்துல இருந்து பாட்டு வேணும்.
0: கமல் படத்துல இருந்தா, குரு படத்துல இருந்தா? குரு படத்துல இருந்து கமல் நடிச்ச பாட்டு.
1: பாட்டு, ஆமா மேடம். நடக்கிற உதவி விழாவுக்கு வாழ்த்துக்கு. நன்றி.
0: நன்றிங்க. பாட்டும் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
1: சரி.

0: பூந்தோட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலை நூறு பிள்ளையை இன்று நாம் இணைந்திருப்பது நினைவே சுகம். நேரம் 10:43. அடுத்த நேருக்கு வணக்கம்.
1: வணக்கம். மாவட்டம் அருப்புக்கோட்டை வட்டம் பாளையத்திலிருந்து ராஜேந்திரன் பேசுறேம்மா.
0: சரிங்கய்யா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்மா, நன்றி.
0: சரிங்க, என்ன பாடல்?
1: கடல் மீன்லேருந்து
0: ம்
1: காலாட்டுதே வாங்க அப்படின்னு
0: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்க.

0: விருதுநகர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய நினைவே சுகம் நிகழ்ச்சி. நேரம் 10:48 மேடம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: அது விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்ல.
0: உங்க பேர் சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்னு சொல்லிருங்க.
1: எஸ் முத்துக்குமார்,
0: பில்லா படத்துல வந்து. நன்றிங்க.

தோட்டம் என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம். My name is Dil.

நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். நான் கொண்டு வந்தேன நீ கொண்டு வந்தாய செல்வம். நாள் என்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கிருந்து பேசுறீங்க, பாட்டுக்கு சொல்லுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் மேடம். மந்தல்குடியிலிருந்து முத்துமாரி பேசுறேன் மேடம். கொடிப்பறக்கும் பாடல், காதலி காலை
0: பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றிங்கம்மா.

விருதுநகர் மாவட்ட நேயர்களை அழைத்து விருப்ப பாடல்களையும் தந்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். நாளைய நினைவே சுகம் நாமக்கல் மாவட்ட நேயர்களுக்காக. நிகழ்ச்சியில் பங்கேற்ற விருதுநகர் மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். ஜி மீரி, நன்றி நேயர்களே. இனி இடைவிடாத பாடல்களோடு இரவு சிறகு.

நிலவு சிந்தும் வெள்ளி ஒளியில் நினைவுகள் மெதுவாய் மலரும் நேரமாய், தென்றலின் வருடலோடும் மெல்லிசையின் இனிமையோடும் உங்கள் இதயங்களை வருட வருகிறது நம் கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு. நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி.

நேரம் இரவு 11:30 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதயம் விரும்பும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இரவு சிறகு.

இன்னிசை கீதங்களை கொண்டு இரவை மகிழ்வித்து நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 11 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடை பெறுகிறேன் கௌரி.

கோடை பண்பலை 100.5 நாளை மலரவிருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள்மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய உலாம், 6:30 அனில் பாஸ்தா, சேலம் த காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் கூந்தலிர் நேரம், காலை 7 மணிக்கு சுகமான காலை, 7:10 வேளாண் தகவல்கள், 7:20 கேட்கலாம் பாட்டும் பதமும், 7:35 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர் வியரின் இன்று அன்று, காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம், 8:05 பூமேக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள்.

0: பாருங்கள். நிகழ்ச்சியில் 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 உஷா சன்ஃபிளவர் ஆயில், அனில் பாஸ்தா, குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் முசிறியின் வானவில், 9:30 சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் வானவில், காலை 10 பண்பலை வானவில் இந்தியாவின் வியத்தகு இந்தியா, 11 கேட்கலாம் பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 இல்லம் தேடி வரும் பண்பலை நிகழ்ச்சியில், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி, பகல் 1 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2:15 டோல் தமாகாதுல், 2:30 குத்துவிளக்கு ஏற்றுதல், 2:40 கேக் கட்டிங் செரிமனி, 2:50 வரவேற்புரை, முனைவர் ஹெச் அபிராமி, கல்லூரி முதல்வர், திருச்செங்கோடு விவேகானந்தா கல்வி நிறுவனங்கள், பிற்பகல் 3 சிறப்பு விருந்தினர்களை கௌரவித்தல், 3:10 தலைமை உரை திரு உ சா ராஜா, நிகழ்ச்சி பிரிவு தலைவர் கோடை பண்பலை 100.5, 3:20 வாழ்த்துறை ஸ்ரீ கா முருகேஸ்வரி, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கோடை பண்பலை 100.5, திரு மு விக்னேஸ்வரன், நிகழ்ச்சி பொறுப்பாளர் கோடை பண்பலை 100.5, திரு மயிலப்பன் கா சா சு மா பா, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கோடை பண்பலை 100.5, 3:30 இசையோடு இயைந்த வாழ்வு, பிரபல இசையமைப்பாளர் டோனி பிரிட்டோ அவர்களின் உரை, மாலை 4 மில்கா ஒண்டர் கேக், அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, சேலம் த காவிரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸின் செப்புக செந்தமிழ், 4:30 கேட்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் முசிறியின் உதயவிழா சிறப்பு நிகழ்ச்சி நாங்களும் நடிப்போம்ல, 4:40 தக்கமுக்கு தர்பார், மாலை 5 கலக்கல் நேரலை நிகழ்ச்சி, 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் உதயவிழா சிறப்பு நிகழ்ச்சி வானவில் நேரலை, 5:45 நன்றியுரை, மாலை 6 பரிசளிப்பு விழா நேயர்களுக்கான சிறப்பு நேரலை, 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 தங்கள் அன்புடன், 8:00 கேட்கலாம் இளமை பேசுகிறது, 9:00 கொடைத்தெஞ்சல், 10:00 நினைவே சுகம், 11:00 கேட்கலாம் இரவு சிறகு, இவையாகும் கோடை பண்பலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல் குரல் எண் 105.

0: போல்
1: மலர் கூந்தலுடைய இவருடைய தோள்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. விரும்பி அடைய முடியாமல் போன எந்த பொருளை நினைத்து கொண்டு சாய்ந்தாலும் அந்த பொருள் தரும் இன்பத்தை இவளின் தோள்களே தந்து விடுகின்றன. குறள் எண் 1105 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
0: வேட்டபொழுதின் அவையவை போலுமே தோட்டார் கதுப்பினாள் தோல்.
1: மலர் கூந்தலுடைய இவருடைய தோள்களுக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. விரும்பி அடைய முடியாமல் போன எந்த பொருளை நினைத்து கொண்டு சாய்ந்தாலும் அந்த பொருள் தரும் இன்பத்தை இவளின் தோள்களே தந்து விடுகின்றன. குறள் எண் 1105 அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல்.
2: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை நாளை காலை 4:51 தஞ்சை சுற்றுவட்டார நேயர்கள் 103.7 மெகாஹிட்ஸிலும், மற்ற மாவட்ட நேயர்கள் நமது வளமையான அலைவரிசை 100.5 மெகாஹிட்ஸிலும் கேட்டு ரசிக்கலாம். பண்பலையோடு இணைந்து பயணித்த நம் நேச உறவுகளுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஜெய்ஹிந்த்.

பட்டதாரி திரைப்படத்தில் அம்மா அம்மா பாடலுக்காக ஒலித்தது. காற்றுள்ளவரை, இசை உள்ளவரை, எல்லாருடைய இதயங்களும் நிறைந்திருக்கும் ஜானகி அம்மாவினுடைய குரல்.

சீதா பட்டதாரி திரைப்படத்தில் அம்மா அம்மா பாடலுக்காக ஒலித்தது. காற்றுள்ளவரை இசை உள்ளவரை எல்லாருடைய இதயங்களும் நிறைந்திருக்கும் ஜானகி அம்மாவினுடைய குரல்.

0: 105 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக வருடம் 1948, ஆஷாத 21, பழாபவ ஆணி திங்கள் 28 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஜூலை மாதம் 12 தேதி 2026, ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை 4:57.

அன்பான கலை வணக்கம் நேர்களே, அழகானது ஒரு புதிய நாள் நமக்காக பிறந்துள்ளது. அதில் எப்போதுமே நம்ம வாழ்க்கையில் நல்ல செயலை விதைத்தால் நல்ல பழக்கம் உருவாகும், பழக்கத்தை விதைத்தால் குணம் உருவாகும், நல்ல குணத்தை விதைத்தால் நல்ல எதிர்காலம் உருவாகும். இன்றைய நாள் சிறக்க நம்பிக்கையோடும் இறையருளோடும் பயணிக்க அழைக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

இறைவனோடு இரண்டற கலக்கும் நோக்கத்தோடு வைராக்கிய வாழ்வை கடைபிடிக்க வேண்டும். கோடை பண்பலை 100.5 இது அருள்மாலை.